நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, சகவருடம் 1948, ஜேஷ்ட மாதம் 27 நாள், 2026 ஆண்டு ஜூன் திங்கள் 17 தேதி, இன்று புதன்கிழமை. மத்திய அலை 1615 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 45 நொடி.

அறிதல் என்னும் அதிகாரத்தில் 103வதாக உள்ள இந்த குறட்பாவின் பொருள், இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரிதாகும். 103வது குறட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 5:53. இனி கேட்கலாம் நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க. அம்சப்பிரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மணத்தக்காளி கீரை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் துளசி கவுடா. வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 தமிழ் அமுது. தமிழ் மொழியின் தொன்மைகள் குறித்து டி கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ. நாய்க்கடி குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:20, 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை. ஆணையம்பட்டி ஜி வெங்கடசுப்பிரமணியன் அவர்கள் வயலின். திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சி. தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 12:00 உழைப்பவர் அரங்கம். கேக்ஸ் பிஸ்கெட்ஸ் மற்றும் குக்கீஸ் தயாரிக்கும் ஹோம் பேக்கர் எம் பாரதி அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் எஸ் சம்பந்த ஓதுவார் அவர்கள் பாடியுள்ள தேவாரம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு குறித்து சமூக மருத்துவர் சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை. 4:00 ஜல்லிக்கட்டு காலை திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை தேவா இயக்கம் மணிவாசகம். 5:00 பொன் மாலை பொழுது அலை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் ஹெட்டிங்லே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை மாலை 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:30 முதல் நியூஸ் ஆன் AIR ஆப்பில் திரை இசை கேட்கலாம். இதனிடையே இரவு 8:00 மத்திய அரசின் 12 ஆண்டு கால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருள்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 10:45 திரை இசை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:00

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: நாளை எனும் பாதை. நாளை என்பது நாட்காட்டியில் இருக்கும் ஒரு தேதி மட்டும் அல்ல, அது நாம் இன்று எடுக்கும் முடிவுகளின் விளைவு. நாளை என்னும் சொல்லில்தான் எத்தனை நம்பிக்கைகள், எத்தனை வினாக்கள், எத்தனை எத்தனை கனவுகள். நேற்றைய பொழுதை நாம் மறுபடியும் நம் கைகளில் பிடிக்க முடியாது. வாழ்வை புரிந்தவர்கள் இறந்த காலத்தை தூக்கி சுமப்பதில்லை. இன்றைய நாள் நாம் எதிர்பார்த்ததைப் போல் இல்லை என்று புலம்பித் தீர்ப்பவர்கள் உண்டு. ஒரு சிலரே இன்றைய தினம் என்னும் சொத்து மேலவும் கிடைக்காது என்று புரிந்து வைத்திருப்பர். நாளைய தினம் குறித்து எல்லோருக்கும் ஆயிரம் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆக நேற்று என்பது நினைவுகள், இன்று என்பவை நடப்பவை, நாளை என்பது நம்பிக்கை. இதை சரியாக புரிந்து செயல்படுகிறவர்கள் நாளை எனும் பாதையை பொது பாதையாக்குகிறார்கள். நாளை என்பது வெறும் கால அளவு அல்ல, அது மனித மனத்தின் மிகப்பெரிய கனவு. இன்று கவலையில் இருப்பவர்களுக்கும் தோல்வியோடு இருப்பவர்களுக்கும் நாளை என்பது சிறு நம்பிக்கை வெளிச்சம். வெற்றியை தவறவிடுகிறவர்களுக்கு நாளை என்பது வெளிச்சச் சுடர். இன்று என்னால் இச்செயலை செய்ய முடியவில்லை, நாளை முயற்சிப்பேன், இந்த வாக்கியம் தரும் வெளிச்சம் வாழ்வின் உறுதிப்பாடாகிறது. நாளை என்பது நேர்பாதையாகவோ மலைப்பாதையாகவோ ஆபத்தானதாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நாளை என்ற சொல்லினை நம்பிக்கையோடு அணுகினால் இருளுக்கு வெளிச்சமாகவும் தெளிவான பாதையாகவும் அடையாளமாகும். ஒரு குழந்தை எத்தனை முறை விழுந்து எழுந்தாலும் நாளை நாம் நன்றாக நடக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடுதான் விழுந்து விழுந்து எழுகிறது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு திசை மாற்றம். தோல்வி நம்மிடம் சொல்வதெல்லாம் ஒன்றே, இந்த பாதை மட்டுமல்ல இன்னொரு பாதையும் இருக்கிறது, நம்பிக்கையோடு பயணத்தை தொடரலாம் என்பதே. நாளைய பொழுது பொன் செழிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்றால் சிந்தனையை நல்ல எண்ணங்களால் சீர்படுத்த வேண்டும். எப்போதும் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்று நினைத்தல் வேண்டும். நாம் எப்படி சாதிப்பதற்கான முழு ஆற்றலையும் உடையவர்கள் என்று எண்ண வேண்டும். சாதித்த சாதனையாளர்களின் கருத்துக்களை உள்வாங்கினால்

0: இப்பண்புகள் மேலோங்கும். நாம் செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைதல் வேண்டும். நமக்கான செயல்கள் ஒரு எல்லைக்குள் நம்மை நிறுத்தும். ஆனால் மற்றவர்களுக்காக செய்யும் செயல்களோ நீண்ட காலம் பயன் தரும், கனிமரங்களைப் போல சுவை தரும். நாளை எனும் பாதை நமக்கான நம்பிக்கையான பாதையாக இருக்க வேண்டும் எனில் அறிவிலே தெளிவு வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்துவிட வேண்டும். அப்படி திட்டமிடுகிற செயல்கள் எப்போதும் வெற்றிகளை மட்டுமே தருகின்றன. கடைசி நேரத்தில் பதட்டத்துடன் எச்செயலையும் செய்தல் கூடாது. எந்தெந்த காலங்களில் நாம் எதை செய்து முடித்துவிட வேண்டும் என்று நாட்குறிப்பேட்டில் எழுதி வைத்து கொண்டு செயல்பட்டால் சிறு சிறு செயல்களும் பெரிய செயல்களுக்கு உறுதுணையாக அமையும். காலத்தை நாம் நம் கைகளுக்குள் வைத்திருந்தால் வெற்றிகள் எப்போதும் நம் வசம்தான். நாள்தோறும் பின்பற்றும் கால அட்டவணை வெறும் பட்டியல் அல்ல, நாளைய தினத்திற்கான ஒளி விளக்குகள். இறுதி நேர பரபரப்பையும் குழப்பங்களையும் தவிர்க்க இது உதவும். எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையை தக்க வைத்திருந்தால் நாளை எனும் பாதை வாசனைமிக்க மலர்பாதையாக அமையும். எப்போதும் யாரேனும் குறை கூறி கொண்டிருப்பவர்கள் எதிர்மறையான சிந்தனை உடையவர்கள், எல்லா கருத்துகளுக்கும் பொருத்தமில்லாமல் எதிர்கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பவர்கள், இவர்கள் நம் பாதையின் தடை கற்கள். இவர்களை கவனமாக தவிர்த்தால் நம் பாதை தெளிவாகும், பயணம் சிறப்பாக அமையும். நம் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மதிப்பளிக்கும் நண்பர்களிடம்தான் நம் வெற்றிகரமான எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக, நாளை எனும் பாதை வெற்றி பாதையாக அமைய வேண்டுமெனில் தெளிவான திட்டமிடுதல், நம்பிக்கையான உழைப்பு, ஆரோக்கியமான சிந்தனை, மற்றவர்களையும் கொண்டாடும் இயல்பு, நல்ல நண்பர்களை பக்கபலமாக தக்க வைத்தல், நேர்மறையான எண்ணங்கள், நன்றி உணர்வுடன் எல்லோரையும் பாராட்டல், சான்றோர்களின் நட்பு, நேரத்தை சரியாக கடைபிடித்தல், எதிர்காலத்தின் மீது மட்டுமே கவனத்தை குவித்தல், இந்த 10 முத்தான கருத்துக்களை செயல்படுத்தினால் நாளை என்னும் பாதை நம்பிக்கையூட்டும் சாதனை பாதையாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:15:10. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக உன்னிமேனன் பாடிய பாடல்.

இனி கேட்கலாம் சேவை செய்தி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீமத் ஆனந்த நடராஜமூர்த்தியின் ஆணி திருமஞ்சன உற்சவத்தில் வெள்ளி ரிஷப வாகன காட்சி நடைபெறும்.

சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

இதுவரை தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணி திங்கள் 3ஆம் நாள், புதன்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகளில் இன்று மணத்தக்காளி கீரை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: சைக்கிளில் வர்றதை பார்த்தா நம்ம கருத்த மூத்து தான். ஆனால் ஆள் முன்ன மாதிரி வேகமாக மிதிச்சிட்டு வராமல் சைக்கிளில் பொறுமையாக வராப்புல, என்ன காலையிலேயே ஏதாவது சோகமாக இருக்காரா? கத்தமுத்து, ஏப்பா கத்தமுத்து நில்லுப்பா.
1: ஓ காத்தமுத்தா, நிற்கிறோமா நிற்கிறோமா.
0: என்னப்பா குரலில் ஒரு சுரத்தே இல்லை, என்னாச்சு?
1: காத்தமுத்தா, ரெண்டு நாளாக எங்கள் வீட்டில் அசைவ சாப்பாடுப்பா. என் பையன் அது சாப்பிட்டதால தான் என்னவோ தெரியல, நைட்லேருந்து வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு கத்துறான் அழறான்.
0: எப்பா ஏதாவது வயிற்றுல புண்ணாக இருக்கும்பா, குடல் புண்ணுங்கன்னு வந்திருக்கோம், காரம் அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க.
1: காதமுத்தா, அசைவ சாப்பாடுன்னா காரம் சேர்க்காதமாக சாப்பிட முடியுமாண்ணா?
0: எப்பா காரம் அதிகமானது தான்ப்பா இந்த உன் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு.
1: அப்படியே சொல்கிறான்.
0: சரி, அதுக்கு நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க?
1: வயிற்று எரிச்சலுக்கு மருந்து வாங்கலான்னு போயின்னுக்குறேன்ப்பா.
0: இதுக்கெல்லாம் போய் மருந்து வாங்கி சாப்பிடணுமா? நம்ம கிராமத்திலேயே நம்மளை சுற்றி ஒரு கீரை இருக்குது, அந்த கீரையை சாப்பிட்டா இந்த குடல் புண்ணு, வாய்ப்புண்ணு, உடல் உஷ்ணம், அப்புறம் வயிற்று வலியெல்லாம் இருக்குதுல்ல, அது மலச்சிக்கல் பல இதை வந்து தவிர்க்கக்கூடியதுப்பா அந்த கீரை.
1: நம்மளை சுற்றி எந்த கீரை இருக்குதுப்பா? அதா
0: எப்பா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கீரைப்பா அது.
1: என்ன கீரை?
0: மணத்தக்காளி கீரைப்பா.
1: என் வீட்டு தோட்டத்திலே இருக்குதுப்பா மணத்தக்காளியா?
0: அப்பா மணத்தக்காளி பக்கத்திலே இருக்குல்ல.
1: ஆமா,
0: அந்த மணத்தக்காளியை எடுத்து சமைச்சு உன் பையனுக்கு கொடுத்துட்டு வா.
1: சரியா?
0: வயிற்று வலி, இந்த வயிற்று புண்ணா இருக்குது, குடல் புண்ணு, இதெல்லாம் சரியாயிடும்ப்பா.
1: சரியாகுமா?
0: ஆமாப்பா, நாம இயற்கையிலேயே இருக்கக்கூடிய மணத்தக்காளிய நம்ம சாப்பிட்றது இல்லை. ஆனா டவுன்ல போய் பாரு, எல்லா கீரையும் கட்டுக்கட்டா விக்கிற மாதிரி மணத்தக்காளியும் கட்டு போட்டு விக்கிறாங்க.
1: ஆமா காத்தமுத்து, 20 ரூபா ஒரு கட்டுங்கிறாங்க.
0: அது தெரியுது இல்ல, மணத்தக்காளிய நாமளே வந்து தனியா சாகுபடி செஞ்சு நல்ல லாபம் அடையலாம்ப்பா.
1: ஓ சாகுபடி செய்யலாமா?
0: எப்பா தனியா சாகுபடி செஞ்சு அதனாலேயே கார் வாங்கினவங்களாம்
1: இருக்காம்ப்பாடா. இதை செய்யாம போயிட்டு நம்ம
0: தாராளமா செய்யலாம்ப்பா.
1: ஓஹோ,
0: நீ உன் பையனுக்கு இன்னைக்கு மணத்தக்காளிய சாம்பார் வச்சு கூடு, பொரியல் வச்சு கூடு, எப்படி வேணாலும் அவனுக்கு சாப்பிட கூடு.
1: சரி சரி.
0: ஆனா மணத்தக்காளி சாகுபடி செய்யறதையும் மறந்துடாத.
1: ஓ காத்துமுத்தா,

0: நீ சொன்ன மாதிரி மனத்தாக்கல் கீரை இன்னைக்கு சமைச்சு கொடுக்குறான் என் பையனுக்கா. வா வேப்ப மரத்தாட்டில் உட்காந்து பேசுவான், அதை பத்தி எனக்கு விவரமா சொல்லு.
1: சரிப்பா, நான் அப்படி உட்காரப்பா, நீ அப்படி ஏத்தப்பல உட்காருப்பா.
0: ஆ சரி சரி சரி. காத்துமுத்தா, இந்த மணத்தாக்களை கீரை எப்படி சாகுபடி செய்யறது, எல்லா மண்ணிலையும் வருமா, விதை அளவு, வேற என்னென்ன தொழில்நுட்பங்கள், அது எல்லாத்தையும் பத்தியும் விவரமா சொல்லுப்பா எனக்கு.
1: மணத்தக்காளி அப்படிங்கறத மணித்தக்காளின்னு சொல்லுவாங்க சில பேர். அப்புறம் அதுலயே கருப்பு மணி தக்காளின்னு இருக்கு, மிளகு தக்காளி, அப்புறம் சுக்குட்டி கீரை, அப்புறம் சில பேர் மணல் தக்காளி இப்படி கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரே கீரை தான்.
0: ஓஹோ.
1: சத்துன்னு பார்த்தோம்னா நிறைய மருத்துவ பண்புகள் இதில் இருக்குது. நாம் உணவில் அப்பப்போ சேர்த்துக்கிறது நல்லதுப்பா.
0: சரி சரி சரி.
1: நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பயிர் செய்யலாம்.
0: ஆமாங்க, அது மொத்தம் மணத்தக்காளி இல்லாத ஊரே இல்லைன்னு கூட சொல்லலாம்.
1: ஆமாப்பா, பல இடத்துல வீடை சுற்றி தோட்டத்தில், வாய்க்கா வரப்புல, ஏரிக்கரை ஓரத்தில், எல்லா இடத்துலையும் தானாகவே முளைச்சி கிடக்கும்பா.
0: காத்து மொத்த மணத்தக்காளி சாகுபடி செய்யணும்னு வந்துட்டா எந்த பருவங்கள் ஏற்ற பருவம், அதை பற்றி சொல்லலாம்.
1: அனைத்து பருவத்திலையும் செய்யலாம், ஆனால் டிசம்பர் மாதம் ஏற்ற பருவம்பா. மணலை தவிர்த்து எல்லா மண்ணிலையும் நல்லா வரும். விதைகள் மூலம்தான் நம்ம சாகுபடி செய்யணும். ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ விதை தேவைப்படும்பா.
0: இந்த விதையெல்லாம் எங்க கிடைக்கும்?
1: பழம் இருக்குல்ல, பழத்தை அப்படியே பதப்படுத்தி காய வச்சு அதுலேருந்து தான் நம்ம விதையை எடுத்துக்கணும்.
0: ஓ, நாமளே தான் தயார் பண்ணுமா?
1: பல விவசாயிகள் இந்த மாதிரி விதையை வந்து தயார் பண்ணி விற்கிறாங்க.
0: ஓஹோ.
1: அவங்கள்ட்ட இருந்து முதல்ல ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துரு. ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஒரு கிலோ விதை போதும்.
0: ஓஹோ சரி. அது குண்டு மணி சைஸ்ல இருக்கும்ல விதை?
1: ஆமாப்பா, விதை வந்து நல்லா காஞ்ச பிறகு உள்ள சின்ன சின்னதா மணல் பொடி மாதிரி இருக்கும்பா.
0: மணல் பொடி மேல இருக்கும்.
1: ஆமா, நிலத்தை நல்லா உழுது பாத்தி அமைச்சுக்கிட்டு மணத்தக்காளி பழங்களை காய வச்சு விதைகளை சேகரிச்சோம் இல்லையா, தோளோட தான் இருக்கும். சாம்பலை கொஞ்சம் கலந்துக்கிட்டு விதைகளை பாத்திகள் அப்படியே லேசா தூவி விட்டோம்னா விதைகள் வந்து ஒரு வாரத்துல முளைக்க ஆரம்பிச்சிரும்பா. 5 டன் தொழு உரம், 4 டன் எருவை கலந்து கடைசி உழவுல நம்ம மண்ணுல வந்து நல்லா உரத்தை போட்டுக்கணும்.
0: சரி சரி.
1: அப்புறம்தான் நம்ம பாத்திகளையும் அமைக்கணும். செடிக்கு செடி இடைவெளி இருக்குல்ல,
0: அது
1: கொஞ்சம் எட்ட எட்ட வச்சுக்கணும்பா. ஏன்னா இது நல்லா குத்து செடியா வளரக்கூடியது. 120 சென்டிமீட்டர் உயரம் கூட வளரும்.
0: சரி சரி.
1: 30 சென்டிமீட்டருக்கு 45 சென்டிமீட்டர் இடைவெளியில நம்ம நடவு செய்யணும். 3 மாத இடைவெளியில தான் இந்த செடி வந்து இவ்வளவு உயரம் வருதுன்னு சொன்னா. எவ்வளவு உயரம் சொன்ன?
0: 120 சென்டிமீட்டர்,
1: அதாவது கிட்டத்தட்ட 4 அடி உயரம். சரியா?
0: ஆமா.
1: இப்ப நட்ட பிறகு இப்ப செடிகள் வந்து முளைச்சு வரும்போது கிட்ட கிட்ட இருக்கிற இந்த செடிகள் எல்லாம் நம்ம எடுத்து இன்னொரு இடத்துல 30 சென்டிமீட்டருக்கு 45 சென்டிமீட்டர் இடைவெளி அந்த அளவுல வந்து நம்ம செடிகளை எட்ட எட்ட வச்சு தண்ணி பாய்ச்சி கொண்டு வரணும்பா. பூ வர்ற வரைக்கும் நம்ம பாசனம் செய்யணும். பாசனம் செய்யும் போது இந்த ஜீவாமிர்த கரைசல் அதை கலந்து நம்ம விட்டோம்னா நோய் தாக்கக்கூடிய அபாயம் குறைஞ்சிரும்பா.
0: ஓஹோ. காத்துமுத்த, இந்த மணத்தக்காளிக்கு இல்ல நீ சொன்னது போவ, வேற ஏதாவது உரம் போடணுமா?
1: ஒரு ஹெக்டருக்கு தழைச்சத்து 75 கிலோ, மணிச்சத்து 40 கிலோ, சாம்பல் சத்து 40 கிலோ. இந்த உரத்தை வந்து நம்ம அளிக்கணும். சாம்பல் சத்து முழுவதையும் நம்ம அடியுரமாவே போட்டுருணும். தழைச்சத்தையும் மணிச்சத்தையும் 2 அல்லது 3 பிரிவுகளா பிரிச்சு நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தோம்னா பயிர் நல்லா அமோகமா வளர்ந்து நல்ல இலையெல்லாம் நிறைய விட்டு நல்லா இருக்கும்பா. தண்டு இலை எல்லாமே நமக்கு மருத்துவ குணம் உடையதுதான், எல்லாமே சாப்பிடக்கூடியதுதான்.
0: காத்துமுத்த, இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்டோம்னா நோயை நம்மளை கண்டு ஓடும் பொழுதா?
1: ஆமாப்பா, அந்த அளவுக்கு சத்து உடையது. குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியதுப்பா இந்த மணத்தக்காளி.
0: காத்துமுத்த, களை எடுக்கிறது, பூச்சி மேலாண்மை, அப்புறம் எவ்வளவு நாள் சென்று அறுவடை பண்ணும், இதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
1: கை களையா? ஒரு 15 லிருந்து 20 நாள்ல களை ஃபுல்லா எடுத்துடணும். பூச்சி மருந்து தெளிக்கிறத நம்ம தவிர்த்துட்டு வேப்ப எண்ணெய் கரைசல் இருக்குல்ல, அதை நம்ம பயன்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணீர்ல 2 மில்லி வேப்ப எண்ணெய் இதை கலந்து நம்ம செடிகள் மேல அடிக்கணும். இதனால பூச்சிகள் வராம நம்ம தவிர்த்துடலாம். அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
0: பரவாயில்லையா?
1: ஆமா. மருத்துவ பயன்பாட்டுக்கு இந்த தண்டுகளை பயன்படுத்துறோம் அப்படின்னா நாம என்ன செய்யணும், வேர்பாகம் தவிர்த்து இலைய தனியா பிரிச்சு எடுத்துட்டு அந்த தண்டுகளை வந்து துண்டு துண்டா வெட்டி காய வச்சு அதையும் நம்ம மருத்துவ காரணத்துக்கு பயன்படுத்தலாம். கீரையாவும் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ஒரு ஏக்கருக்கு 1000 லிருந்து 1500 கிலோ வரைக்கும் காய வச்சோம் இல்லையா வெட்டி அந்த மகசூல் கிடைக்கும்.
0: காத்துமுத்தா, இப்ப சைக்கிள நேரா டவுனுக்கு விடல, திருப்பிய வீட்டுக்கு போறோமா? நானு
1: ஏன்பா

0: நீ சொன்ன அந்த மணத்தக்காளியுடைய மருத்துவ பயன்கள்லாம் கேட்ட உடனே இன்னைக்கே என் பையனுக்கு சமைச்சு கொடுணும்பா, அவனுக்கு அந்த வயிற்று வலியே தீந்துடும்.
1: எப்பா இன்னைக்கு மட்டும் இல்லப்பா, தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு கொடுத்துக்கிட்டே இரு.
0: சரி சரி சரி.
1: நான் சொன்ன மாதிரி வந்து அந்த சாறு இருக்குல்ல, அதை கூட குடிக்க கொடுக்கலாம்ப்பா. அந்த சாறு குடிச்சோம்னா கூட வயிற்றுல புண்ணெல்லாம் ஆத்தக்கூடியது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா.
0: சரி சரி.
1: சாப்பிட்டதுல காரம், அந்த காரத்தினால வயிறு வலிக்குது. இத சரியா குணப்படுத்தணும் அப்படின்னா இந்த மணத்தக்காளி கீரையிலேயே நம்ம சரி பண்ணிக்கலாம்ப்பா.
0: சரி கதமுத்து, நல்ல ஒரு செய்தி சொன்ன. இது மட்டும் இல்லாம கொள்ளையில அரை ஏக்கர் இருக்குதுல, மணத்தக்காளிய பயிரிடுறேன் நானு.
1: தாராளமா பயிர் பண்ணுப்பா, நல்லா லாபம் தரக்கூடிய பயிர். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கப்பா மணத்தக்காளி. அதனால நல்லா வியாபாரம் ஆகும், தாராளமா செய்ப்பா.
0: சரி சரி
1: சரி கத்தமுத்து, நான் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நீ தான் வீட்டுக்கு போறியா?
0: ஆமா ஆமா ஆமா, போயிட்டு வேலையோட பையனை பார்த்து கீரைய சமைச்சு கொடுக்குறேன்.
1: சரிப்பா சரிப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா.
0: சரி கத்தமுத்து, பார்த்து போயிட்டு வாப்பா.
1: சரிப்பா.
2: உழவர்களுக்கான செய்திகளில் மணத்தக்காளி கீரை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

0: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏலியன் நகரில் G7 அமைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சர்வதேச அமர்வில் நேற்று உரையாற்றிய அவர், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடல்சார் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளை இணைக்கும் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். எந்தவித அச்சமும் இன்றி மாலுமிகள் தங்களது பணியை செய்யக்கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளைகுடா பகுதியில் நிலவும் மோதல்கள் நட்பு நாடுகளின் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளுக்கு காரணமாக அமைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணிபுரிந்த இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் கவலையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார். மேற்காசியாவில் அமைதிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை வரவேற்பதாக கூறிய அவர், இத்தகைய மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலமே நிலையான தீர்வை காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். G7 அமைப்பின் மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு என்பது வெறும் அடையாளமாக மட்டுமின்றி மிகவும் முக்கியமான உத்திசார்ந்த நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார். மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மன்னர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே, கென்ய அதிபர் திரு வில்லியம் ரூட்டோ, ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டகைச்சி, எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபதே அல் சிசி, தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் ஆகியோரை சந்தித்து பேசினார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி BJPயுடன் ரகசிய உறவு வைத்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மதசார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமைக்கு பாடுபடும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி

0: பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் வகையில் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும், அரசு நலத்திட்ட உதவிகள் தாமதமின்றி பயனாளிகளிடம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுக கூறியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு, ஏராளமான வாக்குறுதிகளை தெரிவித்து ஆட்சிக்கு வந்துள்ள தாவேகா அதை நிறைவேற்ற முடியாது என்ற உண்மையை மறைப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பொதுமக்கள் புதிய அரசுக்கு நிர்பந்தம் அளித்து வருவதால் மக்களின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்பவே வெள்ளை அறிக்கையை தாவேகா அரசு வெளியிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்தவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. தற்போது இந்த அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 அலகுகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 5வது அலகிற்கான அணு உலை அழுத்த கலன் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி பெற்ற பிறகு நேற்று நிறுவப்பட்டது. சுமார் 320 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான அழுத்த கலன் சிறப்பு கிரேன் மூலம் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பொருத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றால் அந்நாட்டு அதிபர் திரு செலன்ஸ்கி மாஸ்கோவிற்கு வருகை தந்து நேரடியாக பேச்சு நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நிபுணர்களின் உயர்மட்ட குழு வழங்கிய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான கால வரையறை கொண்ட செயல் திட்டத்தை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். சமூக வலைதளத்தில் பெண்களை இழிவுபடுத்திய 2 கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலியருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வழங்கினார். அரக்கோணம், திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட

0: ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் மணி 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மொத்தமுள்ள 3 போட்டிகளில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற புள்ளிக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. அர்ஜென்டினா அல்ஜீரியா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரியா ஜோர்டானை எதிர்கொள்கிறது. இன்றிரவு 10:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் காங்கோ அணியையும், நள்ளிரவு 1:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இங்கிலாந்து குரோஷியாவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும், மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55, 8:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழல் ஆர்வலர் துளசி கவுடா, வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
4: 1944 கர்நாடகாவில் உள்ள ஹலக்கி பழங்குடியின குடும்பத்தில் மிகவும் ஏழ்மையாக அந்த குடும்பத்தில் பிறந்தவர் துளசி கவுடா. முறையான கல்வியை அவர் கற்கவில்லை. தனது 2 தந்தையை இழந்தார். அவர் தனது தாயாருடன் 35 தினக்கூலியாக பணியாற்றினார். பின்னர் அவரது பாதுகாப்பு பணிகளையும் தாவரவியல் அறிவையும் அங்கீகரிக்கும் விதமாக கர்நாடக வனத்துறையில் அவருக்கு நிரந்தர பதவி வழங்கப்பட்டது. துளசி கவுடா ஒரு இந்திய சூழலியலாளர். காடு குறித்த அவரது அறிவின் காரணமாக அவர் காட்டின் கலைக்களஞ்சியம் என்றும், அவரது பழங்குடியினரால் மரத்தெய்வம் என்றும் அழைக்கப்படுகிறார். காட்டில் உள்ள ஒவ்வொரு மர இனத்தின் தாய் மரத்தையும் சுயமாக கற்றுக்கொண்டு அடையாளம் காணும் திறனுக்காக அவர் அறியப்படுகிறார். தாய் மரங்கள் அவற்றின் வயது, அளவு மற்றும் காட்டில் அதிக இணைப்புகளை கொண்டிருப்பதால் முக்கியத்துவம் வாய்ந்தவை. தாய் மரம் உயிர் தரும் ஊட்டச்சத்துக்களை பரிமாறிக்கொள்வதால் இந்த நிலத்தடி இணைப்புகள் தாய் மரங்களை இளமரக் கன்றுகள் மற்றும் நாற்றுகளுடன் இணைக்க பயன்படுத்தப்படுகின்றன. அவர் விதை சேகரிப்பதிலும், முழு தாவர இனங்களையும் மீளுருவாக்கம் செய்வதிலும், மீண்டும் வளர்ப்பதற்காகவும் தாய் மரங்களிலிருந்து விதைகளை பிரித்தெடுப்பதிலும் நிபுணராக விளங்கினார். கர்நாடக வனத்துறையில் 60 மேலாக பணியாற்றிய அவர் கிட்டத்தட்ட 100,000 மரங்களை தனி ஒருவராக நட்டு பராமரித்துள்ளார் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அவரது உண்மையான காடுசார் பங்களிப்புகள் ஒரு சமூக காப்பகம், 5 காப்பகம், 15 பாதுகாப்பு காப்பகங்கள் மற்றும் 30 வனவிலங்கு சரணாலயங்களை வலுப்படுத்தியுள்ளன. மேலும் இந்த காடு வளர்ப்பு முயற்சிகள் வனத்துறைக்கு பாரம்பரிய அறிவை நிலைத்தன்மையுடன் பயன்படுத்தவும், வேட்டைக்காரர்கள் மற்றும் காட்டுத்தீயால் வனவிலங்குகள் அழிக்கப்படுவதை தடுக்கவும், சமூகத்திற்கு நிலையான வாழ்வாதாரத்தையும் கல்வியை வழங்கவும் உதவியுள்ளன. துளசி கவுடா ஹலக்கி ஒக்கலிகா எனும் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவராவார். ஹலக்கி ஒக்கலிகா என்பது இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள உத்தர கன்னட மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வாழும் ஒரு பூர்வ பழங்குடி இன மக்களாவர். இயற்கையாக நிலத்தை உழுது விவசாயத்தில் ஈடுபட்டு வாழும் இச்சமூகம் பழமையான பாரம்பரியத்திற்கு பெயர் பெற்றது. ஹலக்கி சமூகத்தின் கலாச்சாரம் மற்றும் கிராம பொருளாதாரம் பெண்களின் கைகளில்தான் தலைமுறை தலைமுறையாக பேணப்பட்டு

0: வருகிறது. இச்சமூக பெண்கள் உடை முழங்கால் வரை மட்டுமே இருக்கும் வண்ணமயமான புடவைகளை வித்தியாசமான முறையில் அணிந்து கொள்வார்கள். ரவிக்கை அணியாமல் பெரிய மூக்குத்திகள், அடுக்கு மணிகள் மற்றும் கழுத்தணிகளால் தங்களை அலங்கரித்துக் கொள்வது இவர்களின் வழக்கம். இவர்கள் ஆச்ச கன்னடா என்ற தனித்துவமான கன்னட பேச்சு வழக்கை பேசுகின்றனர். ஒக்கலிகர் எனப்படுவோர் கர்நாடக மாநிலத்தின் மாண்டியா, ஹாசன், தும்கூர், சித்திரதுர்கா மற்றும் மைசூர் பகுதிகளிலிருந்து காஞ்சிபுரம் வந்து பின்னர் கோயம்புத்தூர், தேனி, மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, ஈரோடு, கிருஷ்ணகிரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஒட்டிய பகுதிகளுக்கு குடிபெயர்ந்தனர் என்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பதிவில் பதிவாகி உள்ளது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வல துளசி கவுடா, வழங்கியவர் கே.ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:07. புதுவை புதுமை நிகழ்ச்சியில் முதலில் மலர்வது சிந்தனை மலர். பல திசைகளிலும் ஓடும் மனதை ஒருமைப்படுத்துவது கீழே கொட்டிய கடுகை பொறுக்கி எடுப்பது போல கடினமான செயல். ஆனால் வைராக்கியத்தால் அதை சாதிக்க முடியும். இது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சிந்தனை வரிகள். ஸ்ரீராமகிருஷ்ணரின் சிந்தனை வரிகள் மீண்டும் நம் நினைவிற்கு. பல திசைகளிலும் ஓடும் மனதை ஒருமைப்படுத்துவது கீழே கொட்டிய கடுகை பொறுக்கி எடுப்பது போல கடினமான செயல். ஆனால் வைராக்கியத்தால் அதை சாதிக்க முடியும்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:02. சிந்தனை மலரில் இனி
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: தமிழமுது. தமிழ் மொழியின் தொன்மைகள் குறித்து டி கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
1: தேன் என்றால் நாவ் இனிக்கும், இலக்கியம் என்றால் நெஞ்சு இனிக்கும், தீன் தமிழ் என்றாலோ உயிர் இனிக்கும் என்றார் கவிஞர். தொன்மை இலக்கிய இலக்கண வளம் பெற்ற மொழி தமிழ். சங்கம் வைத்தும் அகம் புறம் என திணைகள் வகுத்தும் ஆயிரத்துக்கும் மேலான புலமை சான்றோர்களை படைத்தும் வளர்ந்தது நம் தமிழ். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிரோன் ஏனையது தன்னேர் இலாத தமிழ். ஆம், மலைகளுக்கிடையே தோன்றி மக்கள் தொழுது உலகத்தின் புற இருளை நீக்குவது ஒன்று, அது கதிரவன். பொதிகை

காலையில் தோன்றி சான்றோரால் போற்றப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் அகவிருளை நீக்குவது மற்றொன்று, அது தமிழ் என்று கதிரவனுக்கும் தமிழுக்கும் ஒப்புமை கூறி, எனினும் தமிழே தன்னிகர் இல்லாதது என்கிறது தண்டியலங்கார பாடல். இறையனார் பொருளுரைப்படி தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என முச்சங்கங்கள் கூட்டி முதுபெரும் புலவர்களால் பொருள் கூட்டி சுவைமிக்க நூல்களாக தொகுக்கப்பட்ட சிறப்புக்கு உரியது தமிழ். முதற்சங்கம் தென் மதுரையிலும், இடைச்சங்கம் கபாடபுரத்திலும், கடைச்சங்கம் உத்தர மதுரையிலும் தோன்றியதற்கான சான்றுகள் பல உள்ளன. முதற்சங்கத்தில் அகத்தியருடன் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள், குன்றறிந்த முருகவேள், முரஞ்சியூர் முடிநாகராயர், நிதியின் கிழவர் முதலிய 549 புலவர்களும், இடைச்சங்கத்தில் பெண்டேர் செழியன் முதலாக முடத்திருமான் ஈராக தொல்காப்பியன், இருந்தையூர் கருங்கோழி மோசியும், வெள்ளூர் காப்பியனும், சிறுபாண்ட அரங்கனும், திரையன் மாறனும், துவரை கோமானும், கீரந்தையும் என 59 புலவர்களும், கடைச்சங்கத்தில் சிறுமேதாவியார், சேந்தம்பூதனார், பெருங்குன்றூர் கிழார், மதுரை ஆசிரியர் நல்லந்துவனார், மருதன் இளநாகனார், கணக்காயனார் மகன் நக்கீரனார் உட்பட 49 புலவர்களும் இருந்தனர். பாடல்கள் இயற்றி தமிழை வளர்த்தனர். முச்சங்கங்களும் வளர்த்த தமிழின் இலக்கிய வயது ஏறத்தாழ 10,000 ஆண்டுகள். இதை பற்றிய குறிப்புகளை நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான் என்று திருத்தாண்டகமும், இமிழ்குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் தமிழ் கழு கூடல் தங்கோல் வேந்தே, ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக என்று புறநானூறும், நிலநாவில் திரிதரு நீன்மாடக் கூடலார் என்று கரித்தொகையும், மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று பெரிய திருமொழியும் கூறும் இலக்கிய சான்றுகள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அதனால்தான் தொன்று நிகழ்ந்ததனை தூமுன

வாழ்வாய் என்று பாடுகிறார் எட்டயபுரத்து கவி பாரதி. தமிழின் முதற் காப்பியமான சிலப்பதிகாரத்திலும் அடியார்க்கு நல்லார் உரைகளிலும் இயல், இசை, நாடகம் என தமிழுக்கே உரிய முத்தமிழ் பாகுபாட்டு குறிப்புகள் பல உள்ளன. தொல்காப்பியம், இறையனார் களவியல், புறப்பொருள் வெண்பாமாலை, யாப்பெருங்கலம், பன்னீரு பாட்டியல், மாறன் அலங்காரம், பிரபந்த திரட்டு, பிரபந்த தீபிகை, உவமான சங்கிரகம் போன்ற இயற்றமிழ் நூல்கள், பெருநாரை, பெருங்குருகு, பஞ்சபாரதியம், தாளசமுத்திரம், இசை நுணுக்கம், இந்திரகாவியம், பஞ்சமரபு, மதிவாணனார் போன்ற இசைத்தமிழ் நூல்கள், பரதம், அகத்தியம், முறுவல், சயந்தம், குணநூல், செயிற்றியம் என நாடகத்தமிழ் நூல்களும் இருந்தன. தமிழகத்தில் கிமு 2387, கிமு 504, கிமு 306 போன்ற ஆண்டுகளில் முதலாம், இரண்டாம், மூன்றாம் கடல்கோள் ஏற்பட்டதாகவும், அதனால் தமிழக நிலப்பரப்பு குமரிக்கடல் முதல் வடவேங்கடம் வரை ஆயிற்று என்று நா. ரா. பண்டரிநாதன் அவர்கள் குறிப்பிடுகிறார். தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என்ற மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது. தொல்காப்பியத்தை தமிழின் உயிர் நூல் என்பார் வா. சுப. மாணிக்கனார். இந்திய மொழிகளிலும் உலக மொழிகளிலும் பொருளுக்கு இலக்கணம் வகுத்து கொண்ட ஒரே மொழி தமிழ். உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டே, அக்ரிணை என்பனார் அவரல பிறவே. இத்தகைய திணை கோட்பாடு தமிழ் மொழிக்கே உரிய தனிச்சிறப்பாகும். தமிழை தொன்மையான மொழி என கூறுகிறார் தொல்காப்பியர். தழல் புரை நிறக்கடவுள் தந்த தமிழ் என்கிறார் கம்பர். ஆதி சிவன் பெற்றுவிட்டான் என்னை என தமிழன்னை கூறுவதாக பாடுகிறார் பாரதியார். ஆதியில் தமிழ் நூல் அகத்தியருக்கு உணர்த்திய மாதொரு பாகனை வகுத்துதும் என்கிறது பழம்பாடல். திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் பொங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் என்று பாவேந்தர் பாரதிதாசனும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி என்று புறப்பொருள் வெண்பாமாலையும், சேர சோழ பாண்டியர் போல படைப்பு காலந்தொட்டு மேம்பட்டு வரும் குடி தமிழ்குடி என்று பரிமேல் அழகரும் சான்று கூறுகின்றனர். தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பே தமிழ் சிறந்த

இலக்கியங்களையும் செம்மையான மொழி அமைப்பையும் பெற்றுவிட்டது எனலாம். கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 20ஆம் நூற்றாண்டு வரை மிகச்சிறந்த தமிழ் இலக்கண நூல்கள் பல நமக்கு கிடைத்துள்ளன. தமிழின் பழமையையும் சிறப்பையும் பறைசாற்றுகின்றன இவை. தொல்காப்பியம், இறையனார் களவியல், அவிநயம், காக்கை பாடினியம், சங்க யாப்பு, சிறுகாக்கை பாடினியம், நற்றத்தம், பல்காயம், பன்னிரு படலம், மயேச்சுவரம், அமுத சாகரம், புறப்பொருள் வெண்பாமாலை, தமிழறி விளக்கம், யாப்பெருங்கலம், யாப்பெருங்கலக்காரியை, வீரச்சோழியம், இந்திரகாளியம், நேமிநாதம், வெண்பா பாட்டியல், தண்டியலங்காரம், நம்பியகப் பொருள், நன்னூல், களவியல் காரிகை, பன்னிரு பாட்டியல், நவநீத பாட்டியல், வரையறுத்த பாட்டியல், சிதம்பர பாட்டியல், மாறன் அலங்காரம், மாறன் அகப்பொருள், பாபாவினம், சிதம்பர செய்யுள்கோவை, பிரயோக விவேகம், இலக்கண விளக்கம், இலக்கண கொத்து, தொன்னூல் விளக்கம், பிரபந்த தீபம், பிரபந்த திரட்டு, பிரபந்த மரபியல், பிரபந்த தீபிகை, இரத்தின சுருக்கம், உவமான சங்கிரகம், முத்து வீரியம், சுவாமிநாதம், சந்திரலோகம், குவலயானந்தம் 1, குவலயானந்தம் 2, அறுவகை இலக்கணம், வண்ணத்தியல்பு, விருத்தப்பாவியல், பொருத்த விளக்கம் போன்ற நூல்கள் தமிழுக்கே பெருமை சேர்ப்பன. அதனால்தான் தமிழ் மொழி உயிர் மொழியாக, உயர் மொழியாக, தனி மொழியாக, திருந்திய பண்பும் நாகரிகமும் பொருந்திய தூய மொழியாம் செம்மொழியாக விளங்குகிறது. தமிழ் மொழியில் உள்ள 96 வகை பிரபந்தங்களுள் வாயுரை வாழ்த்து, செவியறிவுறு, இயன்மொழி வாழ்த்து முதலிய பிரபந்தங்கள் தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னரே வழக்கத்தில் இருந்திருக்கின்றன. என்றும் உள தென்தமிழ் என்று கம்பரும் வையம் ஈன்ற தொன் மக்கள் உள்ளத்தினை கையினால் உரை காலம் இருந்திட பைய நாவை அசைத்த பழந்தமிழ் என்று வில்லிபாரத உரையும் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையா உன் சீரிழமை திறம் என்று பேராசிரியர் சுந்தரம்பிள்ளையின் எழுத்துக்களும் தமிழின் தொன்மையை பறைசாற்றும். முருகன் குமரம் என்னும் தமிழ் நூல் இயற்றினான் என்பர். ரிக் வேதத்திலேயே முத்து முதலிய தமிழ்ச் சொற்கள் காணப்படுகின்றன. கோதமனார், வால்மீகியார் போன்றோரின் பாடல்கள் வேதத்திலும் சங்க இலக்கியமாகிய புறநானூரிலும் காணப்படுகின்றன. தருமனின் ராஜதூய யாகத்திற்கு தமிழ் மூவேந்தர்களும் வந்திருந்தனர். திரௌபதியின் சுயம்பரத்திற்கு பாண்டியன் வந்தான். சோழர் பாண்டியர் தருமனுக்கு காணிக்கை செலுத்தினர். அர்ஜுனன் பாண்டிய இளவரசி சித்ராங்கதையை மணந்தான் என பாரதம் கூறுகிறது. பாரத போரில் இருதரத்து படைகளுக்கும் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் உணவிட்டான் என்பதை புறநானூறு பதிவு செய்திருக்கிறது. கிமு 5ஆம் நூற்றாண்டிற்கு முன் ஆக்கப்பட்ட வால்மீகி ராமாயணத்தில் அனுமன் சீதையிடம் தமிழில் உரையாடினான் எனவும், வானர வீரரிடம் சுக்ரீவன் பாண்டியனின் பொன்மயமான கபாடத்தை பார்ப்பீர்கள் என்று கூறும் கருத்து செய்திகளும் இடம்பெற்றுள்ளன. மழலை திருமொழியில் சில வடுகும் சில தமிழும் குளறி தரு கருநாடியர் குறுகி கடைத்திறமின் என்று கலிங்கத்துப்பரணியில் தமிழ் பேசப்பட்டதை அறியலாம். கன்னடமும் கழித்தெலுங்கும் கவின்மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் என்கிறார் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை. தமிழ்நாட்டின் தென்பகுதியே மாந்தரின் முதல் பிறப்பிடம் என்கிறார் ஹெக்கல். மனித நாகரிகத்தின் தொட்டில் என்கிறார் இழந்த லெமுரியா என்னும் நூலில் ஸ்காட் எலியட். தமிழ்நாடு லெமுரியாவில் இருந்தபோது எகிப்து நாடு நீருக்குள் மூழ்கி இருந்தது என ஸ்காட் எலியட் கூறுகிறார். லெமுரியாவே பழைய தமிழகம் என்கிறார் மாணிக்க வேலு நாயக்கர். தண்ட காரணியத்துக்கும் கடலுக்கும் இடையே ஆதி மாந்தர் தோற்றம் உண்டாயிற்று என்று கூறுகிறார் பி டி சீனிவாச ஐயங்கார். பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ளது என்ற சிலப்பதிகார வரிகளாலும், மலிதிரை ஊர்ந்து மண்கடல் வவ்வலின் என்ற முல்லைக்கலி தொடராலும், குமரி ஆற்றின் தெற்கே 700 காவதம் குறும்பனை நாடு பக்ருளியாறு வரை பறந்து விரிந்து 49 நாடுகளை கொண்டிருந்தது என்ற உரையாசிரியர்களின் கூற்றுகளாலும், இந்திய உபகண்டமும் இலங்கையும் ஒரு காலத்தில் திராவிட நாடாக இருந்தன என்று நாசி கந்தையா பிள்ளையின் கருத்துகளாலும் தமிழின் தொன்மையை அறியலாம்.
கிமு 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டின் மூலமாக தமிழ் வரி வடிவம், தென் பிராமி, தமிழி ஆகியவற்றை அறிய முடிகிறது. வேதம் என்ற சொல் எழுதா கிழவி என்றும், ஹீப்ரு மொழியில் தோகை துகி என்றும், கவி கபி என்றும், கிரேக்க மொழியில் அரிசி ஒருசி என்றும், இஞ்சி வேர் சிக்கிபெரோ என்றும் அழைக்கப்படும்.

0: வதை காணலாம். உரோம் பொருளாதார சீரழிவிற்கு தமிழ் பாண்டிய நாட்டு முத்தே காரணம் என்பார் பெரிப்ளூசு. சுமேரிய மொழி தமிழோடு தொடர்புடையது என்றும் தமிழே உலகின் முதன் மொழி என்றும் கூறுகிறார் தேவநேய பாவாணர்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: அமுது. தமிழ் மொழியின் தொன்மைகள் குறித்து டி கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கிய உரையின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். இந்த மாநாட்டில் இந்தியாவும் பங்கேற்றுள்ள நிலையில் இரு தலைவர்களுக்கிடையே நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வாஷிங்டனில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசிய பின்னர் முதல் முறையாக இப்போது சந்திக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது, பரஸ்பரம் நலன் சார்ந்த ஆசிய மற்றும் சர்வதேச முக்கிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளனர். தற்போதைய உலகளாவிய சூழலில் சிக்கலான பிரச்சினைகளுக்கு சர்வதேச சமூகம் இந்தியாவை முக்கிய நாடாக கருதுவதால் சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் இராஜதந்திர நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று G7 உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சிறப்பு அமர்வில் உரையாற்றிய பிரதமர், சர்வதேச அளவில் சூரிய மின்சக்தியை அதிகரிப்பதற்காக இந்தியா ஏற்படுத்தியுள்ள கூட்டணி போன்ற நம்பிக்கை மிகுந்த ஒத்துழைப்பை அதிகரிப்பது அவசியம் என்று கூறினார். உயிரி எரிபொருள், பேரிடர் மீட்பில் ஒத்துழைப்பு போன்ற சர்வதேச கூட்டு செயல்பாடுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகளை உருவாக்குவதன் மூலம் உலக நாடுகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகமே ஒரு குடும்பம் என்ற தத்துவமே இந்தியாவின் சர்வதேச கூட்டணிகளுக்கு அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்று பிரதமர் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா ஒன்டர்லேன், ஜெர்மன் சான்சலர் ஃப்ரீப்ரிச் மெர்ஸ் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தவுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உலகளாவிய சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டிற்கான கூட்டு முயற்சிகளை G7 நாடுகள் அறிவித்துள்ளன. இதில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளன. காங்கோ மற்றும் உகாண்டாவில் மீண்டும் பரவும் எபோலாவை தடுக்க, நோய் தொற்றை கண்டறிதல், எல்லை கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள இந்தியா, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் இதற்கான தடுப்பூசி மற்றும் சிகிச்சை முறைகளை மேம்படுத்தவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை தடுப்பது, ஆரம்பத்திலேயே கண்டறிவது மற்றும் தரமான சிகிச்சையை உறுதி செய்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்த இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளுடன் இணைந்து G7 நாடுகள் முடிவு செய்துள்ளன. புற்றுநோய் ஆராய்ச்சியில் நவீன தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்தவும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளின் நிலையான மற்றும் வலுவான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க சர்வதேச அளவில் நிதி மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை தொடர

G7 நாடுகள் உறுதி பூண்டுள்ளன. இந்த முன்னெடுப்புகள் உலக நாடுகளுக்கிடையிலான ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான கூட்டு முயற்சியாக அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தில்லி ஆகிய

0: திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தில்லி ஆகிய மாநிலங்கள் முன்வந்துள்ளன. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் இந்த திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். இந்த திட்டத்திற்கான நிதியில் 90% மத்திய அரசு மானியமாக வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10% தொகையை 6 மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மின் உற்பத்தி தொடர்பான செலவுகளை ஹிமாச்சல பிரதேச அரசு ஏற்கும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெலிகிராம் செயலியில் இயங்கும் சில மோசடி கும்பல்கள் தங்களிடம் மறுதேர்வுக்கான வினாத்தாள் இருப்பதாக கூறி மாணவர்களிடம் 14,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை பணம் கேட்டு மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன. இதுபோன்ற போலியான வாக்குறுதிகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. மறுதேர்வு வினாத்தாள் கசிந்தது என்ற செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என்றும், தேர்வு மிகவும் பாதுகாப்பான முறையில் நடைபெறும் என்றும் அந்த அமைப்பு உறுதிபட கூறியுள்ளது. தேர்வு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே மாணவர்கள் அணுக வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் நகர் உலகத்தரம் வாய்ந்த புல்லட் ரயில் மையமாக மாற்றப்படும் என்று தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று இதற்கான செயல் திட்டங்களை அறிவித்த அவர், ஹைதராபாத் பெங்களூரு இடையே அமைக்கப்படவுள்ள அதிவேக ரயில் பாதையில் ஷம்ஷாபாத் பகுதியை மையப்படுத்தி நவீன உட்கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றார். சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் நல்லமலா வனப்பகுதியில் உள்ள மன்னனூர் மற்றும் சோமசீலா ஆகிய இடங்களுக்கு அருகே ரயில் நிலையங்களை அமைக்குமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். வாராங்கல் விமான நிலையத்தை பாரம்பரிய பெருமைகளுடன் அமைக்க வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேகா போட்டியிட்டால் காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று கூறினார். தாவேகாவை திமுக குறைத்து மதிப்பிட்டதுதான் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தோல்விக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலின் போது கூட்டணிக்கு திமுக தலைமை வகித்ததால் தோல்விக்கும் அக்கட்சியே பொறுப்பு என்றும் திரு வைத்திலிங்கம் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டங்களை கரைக்கோடி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஊடகங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நேற்று நடத்தப்பட்ட பயிலரங்கில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்.
2: மக்களுக்கு தேவையான சில செய்திகள் கண்டிப்பாக கடைசி ஒரு மனிதனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அரசுடைய திட்டங்கள் எப்படி மக்களை போய் சேருது, என்னென்ன ரூபத்தில் போய் சேருது அப்படிங்கிறத கொண்டு போய் சேரக்கூடிய உங்களுக்காக, அதனால இந்த செய்திகள் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதற்காகவும் இந்த செய்திகள் எப்படி உருவாகி உங்கள்ட்ட வந்து சேருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சென்சிட்டைசேஷன் ஒர்க் ஷாப் நம்ம பண்ணுறோம். பிரிண்ட் மீடியா இருந்தும் கொஞ்சம் ஸ்பேஸோ, அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒரு டியூரேஷனோ கண்டிப்பாக அரசு செய்திகள், அரசு சம்பந்தமான வளர்ச்சி செய்திகளுக்கு இடம்பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாடுபட வேண்டும் என்பதான் என்னுடைய ரிக்வஸ்ட்.
0: இந்த நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
3: சமூகத்தின் துடிப்பை அறியவும், அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும், மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசிடம் எடுத்துச் செல்லவும் ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. நல்லாட்சிக்கு தேவையான விழிப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் வளர்ப்பதில் ஊடகங்களினுடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர்களுடைய செய்திகளும் ஆய்வுகளும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் தினந்தோறும் கவனத்துடன் வாசிக்கப்படுகின்றன. அவை நிர்வாகத்திற்கு வழிகாட்டும் கண்ணாடியாகவும் மக்களினுடைய மனநிலையை உணர்த்தும் திசைக்காட்டியாகவும் அமைகின்றன.
0: எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்க நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு

0: முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்த வைரஸை கட்டுப்படுத்த நேற்று ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அந்நாட்டுடன் தொடர்புடைய பிற நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்தார். இதன் ஒரு பகுதியாக இந்தியா $10 பில்லியன் நிதியுதவியை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 45 டன் மருத்துவ பொருட்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா கூறினார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் நாய்க்கடி குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
4: வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் நாய்க்கடிகள் மற்றும் ராபிஸ். நாய்க்கடிச்சா என்ன பிரச்சனைகள்லாம் வரும், என்னென்னலாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ராபிஸ் நோய்னா என்ன, அதை தடுக்கிறதுக்கான வழிகள் இருக்கா, இதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நாய்க்கடிகள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம்னா உலகத்துல அதிகமான ஸ்ட்ரே டாக்ஸும் நம்ம கிட்ட தான் அதிகமா இருக்கு. நாய்க்கடிகளோட இன்சிடென்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியாவில். இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட்டும் இந்த ஸ்ட்ரே டாக்ஸோட மேனஸ கம்மி பண்றதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும்னு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நாய்க்கடியில என்ன பிரச்சனை அப்படின்னா, நாய் ஒருத்தரை கடிக்கும் போது நம்ம எதுக்காக பயப்படுறோம் அப்படின்னா, அந்த நாய்க்கடினால அவருக்கு ராபிஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருமோன்னு பயப்படுறோம். ராபிஸ் அப்படின்னா என்ன? ராபிஸ்ங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். இது வந்து நாய்க்கடி மூலமா நமக்கு பரவக்கூடும். இது ஒரு உயிர்கொல்லி நோய். இதுக்கு மருத்துவத்தில் ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா இல்ல. இவருக்கு சப்போர்ட்டிவ் கேர் மட்டும் தான் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ராபிஸ் நோயால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே இறப்பை சந்திக்க நேரிடும். அப்ப என்ன பண்றது? இதை தவிர்க்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா தவிர்க்க முடியும். 100% பிரிவென்டபிள். அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் ஆன்டி ராபிஸ் வேக்சின் சொல்ற ARV சிகிச்சைகள் இருக்கு. இதை வச்சு நம்ம இந்த ராபிஸ் நோய் வராம தடுக்க முடியும். எளிதில் தவிர்க்கக்கூடிய ஒரு வியாதி. பட் தவிர்க்க முடியல, நம்ம சரியான வேக்சின்ஸ் போடல அப்படின்னா அது இறப்புக்கான வழிவகுக்கும். அதனால தான் நம்ம இந்த டாக் பைட் அண்ட் ராபிஸ் பத்தி அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம். ஒருத்தர் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தர் நாய் கடிச்ச அப்புறம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த வூண்டை வாஷ் பண்ணணும். சோப் அண்ட் வாட்டர் போட்டு ஒரு 2-5 மினிட்ஸ் கிளீனாக வாஷ் பண்ணிட்டு ஒரு கிளீன் கோதாக கவர் பண்ணிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட அந்த சிம்டம்ஸை சொல்லணும். டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நாய் கடியோட எக்ஸாமின் பண்ணிட்டு அது என்ன கேட்டகரி ஆஃப் டாக் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம 3 விதமா பிரிக்கிறோம். கேட்டகரி 1, கேட்டகரி 2 அண்ட் கேட்டகரி 3. இந்த கேட்டகரி 1ல எதுவுமே தேவைப்படாது, வூண்ட் வாஷ் மட்டும் போதுமானது, அவருக்கு ARV தேவைப்படாது. கேட்டகரி 2 அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, வூண்ட் வாஷ் பண்ணிட்டு ஆன்டி ராபிஸ் வேக்சின் அப்படிங்கிற தடுப்பூசி கொடுக்கப்படும். இந்த தடுப்பூசி எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் இலவசமா இருக்கு. ஸோ அதனால தயங்காம உடனடியா போய் இதை போட்டுக்கணும். இது எத்தனை ஊசி போடுவாங்க சார், 18 ஊசி போடுவாங்களா, 20 ஊசி போடுவாங்களா, அந்த மாதிரியான பயம்லாம் எதுவும் இருக்க தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம போட போறது 5 ஊசி தான் போட போறோம். நாய் கடிச்ச அன்னைக்கு ஒரு ஊசி, அதுல இருந்து 3வது நாள், 7வது நாள், 14வது நாள், 28வது நாள் இந்த மாதிரி 4-5 doses of ARV ஆன்டி ராபிஸ் வேக்சின் மட்டும் பாதிக்கப்பட்டவருக்கு அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரி 3னா என்ன சார் அப்படின்னா, இது இன்னும் கூட கொஞ்சம் சிவியரான கேட்டகரி. இதுல ஆன்டி ராபிஸ் வேக்சினை தாண்டி ராபிஸ் இம்யூனோகுளோபுலின் சொல்லப்படிய ஒரு ஸ்பெஷல் மருந்தும் அந்த வூண்டை சுத்தி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது கண்டிப்பா பண்ணணும். இதுவும் அரசு மருத்துவமனைகள்ல அவைலபிளா இருக்கு. நம்மளோட நாய் தானே, நம்மளோட தெருநாய் தான் கடிச்சிருக்கு, இதனால பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எளிதா எடுத்துக்கூடாது. உடனடியா அரசு மருத்துவமனைக்கு சென்று இந்த கேட்டகரி படி அங்க டாக்டர் பிரஸ்கிரைப் பண்ற ARV ஆன்டி ராபிஸ் வேக்சின் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொன்னு தேவைப்பட்ட அந்த இம்யூனோகுளோபுலின் சொல்ல அட்வான்ஸ்டான மருந்தும் தேவைப்படும் இன் கேட்டகரி 3 பைட்ஸ். இதுல என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா, இதுல தையல் போடலாமா வேணாமா அப்படிங்கிறது சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதை டாக்டர் அசஸ் பண்ணிட்டு வூண்ட் வாஷ் பண்ணிட்டு சில வூண்டுக்கு தையல் தேவை, எஸ்பெஷலி ஃபேஸ்ல அதெல்லாம் இருந்ததுன்னா கேர்ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ணலாம். சில இடத்துல வேண்டாம்னு சொல்லி ஹீல் பண்ண விடுவாங்க. சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபைலாக்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த கோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ஐடியலா நாய் கடிச்சு 24 நாலு மணி நேரத்துக்குள்ள இதை ஸ்டார்ட் பண்றது மிகவும் நல்லது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மூணு ஊசி போட்டுட்டேன் இப்ப நிப்பாட்டிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதனால எந்த பயனும் தராது. அப்படி இருந்தா நீங்க மறுபடியும் ரீஸ்டார்ட் தான் பண்ணுவோம். சோ எக்காரணம் கொண்டு நாய்க்கடி ஒன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டோஸ் சொன்னாங்கன்னா கரெக்டான டைம்ல கரெக்டான டேட்ல போய் அந்த டோஸை போட்டுருங்க. அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை போட்டு

0: நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நாய்க்கடி குறித்த விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு ஆள் இருந்தான், அவனால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அதனால் என்ன பண்ணால், ஒரு நாள் மெதுவாக எழுந்திரிச்சான், வீட்டை திறந்து வெளியில் வந்துட்டான். மனைவி ஒரு மகன் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிட்டான். அந்த பிள்ளைக்கு அப்பா பேரில் ரொம்ப பாசம், அதனால் தந்தையின் பிரிவை அவனால் தாங்கிக்க முடியல. ஏங்கி ஏங்கி ஒரு நாள் அவன் செத்து போட்டான். வீட்டை விட்டு வெளியில் போன அப்பா என்னென்னவோ பண்ணி கொஞ்சம் பணம் சம்பாதிச்சான். பணம் சம்பாதித்த உடனே வீட்டுக்கு திரும்பலாம்ங்கிற நினப்பு வந்தது. பணத்தோடு தன்னுடைய கிராமத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறான். வழியில் மழை பிடிச்சிக்கிட்டுது, கடுமையான மழை. அதனால் என்ன பண்ணால், அங்கேருந்து ஒரு சத்திரத்தில் தங்கினான். ராத்திரி தூக்கத்தில் ஒரு கனவு, அந்த கனவில் அவன் ஒரு பெரிய ராஜா, தங்க சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறான். சுற்றி ஏராளமான சேவகர்கள் என்ன வேணும்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு 6 குமாரர்கள், எல்லாருமே இளவரசர் கோலத்தில் ஆடம்பரமாக இருக்கிறாங்க, ஆனந்தமாக இருக்கிறாங்க. அருமையான கனவு, எந்த கவலையும் இல்லாமல் இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பெரிய இடி முழக்கம், இவன் முழிச்சுக்கிட்டான், கனவு கலைஞ்சிட்டுது. கண்ணை திறந்து பார்க்குறான், ஒன்றையும் காணும். ஐயோ, என்ன இது, இது வரைக்கும் நான் படுத்திருந்த ஹம்ச தூளிகா மஞ்சள் எங்கே போச்சு? நான் பெரிய மகாராஜாவாக இருந்தேனே, அந்த பதவி எங்கே போச்சு? எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த பணியாளர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு யோசனை பண்ணான். பக்கத்தில் இருந்தவங்கள விசாரித்தான். அவங்க படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சு உட்காந்து ஏதாவது கனவு கண்டிருப்ப அப்படின்னாங்க. எல்லாம் கனவுன்னு புரிஞ்சதும் அவனுக்கு ஏமாத்தமாக போயிட்டுது. 6 அரச குமாரர்களையும் காணோமே அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப வருத்தம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சான், வீட்டுக்கு போய் சேர்ந்தான். இவனை பார்த்ததும் மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதே நேரம் மகனை நினச்சி அழுகை. எங்கே நம்ம பிள்ளைன்னு கேட்டான் அவன். உங்கள் பிரிவு தாங்காமல் இறந்து போட்டான்னாங்க. அதை கேட்டதும் இவனுக்கு அழுகை வரல, அப்படியே சிலை மாதிரி நின்னான். மனைவிக்கு இது வியப்பாக இருந்தது. என்னங்க இது, நம்ம பிள்ளை பேரில் எவ்வளோ அன்பு வச்சுருந்தீங்க, பாசம் வச்சுருந்தீங்க, இப்படி நிற்கிறீங்களே, அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. அதுக்கு இவன் சொல்கிறான், நேற்று ராத்திரி நான் ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தேன், அங்கே ஒரு பெரிய கனவு கண்டேன். அந்த கனவில் நான் ஒரு அரசன், ஹம்சதூளிகா மஞ்சத்தில் படுத்திருக்கிறேன். என்னை சுற்றி ஏகப்பட்ட பணியாளர்கள், அங்கே எனக்கு 6 குமாரர்கள், கண் விழித்து பார்க்குறப்போ அவங்க யாருமே இல்லை. இப்போ நான் கனவில் வந்து போன அந்த 6 குமாரர்களுக்காக அழறதா, இல்லை இங்கே வந்து போன இந்த ஒரு மகனுக்காக அழறதா? அவங்க கனவில் வந்த குமாரர்கள், இவன் விழிப்பு நிலையில் வந்த குமாரன். விழிப்பு நிலையில் கனவு கிடையாது, கனவில் விழிப்பு நிலை கிடையாது, ஆனால் அந்த ரெண்டுலேயும் நான் இருக்கிறேன். அப்படின்னா நான் வந்து ஆம்னி பிரசன்ட், மற்றதெல்லாம் நகரும் மேகங்கள். இந்த உண்மையை ஒரு பெரியவர் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நமக்கு ஒரு ஆனந்தந்தான். ஆனால் நம்மளில் பல பேர் இந்த உண்மையை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்கள்லாம் கனவையே வந்து வாழ்க்கையாக நினைக்கிறவங்க அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து. ஒருத்தனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, டாக்டர்கிட்ட போனான், மருந்து சாப்பிட்டான். கொஞ்ச நாள் கழித்து டாக்டர் கேட்டார், ஏன்ப்பா என்கிட்ட வைத்தியம் பண்ணி

0: குவாலிட்டியை இப்போ எப்படி இருக்குது, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க அப்படின்னா அவன் எப்படின்னு கேட்டார். முன்னாடிலாம் தூக்கத்தில் 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் 100 அடி தூரம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
3: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:35. நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு காலை வணக்கம். இது உங்கள் விருப்பமான நிகழ்ச்சி நகர் உலா. இன்று உங்களை அழைத்துச் செல்லப் போவது திண்டுக்கல் மாவட்டத்தின் இயற்கை எழில் கொஞ்சும் அமைதியான மலைப்பகுதியான பன்றிமலைக்குத்தான்.

ஊட்டி கொடைக்கானல் போன்ற பிரபல மலை வாஸ்தலங்களை பற்றி அனைவரும் அறிந்திருப்போம். ஆனால் சுற்றுலா பயணிகளின் கூட்ட நெரிசல் இல்லாமல் இயற்கையின் அசல் அழகை ரசிக்க விரும்புபவர்களுக்கு பன்றிமலை ஒரு சிறந்த தேர்வாக விளங்குகிறது. பசுமையான காடுகள், காபி தோட்டங்கள், சிறிய நீரோடைகள், மலை கிராமங்கள், இதமான குளிர்காற்று என மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் இந்த பகுதியை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வோம். திரை இசை பாடல்களுக்கிடையே வரும் முதல் பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, வேலை வாய்ப்பு செய்திகள். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் வேலை. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸ்டைஃபன்ரி ட்ரைனிங் பிரிவில் பிளான்ட் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, டர்னர் 5, மெஷினிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 266 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி +2 ITI. வயது வரம்பு 18 முதல் 24 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்ப கட்டணம் ₹100. SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. மேலும் விவரங்களுக்கு NPCIL CARRERS.CO.IN என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29 தேதி. மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கவுண்ட்ஸ், HR உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேடு 124, டிப்ளமோ 18, கிராஜுவேட் 16 என மொத்தம் 158 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ITI, டிப்ளமோ, டிகிரி. வயது 30/6/2026 படி 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு உள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இம்மாதம் 30/6/2026 கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு NPCIL.NIC.IN என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலா. இன்றைய நகர் உலாவில் பன்றிமலை பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கோம். பன்றிமலை திண்டுக்கல் நகரத்திலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் வழியாக சாலை பயணத்தில் இந்த மலைப்பகுதியை அடையலாம். சொந்த வாகனம் அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்ல அருமையான இடம். திண்டுக்கல்லிலிருந்து செல்லும்பொழுது மலை அடிவாரத்தில் கொம்பை ஆணை இருக்கும். மழை நேரத்தில் நீர் நிறைந்து அழகாக இருக்கும். அங்கே கொஞ்ச நேரம் செலவிட்டு மலையை ஏற தொடங்கினால் பாதி மலையில் பழவேலி நீர்வீழ்ச்சி என்ற குட்டி நீர்வீழ்ச்சி இருக்கும். இங்கே குளித்துவிட்டு மேலே போகலாம். வழியெங்கும் பசுமையான வயல்கள், சிறிய கிராமங்கள், மலை காட்சிகள் என பயணமே ஒரு இனிய அனுபவமாக மாறிவிடும். பன்றிமலைக்கு செல்ல ஏற்ற காலம் பார்த்தோம்னா ஜூன் முதல் பிப்ரவரி வரை. குறிப்பாக மழைக்கு பிந்தைய காலங்களில் மலைகள் பசுமையால் போர்த்தப்பட்டு மிகவும் அழகாக காட்சியளிக்கும். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் காந்தாரா எ லெஜண்ட் சாப்டர் 1 திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண் சின்மை இணைந்து பாடிய பாடல்.

0: இதெல்லாம் உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்க இடத்துக்கு வர வேண்டியதா இருக்கும்.
1: அதுக்காக தானே வந்ததே. எனக்கும் ஆசையா இருக்கு உங்க ஈஸ்வர பூந்தோட்டத்தை பார்க்கணும்னா.
0: வெளிச்சமா இருக்குன்னு மின்மினி பின்னாடி போயிடாதீங்க, தொலைஞ்சு போயிடுவீங்க.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் ஒளி உலா வந்து கொண்டிருப்பது பன்றிமலை. இயற்கையை நேசிப்பவர்களுக்கு பன்றிமலை ஒரு சொர்க்கம் என்றே சொல்லலாம். மலையடிவாரத்தை அடைந்தவுடன் பசுமையான காடுகள், மேகமூட்டம் சூழ்ந்த மலைகள், சிறு சிறு நீரோடைகள் ஆகியவை பயணிகளை வரவேற்கின்றன. மழைக்காலங்களில் இப்பகுதி இன்னும் அழகாக மாறுகிறது. பயணத்தின் போது காணப்படும் சிறிய நீர்வீழ்ச்சிகளும் இயற்கை ஓடைகளும் மனதிற்கு அமைதியை அளிக்கும். நகர வாழ்க்கையின் பரபரப்பிலிருந்து விலகி ஓய்வெடுக்க விரும்புபவர்களுக்கு இது மிகவும் ஏற்ற இடமாகும். மீண்டும் நகர் உலா செல்லலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் டியூட் திரைப்படத்திலிருந்து, சாய் அபயங்கர் ஜொனிதா காந்தி இணைந்து பாடிய பாடல்.

மீண்டும் நகருலாவில் உங்களை வரவேற்கிறோம். பன்றிமலையின் முக்கிய சிறப்புகளில் ஒன்று அதன் இயற்கை சூழல். இங்கு காபி தோட்டங்கள், மிளகு தோட்டங்கள், பலா மற்றும் ஆரஞ்சு மரங்கள் நிறைந்த பகுதிகளை காணலாம். சாலைகள் குறுகலாக இருந்தாலும் அதிக போக்குவரத்து இல்லாததால் அமைதியான பயண அனுபவம் கிடைக்கிறது. வழியிலுள்ள மலை கிராமங்களில் உள்ளூர் மக்களின் எளிமையான வாழ்க்கை முறையையும் பாரம்பரியத்தையும் நெருக்கமாக காணலாம். புகைப்பட ஆர்வலர்களுக்கும் இயற்கை காட்சிகளை ரசிப்பவர்களுக்கும் இந்த பகுதி சிறந்த வாய்ப்பாக இருக்கும். ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம் நகர் உலாவில்.

நகர் உலாவில் உலா வருவது பன்றிமலை. பன்றிமலையில் உள்ளூர் மக்களிடம் கேட்டால் அருகிலுள்ள பார்வை கோபுரம் அல்லது உயரமான காட்சியிடங்களுக்கு செல்லும் வழிகளை அறிந்து கொள்ளலாம். அங்கிருந்து சுற்றியுள்ள மலைத்தொடர்களின் அழகை ரசிப்பது மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். மேலும் மலைப்பகுதிகளின் காலநிலை திடீரென மாறக்கூடும் என்பதால் மழைக்கோட், குடிநீர், தேவையான மருந்துகள் போன்றவற்றை கூடவே எடுத்து செல்வது நல்லது. இயற்கையை பாதுகாப்பது நமது பொறுப்பு என்பதால் பிளாஸ்டிக் கழிவுகளை வீசாமல் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்போம். பயணத்தின் பொழுது உள்ளூர் உணவுகளை சுவைக்க மறக்காதீர்கள். கிராமப்புற உணவுகளும் சூடாக வழங்கப்படும் பரோட்டாவும் பல பயணிகளின் விருப்பமாக இருக்கிறது. பன்றிமலையிலிருந்து ஒட்டன்சத்திரம் நோக்கி செல்லும் வழியில் அமைந்துள்ள பரப்பலாறு அணை பகுதியையும் நேரம் கிடைத்தால் பார்வையிடலாம். இயற்கை மற்றும் நீர்நிலை காட்சிகளை ரசிக்க ஏற்ற இடமாக பன்றிமலை இருக்கிறது. பாடல் கேட்கலாம். கோட் திரைப்படத்திலிருந்து.

இன்றைய நகர் உலாவில் திண்டுக்கல் மாவட்டத்தின் அமைதியான மலை சொர்க்கமான பன்றிமலை பற்றி அறிந்தோம். கூட்ட நெரிசல் இல்லாத இயற்கை சூழல், பசுமையான தோட்டங்கள், மலை கிராமங்கள், இதமான குளிர்காற்று, மனதை வருடும் அமைதி, இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க விரும்பினால் பன்றிமலை உங்கள் அடுத்த பயணப்பட்டியலில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். இயற்கையை ரசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இத்துடன் இன்றைய நகர் உலா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றும் ஒரு அழகிய சுற்றுலா தலத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ஐஸ்லாந்தின் தேசிய தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியா ஐஸ்லாந்து இடையிலான உறவுகள் தொடர்ந்து வலுவடையும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பெரிய அளவிலான புத்தாக்கத்தின் மூலம் ஒரு பிரகாசமான மற்றும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதில் இந்தியாவுடன் கைகோர்க்குமாறு வணிகத் தலைவர்கள், தலைமை செயல் அதிகாரிகள், முதலீட்டாளர்கள் மற்றும் புத்தாக்குநர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம் இன்று உலகளவில் அனுசரிக்கப்படுகிறது. பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச ஒத்துழைப்பு குறித்த விழிப்புணர்வை பரப்புவதற்காக இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகிய 3 அமைச்சர்கள் இன்று பதவியேற்க உள்ளனர். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். புதுச்சேரியில் மங்களம் தொகுதியில் உள்ள கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் நேற்று மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டு ஊழியர்கள் குறித்த நேரத்திற்கு பணிக்கு வர வேண்டும் என அறிவுறுத்தினார். அசாம், மேகாலயா, பீகார், கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிதமான முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம்
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. 1215 கிலோஹெட்ஸ் ஒளிபரப்பு. நேரம் 8:02. தகவல் தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.

ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு புதிய தகவலை அறிந்து கொள்ளும் இந்நிகழ்ச்சியில் இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது மனிதர்களை வியப்பில் ஆழ்த்தும் ஒரு இயற்கை அதிசயத்தை பற்றியது. அது பாலைவனம். மணல் மட்டுமே நிறைந்த இடம் என்று நாம் நினைத்தாலும் பாலைவனங்களுள் பல வகைகளும் பல ஆச்சரியங்களும் உள்ளன. வாருங்கள், பாடல்களுக்கு இடையே பாலைவனங்களின் உலகத்தை சுற்றி வரலாம். பாடல் கேட்கலாம் மனிதன் திரைப்படத்திலிருந்து.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் பாலைவனம் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பாலைவனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பூமியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப குறைவான மழை பெறுதுன்னா அதுதான் பாலைவனம்னு அழைக்கப்படுது. வெப்பம் மட்டுமே பாலைவனத்தின் அடையாளம் இல்லை, மழைப்பொழிவு குறைவாக இருப்பது தான் முக்கிய காரணம். உலகின் நிலப்பரப்புகளில் கணிசமான பகுதி பாலைவனங்களால் தான் மூடப்பட்டுள்ளது. பாலைவனங்களில் எத்தனை வகைகள் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசை. பாடல் கேட்கலாம் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும்

0: IMD issues orange alert for heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in men's cricket, India to take on Afghanistan in second ODI of three-match series in Lucknow this afternoon. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:30. மீண்டும் தகவல் தளம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில பாலைவனங்கள் பற்றின தகவல்களை தான் தெரிஞ்சுக்கிறோம். ஏன் இன்னைக்கு பாலைவனங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னு தெரியுமா? இன்று பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம் இன்று, அதாவது June 17. இன்னைக்கு அனுசரிக்கப்படக்கூடிய பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்ப்பதற்கான உலக நாளின் 2026 அதிகாரப்பூர்வ கருப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, புல்வெளிகள் அங்கீகரியுங்கள் மதியுங்கள் மீட்டெடுங்கள். இதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். இந்த காரணத்துக்காக தான் பாலைவனங்கள் பற்றின தகவல்களை நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் மிகப்பெரிய பாலைவனம் சொன்னால் சகாரான் ஞாபகம் வரும், ஆனால் சகாரா இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ சகாரா பாலைவனம் என்ன பாலைவனம்? மிகப்பெரிய வெப்ப பாலைவனம் தான் சகாரா பாலைவனம். ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள இந்த சகாரா பாலைவனம் சுமார் 9.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இருக்குது. பகலில் கடும் வெப்பமும் இரவில் கடும் குளிரும் இங்கு காணப்படுது. பெரிய பாலைவனம் சகாரா பாலைவனம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்படின்னா மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மிகப்பெரிய பாலைவனம்னா அண்டார்டிகா. இது ஒரு குளிர் பாலைவனம். மிக குறைந்த மழை பெறதுனால இது பாலைவனமாக வகைப்படுத்தப்படுது. அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது உலகின் மிகவும் வறண்ட பாலைவனம் பற்றி தான். தென் அமெரிக்காவின் சிலி நாட்டில் உள்ள அட்டகாமா பாலைவனம் உலகின் மிகவும் வறண்ட பாலைவனங்களில் ஒன்றாக இருக்குது. சில பகுதிகளில் பல ஆண்டுகளாக மழை பெஞ்சதுக்கான பதிவே இல்லைன்னு சொல்லப்படுது. சரி, அடுத்ததா என்ன தகவல் தெரிஞ்சுக்கலாம்? இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் சீதாராமம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் கவனத்திற்கு, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓராண்டு கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் DGE-ஆல் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வர்களுக்கும் தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு July 1, 2026 முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், சாஃப்ட்வேர், கணினி செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்புமிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 இருந்து 27 வரை மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 இருந்து 30 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் ₹1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு NCVT சான்றிதழுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் June 22, 2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் N5 3வது குறுக்கு தெரு முதல் தளம் நடேசன் நகர் புதுச்சேரி 5, தொலைபேசி எண் 0413-2200115, கைபேசி எண்கள் 8870073622, மற்றொரு கைபேசி எண் 9629342446. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம். பாலைவனங்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். இது பெரும்பாலும் ராஜஸ்தான் மாநிலத்தில் பரவியிருக்கு. ஒட்டகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒட்டகங்களின் நிலம்னு கூட அழைக்கப்படுது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். தெரி திரைப்படத்திலிருந்து.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் பாலைவனங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். பாலைவனங்கள் பற்றிய ஒரு ஆச்சரிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே மணலால் நிரம்பியது தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய பல பாலைவனங்கள் பனிப்பாறைகளால் இருக்கிறது, கற்களால் மூடப்பட்டிருக்கு, உப்புகள் நிலப்பரப்புகளாகவே அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி தான் நிறைய பாலைவனங்கள் இருக்குது. அதில் ஒரு பகுதியில் தான் மணற்குன்றுகள் இருக்குது.

இதுவரை தகவல் தளம் நிகழ்ச்சியில் பாலைவனங்களின் வகைகள், உலகின் பிரபலமான பாலைவனங்கள் மற்றும் அவற்றின் சிறப்புகள் குறித்து அறிந்தோம். இத்துடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான

விரிவான தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா உரை கேட்கலாம். வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் வி. ஆறுசாமி அவர்கள்.
2: வணக்கம். வாழ்க வளமுடன். யோகத்தின் மூலம் நம்முடைய ஆரோக்கியத்தை திறம்பட நிர்வகிப்பது என்பது ஒரு மனித குலத்திற்கு கிடைத்த மிக பெரும் ஒரு வரப்பிரசாதம், ஒரு அறிவு ஞானம், ஒரு விழிப்பு நிலை. யோகா என்பது உடல், மனம், உயிர், உணர்வு நிலையை சமநிலையோடு நிர்வகிப்பதுதான் யோகம். யோகம் என்பது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் குறிப்பது அல்ல, அது மனநிலையையும் சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் சக மனிதர்களையும் இயற்கையையும் இணைத்து நாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மையே யோகம் என்று கூறுகிறோம். உடல் ஆரோக்கியம் என்பது மனதோடு தொடர்புடையது, உடலும் மனமும் உயிரின் நிலையோடு தொடர்புடையது. இந்த மூன்றும் நன்றாக இருந்தாலும் கூட சமுதாயம் என்ற ஒன்று நன்றாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தோடு இயற்கையும் நன்றாக நமக்கு ஒத்துழைக்க வேண்டும். இவை அனைத்தும் இணைந்ததே யோகம். இந்த யோகம் என்பது முதலில் நாம் மனதை சமநிலையோடு நிர்வகிப்பது ஒரு அரிய கலை. அந்த கலை பேசினால் வராது, படித்தால் வராது, கேட்டால் வராது, பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி என்பது மனித குலத்திற்கு 5000 ஆண்டுகளாக ஒரு அற்புதமான தத்துவமாக யோகக்கலையாக பயிற்சியாக வழங்கப்பட்டது. சித்தர்களால், ஞானிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரும் சொத்து அது. இந்த பாரத திருநாட்டில் பதஞ்சலி முனிவரிலிருந்து தொடங்குகிறது. அது யோகம் என்பது அஷ்டாங்க யோகம் என்று குறிப்பிடுவார்கள். அதிலிருந்து வரப்பட்டதுதான் பல நிலைகளில் இருக்குது. கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், எதை எடுத்தாலும் ஒன்று மனதுக்கான பயிற்சி, இரண்டாவது உடம்புக்கான பயிற்சி. உடம்புக்கான பயிற்சி என்பது உடல் அசைவுகள். அந்த அசைவுகள் என்பது பாதம் முதல் தலை வரை நம்முடைய உடல் உறுப்புக்கள் அதனுடைய தன்மையில் இயற்கையோடு இணைந்த ஒரு சூழலை நிர்வகிப்பதே ஒரு முழு ஆரோக்கியம். அந்த முழு ஆரோக்கியம் என்பது நடைப்பயிற்சி மட்டும் போதுமா என்றால் பற்றாது. அதே நேரத்தில் பல விதமான ஒரு பயிற்சி முறைகள் வழங்கப்பட்ட ஜிம் சொல்லக்கூடிய அது மட்டுமே போதுமா என்றால் அது மட்டும் போராது. இந்த உடல் அசைவுகள், நம்முடைய நரம்புகள், நம்முடைய அனைத்து விதமான உறுப்புகளுக்கும் ஒரு இணக்கமான, அதாவது 5 ஓட்டங்கள் என்று சொல்லக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம், இந்த 5 ஓட்டங்களும் சீர்படுமேயானால் மட்டுமே ஒருவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதற்கு ஆசனாஸ் என்று பெயர். அந்த ஆசனாஸ் என்பது பல நிலைகளில் இருக்கின்றது. அந்த பல நிலைகள் என்பது இன்று ஸ்கை யோகா என்ற ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோக முறை மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. பல 1000-1000 லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் பல நாடுகளிலும் இன்று ஸ்கை யோகா என்ற ஒரு அற்புதமான பயிற்சி முறைகள், அது முதலில் உடலை தயார் செய்வது. அதற்கு 9 விதமான ஒரு விளக்கத்தை அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எளிய முறையிலே உடற்பயிற்சிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அது காற்று என்பது நம்முடைய உடலில் 6 லிட்டர் வேணுங்கிறாங்க. நம்முடைய இரத்தம் என்பது 5-6 லிட்டர் வரை வேண்டும் என்று சொல்கிறார்கள். 4-5 லிட்டர் இரத்தம் தேவைப்படுகிறது. நம்முடைய இருதயம் ஒரு நாளைக்கு 10,000 முறை அது வந்து துடிக்க வேண்டும். அப்பொழுது இருதயத்திலிருந்து நம்முடைய லங்ஸிலிருந்து எல்லாம் சரியாக அதன் ஆற்றலோடு இயங்க வேண்டுமென்றால்

அதற்கு தேவையான அந்த ஐந்து ஓட்டங்களும் முறையாக சீராக பாய்ந்து சமநிலையோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உடம்பு ஆற்றலோடு விளங்கும், அது ஆரோக்கியமாக இருக்கும். இதனோடு இணைந்தது மனம். அந்த மனதுக்கும் ஒரு பயிற்சி வேண்டும், அது அமைதிப்படுத்துவது. அந்த அமைதிப்படுத்துவது என்பது நம்முடைய மனம் அமைதியானால் ஆனந்த சூழ்நிலையை அனுபவிக்கலாம். ஆனந்தம் என்பது வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய மனசை அதனுடைய தன்மையில் ஒரு அழகான அமைதியான மகிழ்வான ஒரு முழுமையான ஆற்றலோடு இயற்கையோடு இணைந்திருக்கச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நட்பு உறவே மனதுக்கான அமைதி பயிற்சி என்று சொல்கிறோம். அதை தியானம் என்றும் சொல்வோம். இந்த தியானமும் இந்த உடற்பயிற்சியும் இணைந்தால் யோகம் என்று சொல்கிறோம். அதை கொடுத்தது இந்த பாரத திருநாடு. அந்த விதத்திலே பாரதத்தினுடைய பெருமைமிகு யோகக்கலையை நம்முடைய பாரத பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையிலே கொடுத்ததின் விளைவாக யோகக்கலை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பலருக்கு இன்னும் இந்த சமூகத்தில் தெரியாமல் இருக்கிறது, நோய் என்பது அது உண்மையான அதன் நோய் தாக்கத்தால் வருவதை விட அவருடைய எண்ணங்களினால்தான் அந்த நோய் அதிகமாகிறது. ஏனென்றால் அந்த நோய்க்கான அறிகுறியே பலவிதமான நிலைகளில் அவருக்கு உணர்த்துகின்றது. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு திசுவும் ஒரு மிகச்சிறந்த சக்தி ஊட்டப்பட்ட நிலையில் இருப்பதை எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு திசுவும் அதனுடைய இயல்பு தன்மையிலிருந்து மாறி அது துன்பப்படுகிறது. அவ்வாறு ஒவ்வொரு செல்களும் அதனுடைய சமநிலை மாறும் பொழுது ஒரு நல்ல அலைவீச்சு ஒரு நல்ல சூழலுக்கு பதிலாக ஒரு விஷ அலை ஒரு துன்ப அலை வீசும் பொழுது அந்த உடல் ஆரோக்கியம் கெடுகிறது. அதனை உணர்த்தும் வகையில்தான் உயிர் சக்தி குறைந்து நோய்வாய்ப்படுவதோ இன்று இருக்கக்கூடிய புற்றுநோயிலிருந்து ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அவருடைய உயிர் சக்தி திணிவாக இல்லை, அதற்கு காரணம் பயிற்சி முறைகள் இல்லை, எதிர்மறை சிந்தனையும் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான விளைவுகளை அவர்கள் ஈர்த்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடைய நல்ல மன நிலையை வைத்து கொள்ளாத ஒரு மிக முக்கியமான ஒரு சூழலை உணர வேண்டும். அந்த மனோநிலை என்பது ஆக்கத்துறையில் மட்டுமே ஒரு மனிதனுடைய ஆற்றல் செலவிட வேண்டும். நேர்மறை எண்ணங்களில் மட்டுமே ஒரு மனிதன் சிந்தனையை வைக்கும் பொழுது அது இயற்கை படைப்பாற்றலோடு இணைந்து அலை இயக்க தத்துவத்தோடு ஒரு மனிதன் எதை அனுப்புகின்றானோ, அதாவது அன்பை மகிழ்ச்சியை வெற்றியை நிறைவை ஆனந்தத்தை, அது அலை இயக்கமாக தன் மனோ எண்ணத்திலிருந்து வான்காந்தத்தில் ரேடியோ அலைவரிசையாக பிரயாணம் செய்கின்றது. எதை எந்த எண்ணத்தை எந்த அலைவரிசையில் அனுப்புகின்றார்களோ ஒவ்வொன்றுக்கும் அதனதனுடைய அலைவரிசையில் இணைந்து அந்த எண்ணத்துக்கு தக்கவை மூலத்துக்கு திரும்பும். அந்த மூலம் என்பது அவர் அனுப்பிய மனம்தான். ஆக ஒரு மனிதன் எதை அனுப்பினாலும் நன்மை எண்ணி நன்மையை என்ற உணர்வை அனுப்பினால் நன்மைகளே திரும்பும். நேர்மாறாக துன்பத்தை எண்ணி துன்ப உணர்வுகளை அனுப்பினால் பல நூறு துன்ப உணர்வுகளை ஈர்த்து கொண்டு வரும் என்பது இன்று அலை இயக்க தத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு ஞானம் அறிவியல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தத்துவ ஆர்ந்த ஈர்ப்பு விதி. இவை அனைத்தையும் தொடர்பை ஏற்படுத்திய சிந்தித்த முன்னோர்கள் ஞானிகள் மனதை தூய்மையாக வைத்து கொண்டால் அன்பாகவும் அமைதியாகவும் வைத்து கொண்டால் நல்ல எண்ணங்கள் உற்பத்தியாகும். அந்த நல்ல எண்ணங்களே ஒரு வாழ்க்கைக்கு தேவையான வளமான அமைதியான நிறைவான அனைத்து குண நலன்களையும் கொண்டு வந்து சேர்த்து வளமை செழுமை நிறைந்த வாழ்க்கை வளங்கள் கிடைக்கும். மெயின்டைனிங் ஜாயின் ஹெல்த் த்ரூ யோகா என்ற அற்புதமான சிந்தனை நாம் யோகத்தையும் அதன் பயிற்சி முறைகளையும் இணைந்து நிர்வகிப்பதன் மூலம் ஒரு நல்ல மனித வாழ்வு மட்டுமல்ல சமூகமும் ஒரு நாடும் நலம் பெறும். அதற்கு மிக அற்புதமான விழிப்பு நிலை உணர்வே மெயின்டைனிங் ஜாயின் ஹெல்த் த்ரூ யோகா என்ற நிகழ்ச்சி சிறப்பாக

0: நேயர் மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்படைய செய்யட்டும். யோகம் செய்வதனால் மனிதனுக்கு நினைவாற்றல் அதிகமாகிறது, சிந்தனை வளம் கூடுகிறது, நேர்மறையான எண்ணங்களே அவர்களுக்கு வருகின்றது. அது மட்டுமல்ல, குடும்பத்திலும் சமூகத்திலும் தொழில்துறையிலும் ஒரு அன்பும் கனிவும் பணிவும் நிறைந்த கடமையுணர்வோடு செயலாற்றும் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனை வளம் மிக்க ஒரு குணநல பண்பை பெறுவார்கள். 100% யோகா ஒரு மனிதனுக்கு முழுமைப்படுத்தியிருங்க. அந்த 100% என்பது ஒரு மனிதன் நல்ல தூங்கலாம், நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும், ஒரு தேவையான அளவு காற்று உள்ளிழுத்து சரியான விகிதத்திலே மூச்சு சீர்படும், இரத்த அழுத்தம் மேம்படும், நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும், ஜாயின்ட் பெயின் சொல்லக்கூடிய முழங்கால்கள் கைகள் கழுத்து வலி கண் பார்வை இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதன் இன்று நோய் என்று இருப்பதற்கு ஒரே தீர்வு யோகம்தான். இன்றைக்கி டிப்ரெஷன் ஒன்று சமுதாயத்தில் மிகப்பெரிய நோயாக மாறிட்டுருக்குங்க. ஒரு மனிதன் நல்லா தூங்குனாலே அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டலாம். அந்த மன அழுத்தம் இல்லைனாலே நல்ல உணவு சாப்பிடலாம், நல்ல மனம் ஒருமுகப்படும், நல்ல ஒரு சிந்தனை பிறக்கும். அன்பு நிலையில் இருக்கும் பொழுது குடும்பம் அமைதியாக இருக்கும், தான் இருக்கக்கூடிய எல்லா இடமும் ஒரு அன்பு மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அதனால் யோகக்கலை மிக அவசியம், இது எல்லாத்துக்கும் தீர்வாக அமையும். உடல் நோய் வந்த பின்பு சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக இந்த யோகக்கலை ஒரு தற்காப்பாக வருமுன் காப்பும் கலையாகத்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும். நோய் வந்த பின்பு இந்த யோகத்தை செய்வது ஒரு துன்பத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வை கொடுக்கும், ஆனால் அதிலும் சரியாகும். ஆனால் யோகா என்பது நன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செய்யக்கூடிய தற்காப்பு ஆரோக்கிய வாழ்வு. மனிதர்கள் பொதுவாக ஹாஸ்பிட்டலில் போயிங்க ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, ஒரு ரீஹாபிலிட்டேஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு நார்மல் நிலைக்கு வரணும்னா பிசியோதெரப்பின்னு ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸில் ஒரு விதமான பயிற்சி கொடுக்குறாங்க. அவர்களுக்கு கூட மெயின் அவங்களுக்கு அத்தியாவசியமானது அவங்களுடைய பயோ மேக்னட்டிசம்னு சொல்கிற ஜீவகாந்த பெருக்கம்தான், உயிர் சக்தி தான் ஜீவகாந்தம்னு சொல்கிறாங்க யோகக்கலையில். அந்த ஜீவகாந்த பெருக்கம் என்பது நல்ல உணவு முறையில் வரும், நல்ல உடற்பயிற்சியில் வரும், நல்ல ஒரு தியானத்தில் வரும். இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு மனிதனினுடைய உயிர் சக்தி பயோ மேக்னட்டிசம் எந்த அளவுக்கு திணிவாக ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கோ அது அவ்வளவு வேகமாக நோய்களை குணப்படுத்தும். ஈவன் அது அறுவை சிகிச்சை செய்தா இருந்தாலும் அது ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையானது ஜீவகாந்த சக்தி, அந்த உயிர் சக்தி அந்த செல்களில் நல்ல நிரம்பும் பொழுது தான் அது குயிக் ரெக்கவரி கிடைக்குதுங்க. அந்த விதத்தில் மெயின்டைனிங் ஜாயின்ட் ஹெல்த் என்பது யோகா முழுமையாக உடல் நோய்க்கும் மன அமைதிக்கும் ஒரு நல்வாழ்வுக்கும் ஒரு அற்புதமான தீர்வாக யோகக்கலை அதை அனுபவித்து பல பல லட்சக்கணக்கான மக்கள் எந்த விளம்பரமும் இல்லாமல் நோயின்றி ஆரோக்கிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது சான்றாக இருக்கிறது. யோகமும் ஒரு பயிற்சியும் மூலம் ஒரு மனிதன் முழுமையான ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்வியல் அனுபவங்களையும் பெற முடியும். அதற்கு யோகக்கலை பாரதம் கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்வியல் தத்துவத்தை கலையை கற்று ஒவ்வொரு மனிதனும் மதம் இனம் ஜாதி தாண்டி ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு பண்பாட்டு கலையாக யோகக்கலையை மனிதர்கள் பயன்படுத்தி அனுபவித்து அதனுடைய பயிற்சி முறைகளை செய்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் வழங்கி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வணக்கம்.
1: ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா. குறை கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பேராசிரியர் வி. ஆறுசாமி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

ஆகாஷ்வாணி. நேரம் 9 மணி. அரங்கிசை. திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆனையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. சலமு. வலஜி ராகத்தில் அமைந்த லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்.

சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி பாலிஞ்சு காமாட்சி, ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, ராகம் மத்தியமாவதி, ஆதிதாளம்.

மத்தியமாவதி ராகத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை நிறைவாக ஒலித்தது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கடசுப்பிரமணியன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். பிரான்சின் எவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக எகிப்திய அதிபர் அப்தெல் ஃபத்தாஹ் அல்சிசியை சந்தித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, எகிப்துடன் இந்தியா கொண்டுள்ள நீண்டகால நட்புறவை இந்தியா மிகவும் மதிக்கிறது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினார். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் 3வது சர்சங் சாலக் பாலசாகேப் தியோரஸின் நினைவு நாளான இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தினார். பாலசாகேப் தியோரஸ் தேச சேவை, சமூக நல்லிணக்கம் மற்றும் இளைஞர்களின் ஆளுமை மேம்பாடு ஆகியவற்றிற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் என்று திரு அமித்ஷா சமூக ஊடக பதிவு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் ஆண்டு பாதுகாப்பு உற்பத்தி 1.78 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்து இதுவரை இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான கொள்கை ஆதரவு, பல்வேறு புதிய முன்னெடுப்புகள், தனியார் துறையின் அதிகரித்த பங்களிப்பு மற்றும் வளர்ந்து வரும் ஏற்றுமதி திறன் ஆகியவற்றின் மூலம் வரும் ஆண்டுகளில் பாதுகாப்பு உற்பத்தி துறை தொடர்ந்து வேகமாக வளர்ச்சியை எட்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார். பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலகளாவிய நாளில் அனைத்து சூழல் மண்டலங்களுக்கும் நிலமே அடிப்படை என்றும், நமது ஊட்டச்சத்து மற்றும் ஆற்றல் சுழற்சிகளுக்கு அதுவே ஆதாரம் என்றும் நினைவு கூறுமாறு மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் அனைவரையும் வலியுறுத்தினார். நேற்று புதுடெல்லியில் விக்ஷித் பாரத் இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வில் பங்கேற்ற இளைஞர்களிடையே உரையாற்றிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்பு இன்னும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 10:13. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் உங்களது விருப்பப் பாடல்களை கேட்க நீங்கள் செய்ய வேண்டியது, ஃபேஸ்புக்கில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்திற்கு சென்று இன்று போஸ்ட் செய்யப்பட்டுள்ள கேட்டாலே இனிக்கும் போஸ்டுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் படம் பெயர், பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்களின் பெயர்கள் அனைத்தையும் டைப் செய்து கமெண்ட் செய்யுங்கள். இப்போவே நிறைய கமெண்ட் வந்துருச்சு, நிறைய படம் பேர் எல்லாமே, பாட்டு எல்லாமே கேட்டிருக்கீங்க. அதில் முதல் பாடலாக ஒலிக்க வர்றது சரஸ்வதி பத்மநாபன், மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பாடல் தான் முதல் பாடலாக வருது. பாடலின் படம் காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது.

நேயர்களின் கவனத்திற்கு, இன்று முற்பகல் 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு, வறட்சி இல்லாமல் நாட்டை மீட்டெடுப்பது. நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள்.

கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா இணைந்து பாடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 10:13:54. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் ராஜபாளையம் பிரபு வீரா அவர்களுடைய பாடல். அவர் காலை வணக்கத்தோட நிகழ்ச்சி சிறப்பு அமைய வாழ்த்துக்கள் கூறியிருக்காங்க. அவருடைய விருப்ப பாடல் பொன்னூஞ்சல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ராமகிருஷ்ணன், கொழுமங்கொண்டான் மற்றும் வேட்டவலம் குமார் இவர்களின் விருப்ப பாடல் இதோ.

நேயர்களின் நினைவிற்கு இன்று பகல் 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு, வறட்சி இல்லாமல் நாட்டை மீட்டெடுப்பது எப்படி. நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் கருப்பு வெள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கேஸ் சித்ரா பாடிய பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கே பி ராஜதுரை, தலைஞாயிறு ஏ ராஜமுகமது,

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் விஷ்ணு திரைப்படத்திலிருந்து. பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மணலிமாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன், கொடுவாஞ்சரிசி, கனகராஜ் ஆகியோருக்காக இந்த பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் அவர்களின் விருப்ப பாடல் நன்றி மீண்டும் வருக திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் செங்கல்பட்டிலிருந்து ரமணி வில்வம். இவரின் விருப்ப பாடல் மது மலர். பாடலை கேட்பதற்கு முன் நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பகல் 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு வறட்சி இல்லாமல் நாட்டை மீட்டெடுப்பது. நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி. மதுமலர் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்களுக்காக இந்த பாடல்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் மாயாவி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சிவகங்கை மாவட்டம் காரை

குடி, கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வின்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன் இவர்களுக்காக இந்த பாடல்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தின் நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னும் நிறைய நேயர்கள் அவர்களுடைய விருப்ப பாடல்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் பாடல் வழங்க முடியல நேரமின்மை காரணமாக, எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பாடலாக வழங்கிடலாம். இப்போ யார் யாரெல்லாம் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சத்தீஸ்கர்லேருந்து ஹிராமணி வர்மா, பார்சுமணி வர்மா, புஷ்பேந்திர மணி வர்மா, நோகேலால் வர்மா, இவங்க கூட காட்டூர் சிவகுமார் இவர் கேட்டிருக்காரு எனி மூவி எனி சாங் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அவங்களுக்காகவும் இந்த பாடலை கொடுத்துடலாம். அடுத்ததாக கேட்டிருக்கவங்க கடலூர் திருமுட்டம் நாச்சியார்பேட்டையிலேருந்து அன்பழகன், எடப்பாடியிலிருந்து தங்கவேல், பொன்னியம்மன் மேடிலிருந்து வன்னை கணேசன், சுகன்யா பரத், சென்னை சிவராம் நாகராஜன், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து பாபு, முத்தியால்பேட்டையிலிருந்து கலிய பெருமாள், சீர்காழி புத்தூர்லிருந்து பாரி பாண்டியன், கர்நாடகாவிலிருந்து சின்ன திருப்பதியில் இருந்து ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், அப்புறம் கடைசியாக மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம் அவர்கள். இவங்க எல்லாருடைய பாடலையும் விருப்ப பாடலை ஒளிபரப்புறதுக்கு நேரம் இல்லை, அதனால் நிலையத்தின் சார்பாக ஒரு பாடல் இவர்களுக்காக. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. ஒலிக்க வரும் இந்த பாடலோடு கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிறைவு பெறுகிறது.

0: இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். பிரான்சின் எவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சர்வதேச அமர்வில் நேற்று உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹார்முஸ் நீரிணை பகுதியில் கடல்சார் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளை இணைக்கும் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். நேற்று காணொலி வாயிலாக ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அந்நாட்டுடன் தொடர்புடைய பிற நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்க நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா உறுதியளித்துள்ளார்.

0: இன்று மக்களவை சபாநாயகரான மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தினார். சமூக ஊடக பதிவு ஒன்றில், மகாராணா பிரதாப்பின் வாழ்க்கை என்பது அசைக்க முடியாத சுயமரியாதை, தன்மானம், சுதந்திரம் மற்றும் தேசபக்தி ஆகியவற்றின் அழியாத காவியம் என்று திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி அரசின் புதிய அமைச்சர்களாக திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகியோர் லோக் நிவாஸில் இன்று பதவியேற்றனர். அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிய அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இப்போட்டி பிற்பகல் 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மொத்தம் உள்ள 3 போட்டிகளில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 11:02. நேயர் நேரம் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, வறட்சி இல்லாமல் நாட்டை மீட்டெடுப்பது எப்படி? இன்றைய நிகழ்ச்சியின் உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிரலாம். 2275240 மற்றொரு எண் 2275250. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து தொடர்பு கொண்டு உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிரலாம். அதாவது, பாலைவனம் ஆக்கல் மற்றும் வறட்சி அப்படின்னாலே நம்ம வந்து எந்த காரணங்களுக்காக வறட்சி பாலைவனமாக்கல் எல்லாம் நடக்குதுன்னா, மண் வளம் குன்றுவதாலும் காலநிலை மாற்றம் மற்றும் மனித செயல்பாடுகளாலும் ஒன்றை ஒன்று சார்ந்து நிகழும் இயற்கை சீரழிவுகள் தான் பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சிக்கான காரணமாக இருக்குது. அதாவது, வறட்சிக்கான முக்கிய காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மழை பொழிவது வந்து ரொம்ப குறைபாடாக இருக்கிறது தான். நீண்ட காலமாக பருவமழை பொய்த்து போவது, அது மட்டும் இல்லாமல் வானிலை மாற்றங்களால் இயல்பான வெப்பநிலையை விட கூடுதல் வெப்பம் ஏற்பட்டு நிலத்தடி நீர் ஆவியாவதும் ஒரு காரணம். இரண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீரியல் காரணங்கள். நிலத்தடி நீர்மட்டம் குறைதல் மற்றும் ஏரி குளங்கள் போன்ற நீர்நிலைகள் வறண்டு போவதும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது, வறட்சி ஏற்படுறதுக்கு. அடுத்த காரணம், மூன்றாவது காரணம், எல் நினோ தாக்கம். கடல் வெப்பநிலை மாற்றங்கள் காரணமாக இந்தியாவில் பருவமழை காற்று தடைபட்டு வறட்சி ஏற்படவும் இதுவும் ஒரு காரணமாக அமையுது அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போது நம்ம நேயர்கள் வந்து நம்மக்கிட்ட அவங்களுடைய கருத்துக்களை பகிர இருக்காங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்கலாம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்க கருத்து.
2: இன்னைக்கான தலைப்பு சொல்லுங்க.
1: இன்னைக்கான தலைப்பு, வறட்சி இல்லாமல் நாட்டை மீட்டெடுப்பது எப்படி? அதுதான் சார்,
2: சூப்பரான டாபிக் மேம். வாழ்த்துக்கள் முதற்கண்.
1: சொல்லுங்க சார, நன்றி.
2: ஆமா, அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த புவி வெப்பமயமாகுதலுக்கு ஒரு முக்கிய காரணமே வறட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் மேம். அதிகமாக மரங்கள் செடி கொடிகள் அப்படிங்கறத நம்ம பகுதியில நடணும். அதே மாதிரி மேய்ச்சல் இத வந்து கட்டுப்படுத்தணும். எந்த இடங்கள்ல மேய்ச்சல் அதிகமா இருக்கோ அங்க வறட்சி அப்படிங்கறதும் அதிகமா இருக்கும். அதிகப்படியான மேய்ச்சல் அது வந்து வறட்சிக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரேதர் தன் அந்த காடுகள் மாடுகள்ல எல்லா பகுதியிலயும் மேய விடுறதுக்கு பதிலா அதற்கு புல் கட்டோ அல்லது அதற்குரிய தீவனமோ போடும் பொழுது மேய்ச்சல் கட்டுப்படுத்த அந்த மேய்ச்சல் கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னா செடி கொடிகள் இருக்கும். அந்த செடி கொடிகள் இருந்தாவே வறட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிடும் மேம். அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அதிக அளவான மரங்கள் செடி கொடிகள் இத நடணும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு வீட்டுல புதுசா கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீட சுத்தி நிறைய மரக்கன்றுகள் அப்படிங்கறத நடணும். அதுதான் இந்திய குறிக்கோள் அப்படின்னு இருக்கணும் மேம். அதே மாதிரி புதுசா ஒரு இடத்துல வந்து யாராவது வீடு கட்ட போறேன் அப்படின்னா மரங்களை வெட்டுவதற்கு பதிலாக அந்த மரங்களை அடியோடையே பெய்த்து இன்னொரு இடத்துல நட்டு அதன் பிறகு நம்மளுடைய காரியங்கள் அப்படிங்கறத செய்யலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வறட்சிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மண் அரிப்பு அப்படின்னு

0: கூட சொல்லலாம். இந்த ஆர்ச்சு படுக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு மண்லாம் எடுக்கிறாங்க, வீடு கட்டுறேன் அப்படின்னு பண்றாங்க. சோ இக்கோ சிஸ்டம் ரொம்ப ப்ராப்பரா இருக்கும் பொழுதுதான் வறட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படாதுங்க. சோ மரங்கள் வளர்வதற்கு ஆற்று படுக்கையிலேந்து இருக்கக்கூடிய அந்த மணல் பிளஸ் வாட்டர் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆனா நம்ம மண் அரிப்பு எடுக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய பாதிப்பு வறட்சி அப்படிங்கறத உருவாக்குது.
1: மரங்களை வெட்டுறது கூட மண் அரிப்ப வந்து
0: முக்கிய நோக்கமே பாத்தீங்கன்னா மரங்களை நம்ம நடணும், மரக்கன்றுகளை நடணும், அதன் மூலியமாக இந்த புவி வெப்பமயமாதல தடுக்கணும், வறட்சி போக்கணும், அதுதான் நம்மளுடைய குறிக்கோள்.
1: நன்றி நன்றி.
0: அப்போ நம்ம வந்து மரங்கள் அப்படிங்கறத வாங்கி நடணும். எந்த வகையான மரங்கள்? நஞ்சை புஞ்சை மரங்கள், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா முருங்கை மரம், வேப்ப மரம், புளிய மரம், இந்த மாதிரியான மரங்கள்லாம் நம்ம
1: நட்டு பயன்பாட்டுக்கும். ஆமா பயன்பாட்டுக்கும்.
0: ஆமா வறட்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே போயிடும். அதே மாதிரி மக்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புணர்வோட இருக்கணும்.
1: கண்டிப்பா. நன்றி நன்றி சார்.
0: நன்றி நன்றி.
1: அடுத்த நேயர். ஹலோ ஹலோ, நேயர் நேரம். ஆ சொல்லுங்க சார், உங்க கருத்து.
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: ம், வணக்கம் சார்.
2: மா கலையரசு நல்லா போறீங்க.
1: ம், சொல்லுங்க சார்.
2: இந்தியாவிலேயே தார் பாலைவனம் தான் மிக பெருசு சொல்றாங்க.
1: ஆமா,
2: அது சகாரா பாலைவனத்தை விட பெருசுன்னு சொல்றாங்க. அது போல சில நாடுகள்ல பாலைவனங்கள் வந்து அது அந்த வேற மாதிரி இருக்குமா, பனி சூழ்ந்த மாதிரி, அது மாதிரி சூழ்நிலையில சில இடங்கள் இருக்கும் கூட ஒரு செய்தி இருக்கு. இந்த மாதிரி பொட்டல் வெளிகள்ல கிராமங்கள்ல கூட சில வயல் வெளிகள் இருக்கு. இதுக்கு முதன்மை காரணம் தண்ணீர் பஞ்சம். மூன்று வேளை மழை பெய்த காலம் போய் ஒருவேளை கூட மழை பெய்யுமா, ஏரி குளம் நிறையுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறிதான் நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. இந்த மாதிரி கேள்விக்குறிகள் அதிகமா இருக்கிறதுனால்தான் சில நேரங்கள்ல சில இடங்கள்ல பஞ்சம் தலை விரித்து ஆடு. இந்த பொறுப்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அலட்சியம்ங்கிற ஒரு விஷயமும் நம்ம கிட்ட அதிகமா
1: இருக்கிறதுனால்தான்
2: நம்ம மரக்கன்றுகளை நடுறதுல இன்னமும் ஆர்வம் குறைந்தவர்களாகவே காணப்படுகிறோம். வீடுகள் கட்டும் போது கூட நாம வந்து சரியான அளவுல வீட்டை கட்டிடுறோம்,
1: இடம் விடாம.
2: தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் குறைச்சி பின்னாடி தோட்டமா கொஞ்சம் போட்டு அங்க மரக்கன்றுகளை நட்டு வச்சோம்னா நல்ல காற்று கிடைக்கும், மழை வளம் கிடைக்கும், சுற்றுச்சூழலுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரும்பாலும் கிராமங்கள்ல கூட குறைஞ்சு போயிட்டு இருக்கு.
1: காலம் ஆமா சார்.
2: இப்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா நம்ம பேசுறது இந்த திருமணம், வலையணி, மஞ்சள் நீர் விழாக்கள்ல
1: மரக்கன்றுகள் கொடுக்கறாங்க. இப்பலாம் புதுசா அது ஒரு
2: போன வாரம் எங்க கிராமத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது மரக்கன்றுகளை கொடுத்தாங்க.
1: நல்ல விஷயமா இருக்குது இல்லைங்களா. எல்லாரும் மரங்கள் நடணும்ன்ற நல்ல எண்ணங்களோட கொடுக்கறாங்க இல்லைங்களா. எல்லாரும் இப்போ
2: வலியுறுத்துறதுக்காக கொடுக்கறாங்க
1: விழிப்புணர்வு.
2: இப்ப சமீபத்தில் கூட ஒரு செய்தி படிச்சேன், ஒரு ஒரு கோழி நிறைய மரக்கன்றுகளை நட்டு பராமரிச்சு வைக்கிறதாவது ஒரு வனமா இருக்கிறதாவும் ஒரு செய்தி படிக்கிற போது எவ்வளவு பெருமையா இருக்கு பாரு.
1: ஆமா,
2: இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பண்ண
1: செஞ்சா நல்லா இருக்கும். ஆமா சார், இடம் இருக்கணும், இட வசதி
2: சொல்லுவாங்க. ஊர் கூடினால்தான்
1: தேர் இருக்க முடியும்,
2: கைகள் கட்டினால்தான் ஓசை
1: ஓசை வரும்.
2: எல்லாருக்கும் அந்த பொறுப்புணர்வுங்கிறது அதிகமா
1: வரணும்.
2: இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மழை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தண்ணீர் தண்ணீர் படத்துல எப்படி நம்ம ஒரு வறட்சியான பகுதியை பாலச்சந்திரனுடைய படத்துல பார்த்தோமோ அது மாதிரி எங்க கிராமங்கள்ல நிறைய இடங்கள்ல சூழல் இருக்கு.
1: ஆமா, இன்னொரு ஐந்து வருடங்கள்
2: கிராமங்கள்ல தண்ணீரே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பற்றாக்குறையா இருக்கிற அளவுக்கு நாங்க இருக்கிறோம்.
1: கஷ்டமான விஷயம்
2: சொன்ன
1: அன்றாட தேவைக்கு வேணும் இல்லைங்களா தண்ணீர்.
2: நமக்கு குடிக்கவும் குளிக்கவுமே வேணும்
1: சூழ்நிலைக்கு.
2: பேச வேண்டிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா குடி தண்ணீரை விரையமாக்கிறது நாங்க கண்கூடா பாக்குறீங்க. ஆமா, இது பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், விழுப்புரம், இன்னும் குடிநீர் தொட்டி வச்சுக்கிற இடத்துல

0: நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேர் தண்ணியை விரயம் பண்ணுறாங்க. சில வீடுகளில் கூட ஒரு சிலர் சாமான் விளக்குறோம் துணி தேய்க்கிறோங்கிற பெயரால்
1: நிறைய அதிகமாக பயன்படுத்தி
0: தண்ணியை திறந்து விட்டுட்டு அது மாட்டு தண்ணி ஊற்றிட்டே இருக்கோம். இவங்க மாட்டு தண்ணியை அழைச்சிக்கிட்டே இருக்கு, அழைச்சிட்டு தான் தண்ணி வீணாக போயிட்டு.
1: ஆமாம், அது எவ்வளோ பேர் வீட்டில் கிடைக்காதவங்களுக்கு எவ்வளோ சிரமம்ன்றது தெரியாமல் செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா.
0: ஒரு சில வீடுகளில் மின்மோட்டரை போட்டு விட்டுட்டு இவங்க துணி கைபேசியை பார்த்துட்டு இருப்பாங்க, தொலைக்காட்சி பார்த்துட்டு இருப்பாங்க, தண்ணீர் வழிஞ்சி வீணா ஊற்றிட்டு இருக்கும் தண்ணி.
1: சரி சரிங்க சார். எதிர்கால சந்ததி கஷ்டப்படணும் அப்படின்றத கொஞ்சம் நினைவில் வச்சுட்டா நம்ம இதெல்லாம் வந்து இருக்கிறவங்களுக்கே இப்ப தண்ணி கிடைக்கல இல்லீங்களா,
0: போயிட்டு இருக்கோம்.
1: ஆமா ஆமா,
0: அதனால இனிமேலும் காலத்திலேயாவது
1: கண்டிப்பா எல்லாரும் நினைவில்
0: நிகழ்ச்சிகளை கேட்கணும். ஒவ்வொருத்தங்களும் தொட்டு கைபேசி கணினிங்கிற தாண்டி இந்த சமுதாயத்துக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும். நம்ம சுகாதாரத்தை சுற்றுப்புறத்தை பாதுகாக்கணும்.
1: சரி சரிங்க சார்.
0: அப்படிங்கிற பொறுப்பு மிகுந்தவங்க எல்லாம் மாறிட்டாங்கன்னா கண்டிப்பா நீர் வளம் நில வளம் செழிப்பா இருக்கும்.
1: சரிங்க.
0: எங்க பகுதியில வந்து பாக்கிட போது ரொம்ப கடுமையான தண்ணீர் வாழ்க்கை வயல்வெளிகள் ரொம்ப கஷ்டமா இருக்கு,
1: கஷ்டமா இருக்குது.
0: தவறுகளை நம்ம மேலே வச்சுக்கிறோம், இதுல வந்து தொல்லைகளை நம்ம அனுபவிச்சிருக்கோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இதெல்லாம் நல்ல ஒரு விடுதலை காலம் வருமான
1: எதிர்பார்க்கிறோம். சரிங்க சார்.
0: வாழ்க்கையில எல்லாமே இருக்கு.
1: நன்றி சார். ஹலோ,
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
2: ஈராமா முருகன் இளமங்கலம்.
1: ஈமங்கலம். சொல்லுங்க சார்.
2: இளமங்கலம்.
1: இளமங்கலம்.
2: ஆர் முருகன்.
1: சொல்லுங்க சார், உங்க கருத்து சொல்லுங்க.
2: வளர்ச்சின்றது மேடம், கோடி செடி கொடிகளா வெட்டக்கூடாது மேடம்.
1: ஆமா,
2: நமது அரசாங்கம் வந்து அங்கங்க மரத்தை வளர்க்க சொல்லி கன்று கொடுத்தாங்கன்னா அங்கங்க ஒரு பள்ளம் எடுத்து நம்ம மரத்தை கன்றை நட்டு அது மரமா ஆக்கி அதை நேரில் நம்ம நிக்கலாம் மேடம். அதான் வரச்சில தான் மாநிலமா ஆக்க முடியும் மேடம். என்னுடைய கருத்து அதான் மேடம். மற்ற நேரங்களுக்கு வழிவிடலாம் மேடம்.
1: நன்றி சார், நன்றி. நல்ல தகவல், சுருக்கமா சொல்லுங்க.
2: நன்றி மேடம்.
1: ஹலோ ஹலோ
3: ஹலோ
1: ஹலோ, சொல்லுங்க சார், உங்க கருத்து சொல்லுங்க.
3: அன்பு அன்பு அறிவிப்பாளர் சுப புவனேஸ்வர் அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
3: அதாவது புவி வெப்பமயமாவது இன்று கடந்த 30 வருஷங்கள் மேலாக வருஷம் வருஷம் இது கூடி எல்லா நாடுகளும் கூடி விவாதிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. ஒவ்வொரு வருடமும் ஒரு கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி மாநாடு நடக்கும்போது புவி வெப்பமாதத்தை பத்தி பேசியிருந்தாங்க. அப்ப ஒரு இளம் பெண், 12 வயசு பொண்ணு வந்து எழுந்து நின்று பேசுது. எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க. வருஷம் வருஷம் வரீங்க, மாநாடு கூடுறீங்க, டீ சாப்பிடுறீங்க, சாப்பிடுறீங்க, போயிடுறீங்க, முடிவு எதா வந்ததா அந்த கேள்விக்கு போது எல்லாருமே ஆச்சரியம். அந்த பொண்ணை பார்த்தாங்க. அப்ப என்ன காரணம், நீங்க வரணும் வரீங்க, அதுக்கு தீர்வு என்னன்னு தான் அந்த பொண்ணு கேக்குது.
1: தீர்வு சொல்லுங்க,
3: தீர்வு சொல்லுங்க. சும்மா வரீங்க, பேசுறீங்க, சாப்பிடுறீங்க, கூடுறீங்க, குழாதுங்க, அப்ப என்ன விளையாட்டுக்கு வீணுக்கு மறந்து பொண்ணு கேக்குது.
1: கடமைக்கு சொல்லிட்டு போற மாதிரி கேக்குறாங்க. கரெக்ட்
3: தான். இது நான் சொல்லலாமா, விவரங்களே அந்த 20 வருஷம் முன்னாடி பதிவு பண்ணி இருக்கு. இப்ப நான் விஷயத்துக்கு வருவோமா.
1: சொல்லுங்க சார்.
3: இப்ப புவி வெப்பமாக ஆவது எப்படின்னு கேக்குறீங்க.
1: அதாவது
3: அண்டார்டிகாவுமா, இன்றைய செய்திகள் அண்டார்டிகாவில இந்த கோடை வந்து 10 டிகிரி செல்சியஸ் கீழே இருக்கு. அதாவது குளிர் கிட்டத்தட்ட 30 டிகிரி கீழே இருக்கணும். பனிப்பாறை உருகுது. அப்ப பனிப்பாறை அங்கேயே உருகுதுன்னா அதாவது அண்டார்டிகா வந்து நம்ம உலகத்தை விட 4 மடங்கு பெஸ்ட். உலக வரைபடத்தை விட அண்டார்டிகா வந்து 4 மடங்கு பெரியதுன்னு சொல்றாங்க. அப்போ என்ன காரணம்னா, இப்ப சொன்ன மாதிரி இன்டர்நெட்ல அந்த காலத்திலே வறட்சி இருந்திருக்குதா. ஆனால்தான் வந்து அரசர்கள் வந்து சித்தரசு குளம் ஏரி குட்டைங்க வந்து கட்டினாங்க. இன்டர்நெட்ல மேட்டரான கட்டினதும் சரி, கல்லணை கட்டினதும் சரி, அந்த காலத்திலேயே வறட்சி இருந்திருக்கு. அந்த மழை சேர்த்துக்கு அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. இன்றைக்கும் அந்த கல்லணையை பார்த்து மேல இருந்து பார்த்தோம்னா அந்த ஹெலிகாப்டர்ல அந்த கல்லணை எப்படி இவர்கள் அந்த காலத்திலே கட்டி இருக்கிறார்கள். ஆமா, இன்றும் அப்படிப்பட்ட அணைகள்லாம் கட்டி இருக்காங்க.

0: இன்றைக்கு அப்படி கிடையாதுமா. இப்ப விஷயத்துக்கே வந்துடுறேம்மா.
1: சொல்லுங்க.
0: இஸ்ரேல் நாட்டுல வந்து பஞ்சம் ஒண்ணுமே வளம் இல்லாத நாடு இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் நாடு சின்ன நாடு, எப்படி வளம் மிக்க நாடா மாறுது? அவங்க வந்து சொட்டு நீர் பாத்திரம், ஒரு பக்கெட் தண்ணி இருக்குன்னா அந்த ஒரு பக்கெட் தண்ணி வந்து சொட்டு நீர் பாத்திரம், ஒரு பைப்பை வச்சு அது சுழண்டு அடிக்கிற நாலு பக்கமும் தண்ணி வர மாதிரி
1: நவீன முறையில விவசாய முறைகள் பண்றாங்க.
0: இப்போ அதே மாதிரிதான் இப்ப வந்து சவுதி அரேபியால குவைத்து அந்த பகுதிகள் எல்லாமே இன்றைக்கு வளமா இருக்குமா. காரணம் இந்த சொட்டு நீர் தான். நம்ம இத பயன்பாட்டுக்கு இன்னொன்னு, நம்ம பகுதியிலே தமிழ்நாடு பகுதியிலே
1: நிறைய இடத்துல சொட்டு நீர் பாசனங்கள் பயன்படுத்துறோம் இல்லைங்களா?
0: இல்லம்மா, அதாவது 20 மீட்டர் நம்ம கூட மெயின் ரோட்ல போகும்போது பெரம்பூர் லெப்ட் சைட்ல பாக்கலாம், சென்னையில இருந்து வரும்போது பாக்கலாம். ஒரு விவசாய 5 ஏக்கர் நிலத்தான மலைப்பகுதியை வாங்கி தந்தையும் மகனும் பாடுபட்டு அந்த சின்ன சின்ன குன்று மாதிரி இருக்கும் அந்த பகுதி, நீங்க கூட திருச்சி போகும்போது பாக்கலாம்.
1: சரிங்க சார்.
0: அந்த பகுதியை வந்து வளமான பகுதி ஆக்கியிருக்காங்க. அவங்க வந்து நேஷனல் அவார்டு
1: வாங்கியிருக்காங்க.
0: தஞ்சாவூர் பகுதியில அதே மாதிரி ஒரு விவசாயி வாங்கி வளமில்லாத, அதாவது வளமில்ல வளமான இடத்துல அந்த முள்ளும் கொடியும் செடியும் வளர்ந்துருக்கு. உழைப்பு அந்த உழைப்பு கொண்டுதான். இப்ப காரை மண்ணுன்னு இருக்குமா, தர்மபுரி பகுதியில தான் காரை மண்ணு, அதுல ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த பகுதியில வந்து அந்த மண்ணுடைய வளமை செய்ய முடியாது. எது போட்டாலும் அதை வந்து எப்படி செதுக்கணும், எப்படி அதை உருவாக்கணும்ன்ற அந்த விவசாயிக்கு தெரிஞ்சது. அந்த 1 அடி மண்ணை 3 அடி மண்ணை எடுத்துட்டு அந்த பகுதியில இருந்து உழைப்பின் மூலம் அந்த வேற மண்ணை கொண்டாந்து களிமண்ணை கொண்டாந்து நிறுத்தி விவசாயம் பண்ணிருக்காங்க,
1: ஜெயிச்சு காட்டிருக்காரு.
0: ஆமா, இப்ப கடந்த 5 வருஷமா நல்ல மழை தெரிஞ்சது. இந்த சுத்தம் காவேரியில தண்ணி இல்லை, ஏதோ வந்து தென்னா தாமிரபரணி அந்த பக்கம் கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணி போகுது அங்க அந்த பகுதியில மட்டும். இப்ப வறட்சின்னு போது நம்ம எப்படி ஜாக்கிரதா இருக்கணும்? பைப்பில் தண்ணி போகுதுன்றாங்க, போறாங்க, அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்மா. ஆனா அந்த சின்ன விஷயமே பெரிய விஷயமா ஆகுது, அது வேற விஷயம். அந்த சிக்கன பயன்பாட்டுக்கு நம்ம கொண்டு வரணுமா, சொட்டு நீர் பாசனம் ஒவ்வொரு விவசாயியும் அது செய்யணும்.
1: நன்றி. ஹலோ. ஆமாம், நம்ம வந்து பாலைவனமாதல வந்து பாலைவனமாக்குறோம் இல்லைங்களா, ஆகுது இல்லையா? அதுக்குன்னா முக்கிய காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, காடுகளை அழித்தல் தான். மரங்களை அதிக அளவில் வெட்டுவதாலும் மண் அரிப்பு தடுக்கப்படாமல் நிலம் தன் வளத்தை வந்து இழக்கிறது அப்படின்றது முதல் காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதிகப்படியான மேய்ச்சல், கால்நடைகளை ஒரே பகுதியில் வந்து நம்ம நீண்ட காலம் வந்து மேய்ச்சலுக்கு விடுறதுனாலையும் தாவரங்கள் வந்து வேருடன் வந்து அழிக்கப்படுறது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காற்றினாலும் நீரினாலும் மண் அடித்து செல்ல வந்து வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. தவறான விவசாய முறைகள் இருக்கு இல்லைங்களா, ஒரே வகையான பயிர்களை வந்து தொடர்ந்து பயிரிடுவதனால வந்து நமக்கு வந்து வறட்சி, அந்த பாலைவனமாகிறது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ரசாயன உரங்களின் அதீத பயன்பாடு இருக்கு இல்லைங்களா, அது வந்து மண்ணின் வந்து சத்தை வந்து முழுவதுமாக உறிஞ்சி மண்ணுடைய தரத்தை வந்து வீணாகிடுது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை பெருக்கம், நாளுக்கு நாள் ஒரு நாளும் மக்கள் தொகை வந்து வளர்ச்சி வந்து அடைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வறுமையும் காரணம் வந்து நிலம் மற்றும் நீர் வளங்கள் வந்து அதிக அளவில் வந்து சுரண்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதெல்லாம் வந்து முக்கிய காரணங்களாக இருக்குது. நமக்கு வறட்சி ஏற்படுறதுக்கும் பாலைவனம் ஆகிறதுக்கும் இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறோம். இப்போ நேயர், அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ.
2: ஹலோ.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: வணக்கம். எம் ராஜு.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: நீரின்றி அமையாது உள்ளது விட்டாரு வள்ளுவர். எல்லாம் சரிதான், மரம் வந்து பறவைகள் தான் வைக்குது, எச்சமிடுது, அதுல முளைச்சி மழை பெஞ்சா முளைக்குது மரம் செடி கொடியெல்லாம். இந்த மனுஷன் வச்சது 10%னா மீதி 90% பறவை இனம் வைக்குது.
1: ஆமா,
2: 2 ஏக்கர் பாயிர இடத்துல 8 ஏக்கர் பாயிர மாதிரி சொட்டு நீர் பாசனம் எல்லாம் வந்துருக்குது. இப்ப

0: எல்லாத்திலயும் விஞ்ஞானம் வளர்ந்துதான் இருக்குது, எந்த குறையும் இல்லை.
1: சரிங்க.
0: மழை நாளில் வந்து குளிர் நாளில் குளிரை தாங்க முடியல, வெயில் நாளில் வெயிலை தாங்க முடியல.
1: காலநிலை மாற்றம் தான் காரணம் இல்லைங்களா.
0: நாம சட்டியிலயும் பானையிலயும் சமையல் செய்யற வரைக்கும் எதிர்ப்பு சக்தி இருந்தது மனுஷங்கிட்ட. எல்லாம் எதுக்கு பார்த்தாலும் சில்வரு அலுமினியம். இது இப்படி மாறி போச்சு எல்லாம். நாமளே நமக்கு எதிரியா மாறி

0: எல்லாம் எதுக்கு பார்த்தாலும் சில்வர் அலுமினியம். இது இப்படி மாறி போச்சு எல்லாம். நாமளே நமக்கு எதிரியா மாறிட்டோம். யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல.
1: ஆமா,
0: இது எங்க போய் அதுவும் இன்னொன்னு இந்த பிளாஸ்டிக் மயமா வேற வந்துருக்குது. ஒரே நாள் யூஸ் பண்றதுக்கு பிளாஸ்டிக் எல்லாம் வந்துருக்குது.
1: ஆமாங்க,
0: அது பல இடங்கள்ல சேதாரம் பண்ணுது. அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து செயல்பட்டு அந்த பிளாஸ்டிக்கை நீச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது.
1: சரிங்க,
0: மறுச்சூழ்ச்சிக்கு போறத மட்டும் விட்டுட்டு இந்த குப்பையில போய் இந்த கால்வாயெல்லாம் அடைக்குது, அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டானா நல்லது.
1: மண் தன்மையே வந்து பாதிக்குது இல்லைங்களா. சரிங்க,
0: ஒரு லிட்டர் தண்ணி 20 ரூபாய்னு விக்குதுன்னா விவசாயத்துக்கு அம்மா தண்ணி அறிகிறோம். அதுக்கெல்லாம் செய்கூலி சேதாரம் போட்டு யாரு கொடுக்குறாங்க எங்களுக்கு? இதுக்கெல்லாம் கணக்கு எடுத்து விற்க முடியுமா? தங்கம் இன்னைக்கு எங்கேயே போயிருக்குது, யாரும் கேட்பாரு இல்ல. இப்படி இருக்குது, பாதி மன எரிச்சலா இருக்குது, பாதி மன நிம்மதியா இருக்குது. நாட்டுல நடக்கிறத பார்த்தா இருக்கிறவங்களுக்கும் வழி விடணும். நல்லது, சந்தோஷம்.
1: நன்றி சார் உங்க கருத்துக்கு. ஹலோ. ஆம் நேயர்களே, இப்போ வந்து வறட்சியிலிருந்து நாட்டை மீட்க வந்து நம்ம வந்து நீர் மேலாண்மை, இயற்கை பாதுகாப்பு மற்றும் நவீன விவசாய முறைகளை வந்து ஒருங்கிணைத்து செயல்படுவதும் மிகவும் அவசியமாக இருக்குது. எல்லா விஷயங்களையும் திட்டமிட்டு கூட்டு முயற்சிகள் மூலம் வந்து வறட்சியை தடுத்து பசுமையான மற்றும் வளமான நாட்டை உருவாக்க முடியும். அதனால் நம்ம எல்லாருமே வந்து நாட்டை வந்து வறட்சியிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு வழிமுறைகளை ஒவ்வொருத்தருமே செய்யணும். அதுபடியே நம்ம வந்து செஞ்சிட்டு இருந்தோம்னா மேற்கொண்டு நம்ம வந்து வளமான நாட்டில் வந்து வாழறதுக்கு வழிவகைகள்லாம் செய்யலாம். இப்போ வந்து நேயர்கள் வந்து நம்மோட பகிர்ந்து கொள்ள 2275240 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு வறட்சி இல்லாமல் நாட்டை மீட்டெடுப்பது எப்படி என்ற தலைப்பை உங்கள் கருத்துக்களை என்னோடு பகிரலாம்.

அடுத்த நிகழ்ச்சியில் இணையும் நேயர். ஹலோ, நேயர்னுடைய லைன் வந்து துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து நீர் சேமிப்பு மற்றும் மேலாண்மை, அதாவது நாட்டை வறட்சியிலிருந்து மீட்டெடுக்க உதவும் முக்கிய வழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீர் சேமிப்பு மற்றும் மேலாண்மைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அது மழை நீர் சேகரிப்பு. ஒவ்வொரு வீட்டிலும் பொது இடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு வந்து கட்டமைப்புகளை அமைப்பது நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும். அது மட்டும் இல்லாமல் ஏரி மற்றும் குளங்கள் வந்து தூர்வாரணும். பருவமழைக்கு முன்பாகவே கிராமத்தில் உள்ள குளங்கள் மற்றும் ஏரிகளை தூர்வாரி ஆழப்படுத்துவதன் மூலம் நீரின் கொள்ளளவை அதிகரிக்கலாம். இதுவும் வந்து நமக்கு வந்து ரொம்ப வறட்சி பஞ்சம் அதிலிருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும், பாலைவனமாகறதுலேருந்தும் பாதுகாக்கப்படலாம். தடுப்பணைகள் கட்டுதல் வந்து ரொம்ப அவசியம் இல்லைங்களா. ஆறுகள் மற்றும் ஓடைகளில் வந்து தடுப்பணைகளை வந்து அமைப்பதன் மூலமாகவும் மழை காலங்களில் தண்ணீர் வந்து வீணாவதை வந்து தடுக்கிறதுக்காகவும் நீரை தேக்கி வைக்கவும் இது வந்து தடுப்பணைகள் முக்கியமாக உதவும். அதுக்கப்புறம் வந்து நவீன மற்றும் நிலையான விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா சொட்டு நீர் பாசனம்தான். எல்லா நேயர்களுமே நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. விவசாயத்தில் அதிக தண்ணீர் வீணாவதை தடுக்க வந்து சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை வந்து பயன்படுத்தினா நமக்கு வந்து பாலைவனமாகறதுலேருந்தும் வறட்சியிலிருந்தும் நம்ம தடுத்து நிறுத்த முடியும். நிலையான பயிர் முறை, குறைந்த தண்ணீரில் விளையும் பயிர்கள் மற்றும் வறட்சியை தாங்கும் பயிர் வகைகள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் தேர்ந்தெடுத்து நம்ம வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தோம்னா நம்ம வந்து ஓரளவுக்கு இதை சமாளிக்க முடியும். காடு வளர்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மரங்களை நடுவதும் இயற்கை விவசாய முறைகளை பின்பற்றுவதும் நிலத்தின் ஈரப்பதத்தை பாதுகாக்க உதவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ வந்து நேயர் வந்து ஹலோ நிகழ்ச்சியில் நீங்களும் தொடர்பு கொண்டு என்னோடு உங்களின் கருத்துக்களை பகிரலாம். 0413-2275-240 மற்றொரு எண் 2275-2550 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு வறட்சி இல்லாமல் நாட்டை மீட்டெடுப்பது எப்படி என்ற தலைப்பில் உங்களின் கருத்துக்களை, மேலான கருத்துக்களை என்னோடு பகிரலாம். அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் சீரழிவதை வந்து நம்ம வந்து தடுத்து நிலத்தை மீட்டெடுப்பதும் வறட்சியை வந்து நம்ம வந்து வறட்சியை தாங்கும் திறனை உருவாக்குவதும் முக்கிய தூணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்.

0: நேயர்களே, இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு வறட்சி இல்லாமல் நாட்டை மீட்டெடுப்பது எப்படி என்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் உங்களின் கருத்துக்களை பதிவு செய்ய 0413-2275-240 மற்றொரு எண் 2275-250 என்ற தொலைபேசி எண்ணில் உங்களின் கருத்துக்களை பகிரலாம். நேயர்களே, இன்று நிகழ்ச்சியில் வரும் நேயர், ஹலோ ஹலோ, நிகழ்ச்சியின் லைன் வந்து துண்டிக்கப்படுது. இன்று பிற்பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம் கேக்ஸ், பிஸ்கெட் மற்றும் குக்கீஸ் தயாரிக்கும் ஹோம் பேக்கர் எம் பாரதி அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை தஞ்சாவூர் எஸ் சம்பந்த ஓதுவார் அவர்கள் பாடியுள்ள தேவாரம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கி விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு குறித்து சமூக மருத்துவர் சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ. இன்று பிற்பகல் 12:15 என்றும் இனியவை, 3:10 பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியில் இணையும் நேயர், ஹலோ,
1: ஓம் சக்தி.
0: சொல்லுங்க சார்.
1: வணக்கம் சார். நான் ரெண்டு இப்போ முத்துக்கிருஷ்ணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது சார், கண் கூட எங்க கலிநூர்ல எங்க மாமா வீட்டுல மழைநீர் சேகரிப்பு போட்டாங்க சார். கைது வாசல் தண்ணி, வீட்டுக்கு மெத்த தண்ணி, எல்லா தண்ணியும் தோட்டு போர்ல விட்டாங்க பாருங்க. ஒரே வருஷம் சார், அடுத்த வருஷம் அந்த உப்பு தண்ணி தண்ணி மாறி கண் கூட உப்பு தண்ணி கிளீனூர்ல உப்பு தண்ணி நல்ல தண்ணியா மாறிடுச்சு.
0: நல்ல தண்ணியா மாறிடுச்சு.
1: ஒரே வருஷம். அதே மாதிரி அவங்க சொல்லி அந்த ஊர்ல முக்காசி எல்லாரும் போட்டிருக்காங்க கிளீனூர்ல. ஆமா, அது வந்து அருமையான விஷயம் சார். ஒரு கருத்து பகிர்ந்தேன். அடுத்த வருஷம் அந்த கலக்கு உப்பு தண்ணி தண்ணி மாறிடுச்சு கண் கூட உப்பு தண்ணி கிளீனூர்ல உப்பு தண்ணி நல்ல தண்ணியா மாறிடுச்சு.
0: நல்ல தண்ணியா மாறிடுச்சு.
1: ஒரே வருஷம். அதே மாதிரி அவங்க சொல்லி அந்த ஊர்ல முக்காசி எல்லாரும் போட்டிருக்காங்களா கிளீனூர்ல. ஆமா, அது வந்து அருமையான விஷயம் சார். ஒரு கருத்து பகிர்ந்தேன். அடுத்தது

0: நல்லது.
1: அந்த மாதிரி மரங்கள் உருவாக்கணும் சார்.
0: மழை பெய்யும்
1: நல்லா இருக்கும் சார். அடுத்தது நல்லா பயிர் பயிரிக்காம கரமா போட்டாவே அதாவது புஞ்சான நஞ்சா இருந்தா பால மழை வெடிக்கும். பயிர் வைக்கும் போது நல்லா பண்பாட்டுக்கு வராது. அது அப்படின்னா அப்படியே நிலம் அது மாதிரி போயிடும் சார்.
0: சரி சரிங்க.
1: அது போகாம இருக்கணும்னா கண்டிப்பா வந்து நம்ம ஒழுங்கா பயிர் வைக்கணும், ஒழுங்கா செய்யணும் சார்.
0: கருத்துக்களை வந்து வச்சிருக்கீங்க நேயர்களுக்கு இல்லீங்களா. நல்ல விஷயம், நல்ல விஷயம். நன்றி சார். சிறப்பாக அழகாக சொன்னாங்க. மழைநீர் சேகரித்து அவங்க ஊர்லேயே வந்து எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருந்து பயணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ரெட்டிக்குப்பத்தில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி முத்துகிருஷ்ணன் சார் சொல்லியிருக்காங்க. சிறப்பான ஒரு தகவல் தான். அது மாதிரி எல்லாருமே நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கலாம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை, இந்த மாதிரி செய்த விஷயங்களை, உங்கள் ஊருக்கு வந்து மரங்கள் நட்டிங்களா, என்ன செய்தீங்க அப்படின்றத சொல்லலாம். 2 2 7 5 2 4 0 மற்றொரு எண் 2 2 7 5 2 5 0. அடுத்த நேயர், ஹலோ. ஹலோ,
2: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
0: ம், நலமா இருக்கோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் வாரியங்க குளஞ்சிநாதன்.
0: ஆ, சொல்லுங்க சார்.
2: அருமையான அருமையான தலைப்பு.
0: ஆ, சொல்லுங்க சார்.
2: எங்க பகுதி ஏற்கனவே ஒரு நேயர் சொன்னபடியே, நாகப்பட்டினத்துல புயல் வந்தாலும் சரி, பாண்டிச்சேரி நம்ம புதுவையில புயல் வந்தாலும் சரி, நாங்க தான் மாட்டிப்போம்.
0: அப்படிங்களா? ஐயோ, நடுவுல
2: நல்லா அடிக்குது. ஆனா எங்களுக்கு மத்தளத்து இருக்கும் அடி மாதிரி, நாங்க அரியலூர் மாவட்டம் வந்து நடுவுல
0: மாட்டோம். சரி சார்,
2: அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரிதான் மேடம், எங்களது அரியலூர் மாவட்டம் மட்டும் பாத்தீங்கன்னா எப்பயுமே எந்த காலத்திலயும் வறட்சி மாவட்டம். பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் மழை பெஞ்சு பாத்தீங்கன்னா கூட 3 நாள் பாத்தீங்கன்னா ஜப்புல இருக்கும். இப்ப என்ன காரணம் கிடையாது, எங்க வீட்டுல இப்ப 2 நாள் ஒரு மாசத்து முடி பாத்ரூம் போய் நோண்டுறோம். அப்ப லேபர் வந்தாங்க, என்ன பண்ணிட்டாங்க, வெட்டின உடனே 2 அடியில கல்பாறு கிடைச்சி அப்படியே வேலை வச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் புல்டோசர் விட்டு வெட்டிங்களோ இல்ல மிஷின் விட்டு வெட்டிங்களோன்ட்டு
0: போயிட்டாங்க. அப்படிதான், கஷ்டம்
2: இல்லைங்களா? அப்படியேப்பட்ட ஒரு கல் பகுதி பகந்த பகுதி எங்களது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட வட்டாரம் சொல்லக்கூடிய வாரியங்காவல். ஆமா, எங்க பகுதியில என்ன கேட்டீங்கன்னா, இந்த வறட்சிக்கு ஏத்த ஒரு விவசாயம் என்னன்னு
0: கேட்டீங்கன்னா,
2: ஊட்டியில வந்து ஆப்பிள், காஷ்மீர் ஆப்பிள் எங்களுக்கு கிடைத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, முந்திரி பழம் என்று சொல்லக்கூடிய டேஸ்டான முந்திரி பழம்.
0: முந்திரி பழம்.
2: அதன் பிறகு பாத்தீங்கன்னா பலாக்குறிச்சின்னு சொல்லக்கூடிய பலாப்பழம்.
0: சரி,
2: ஆமா, அந்த ஊர் பேரே பாத்தீங்கன்னா பலாக்குறிச்சி.
0: பலாக்குறிச்சி
2: பன்றுட்டி பழத்துக்கும் எங்க பழத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த முந்திரியும் அந்த ஒரு பலாப்பழம் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். பன்றுட்டிக்கும் ஜெயங்கொண்ட பகுதியில அரியலூர்ல விளையக்கூடிய ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, அங்க வந்து உங்களுக்கு அந்த நெய்வேலி பகுதியில உள்ள தண்ணிகள் அடிக்கடி அங்க.
0: ஆமா,
2: எங்க பகுதி பாத்தீங்கன்னா வறட்சியான
0: பகுதி.
2: ஆமா, இங்க என்ன கேட்டீங்கன்னா, விவசாயம் கேட்டீங்கன்னா கல்ல போடுவாங்க, சீசன் தகுந்தபடி நெல்லு போடுவாங்க, அடுத்தது முந்திரிலாம் என் டைம். இப்ப எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, பூரா சவுக்கை என்று சொல்லக்கூடிய சவுக்கையும் அந்த ஆரஸ்பதி என்று சொல்லக்கூடிய போட்டு மில்லுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு
0: இருக்குமா. தண்ணி இல்லாதனால, தண்ணி குறைவா இருக்கிறதுனால, இந்த மாதிரி பஞ்சமா இருக்கிறதுனால சவுக்கையை போட்டுறீங்க இல்லைங்க சார்?
2: சவுக்கையும் போடுறேன், சவுக்க கூட கொஞ்சம் குளிங்கா இருக்கும். நாங்க ஆராஸ்பதி என்று சொல்லக்கூடியதை போட்டு பேப்பர் மில்லுக்கு நிறைய கட்டணம் ஆகி. அதோட மட்டும் ஏற்கனவே ஒரு வானல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, எல்லாருமே வருமானத்தை நோக்கி விவசாயம் கொஞ்சம் குறைந்து பிளாட் போட்டு எல்லாருமே ஒரு வருமானத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க. இப்படியே போய்கொண்டிருந்தால் வருங்காலத்தில் உணவு பஞ்சம் வரும் என்பது குழந்தைகள கருத்து. மென்மேலும் மரம் வளர்ப்போம், மண் வளத்தை பொறுக்குவோம், இருக்கிற நீரை சேமிப்போம், பிளாஸ்டிக் பைய தவிப்போம். வாய்ப்பு கொடுத்து நன்றி.
0: நன்றி சார். நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள் சொன்ன கருத்துக்களெல்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சோம்னாலே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து வறட்சியிலிருந்தும் பாலைவனமாகறதுலேருந்தும் தடுக்கலாம். ஏன்னா மரம் நிறைய நடுங்க, மழைநீரை சேகரிக்கணும் அப்படின்லாம் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம வந்து பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்ளலாம். இப்போ வந்து

ஒரு அறிவிப்பு படிச்சிடலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓராண்டு கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு என்சிவிடி சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் டிஜிஇ புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு July 1, 2026 முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான என்சிவிடி சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்பு மிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 27 மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 30 ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் ₹1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுதுபொருள்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு என்சிவிடி சான்றிதழுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் 22, 2026 வரை நீடிக்க உள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, 3வது குறுக்கு தெரு, முதல் தளம் நடேசன் நகர், புதுச்சேரி 5, தொலைபேசி எண் 0413-2200-115, 8870-07-36-322, 96-29-34-24-46. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். நேர்களை நிகழ்ச்சியில் நீங்கள் வறட்சி இல்லாமல் நாட்டை மீட்டெடுப்பது எப்படி என்ற தலைப்பை பேசலாம். 2275240 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணில்

0: நிகழ்ச்சியில் இணையும் நேயர். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு மேடம்.
0: ஆ சொல்லுங்க சார், உங்க கருத்து சொல்லுங்க.
1: பாலைவனமாக தடுக்க தடுத்ததால மேடம்.
0: ஆமாங்க சார், வறட்சி இல்லாமல் நாட்டை மீட்டெடுப்பது எப்படி?
1: காடுகளை வளர்க்கறதா இருக்கிற காடுகளை பாதுகாத்தாலே போதும். காடுகளை அழிக்கிறாங்க, மக்கள் தான் அழிக்கிறாங்க. அதாவது நகரத்தோட வளர்ச்சிக்காக காடுகளை அழிக்கிறாங்க. நகர வளர்ச்சி டெவலப் ஆகணும் அழிக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய தவறுன்னு யாருமே உணரல. இப்ப இந்த எல்லோ வளர்க்கையா உணர்றாங்க. இருக்கிற காடுகளை பாதுகாக்கணும், மரங்களை வந்து இருக்கிற மரங்களை பாதுகாத்தாலே போதும். கூடுமான வரைக்கும் இருக்கிற இடம் இருக்கிறவங்க மரங்களை வளர்த்து காடுகளை உருவாக்கிறாங்க. எதிர்கால சந்ததியினருக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும்.
0: சரிங்க சார்.
1: அது வந்து ஒவ்வொரு பேரும் தனி மனித ஒழுக்கத்துல சொல்ற மாதிரி தனி மனிதனோட கடமை கூட.
0: ஆமா கண்டிப்பாங்க,
1: தனி மனிதனோட கடமை இருந்தாலும் இதுல வந்து சாத்தியமாகும்.
0: சரிங்க சார். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சார்? பாபு சார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு.
0: சரிங்க சார், நன்றி சார் உங்க தகவல்.
1: நன்றி.

ஆம் நேயர்களே, நம்ம வந்து இன்றைய தலைப்பு வந்து வறட்சி இல்லாமல் நாட்டை மீட்டெடுப்பது எப்படி அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்ருக்குறோம். வறட்சியிலிருந்து நாட்டை மீட்க நீர் மேலாண்மை, இயற்கை பாதுகாப்பு மற்றும் நவீன விவசாய முறைகளை ஒருங்கிணைத்து செயல்படுவதனால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நாட்டை மீட்கலாம். திட்டமிட்ட கூட்டு முயற்சிகள் மூலமும் வறட்சியை தடுத்து பசுமையான மற்றும் வளமான பாரதத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றத இந்த தகவலை சொல்லி இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நேயர்களுமே அருமையான தங்கள் கருத்துக்களை வந்து பதிவு செய்தார்கள். இத்துடன் நம்ம வந்து நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம். ஒரு பாடல் கேட்டுடலாம். பாடல் முடிவில் நம்ம வந்து நிகழ்ச்சி

0: பிஸ்கெட்ஸ் மற்றும் குக்கீஸ் தயாரிக்கும் ஹோம் பேக்கர் எம் பாரதி அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம்மா.
2: வணக்கம் சார்.
1: உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
2: நான் கோரிமேட்லேருந்து வர்றேன். நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன்.
1: கேக் மற்றும் குக்கீஸ் இது மாதிரிலாம் தயார் பண்ணுறீங்களா? என்ன தயார் பண்ணுறீங்க?
2: ஆமாம் சார், மெயினாக பார்த்தீங்கன்னா கேக்கு அப்புறம் வந்து குக்கீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதிலே வந்து சில ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க, சுகர்லாம் வந்து ரொம்ப இன்டேக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி, அவங்களுக்குலாம் வந்துட்டு சுகர் கம்மியாக போட்டு கூட நம்ம வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் சார். இதோட இல்லாமல் மில்லட்ஸில் ராகி பிஸ்கெட்டு அப்புறம் வந்துட்டு கம்பு வகை பிஸ்கெட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: பேக்கரி ஐட்டம் இதை செய்யறதுல ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
2: சின்ன வயசுல இருந்தே ஃபாரின் சேனல் பார்த்து எனக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு. ஸோ அது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே, இப்போ வந்து ஹோம் பேக்கர் வந்து ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்காங்க, இப்போ எல்லாரும் நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்மளும் அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எனக்கு.
1: அதாவது ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் ஒரு கடையில் வச்சுக்கணும், தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா வழி வழியாக தான் செய்வாங்க, இவங்களுக்கு கஸ்டமர்னா அந்த கடைக்கு வர்றவங்க தான் அப்படிங்கிற ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஆன்லைன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே எல்லாம் செய்கிற மாதிரி மாறி போச்சு. அதுதான் நமக்கான ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து படித்து முடித்த உடனே எப்போ இதை வந்து தொடங்கினீங்க?
2: படித்து முடித்த உடனே எல்லாரும் மாதிரியே நானும் வந்து ஒரு 8 hours ஜாப்க்கு தான் சார் போயிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் ஒரு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, என்னால் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஏதாவது ஒன்றுத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், பசங்களை பார்த்துக்கலான்றதுக்காக நான் வீட்டில் இருந்தேன். ஸோ நம்மளுக்குன்னு ஃபினான்ஷியலாக ஏதாவது வந்து ஒரு சப்போர்ட் வேணும், அதனால ஹோம் பேக்கிங் அப்படின்னு எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சார் இதை எடுத்தேன்.
1: வந்து உங்களுக்கு நீங்க இந்த ஃபாரின் சேனல் பார்த்தோம் அப்படின்னு சொல்றீங்க, இது போக மத்தவங்க ஒரு அட்வைஸ் பண்ணதோ இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணிட்டு இருந்ததோ இல்ல நம்ம ஃபேமிலிக்கு வேண்டியவங்க யாராவது பண்ணிட்டு இருந்ததோ, இதை கண் கூட பார்க்கும் போது நல்லா தானே இருக்கு, நல்லா தானே பண்றாங்க, அப்ப நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அது மாதிரியோ என்ன காரணங்கள் இதை உங்களுக்கு தூண்டுச்சு?
2: ஆமா சார், இப்போ வந்து எல்லாமே வந்து சோசியல் மீடியாவா ஆயிருச்சு. வீட்டுல இருந்தே நம்ம ஃபேமிலியும் பாத்துக்கிட்டு நம்மளுக்கும் ஒரு இன்கம் வருது அப்படின்னும் போது ஏன் இதை நம்ம எடுக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் நான் எடுத்தேன். யூடியூப் பார்த்து தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன், எனக்கு சக்சஸும் ஆச்சு. ஆனா எனக்கு வந்து சில நுணுக்கங்கள்லாம் தெரியல, நுணுக்கங்கள்லாம் எங்க கத்து கொடுக்குறாங்க அப்படின்னு தேடும் போது தான் ஒரு பேக்கிங் கிளாஸ் எனக்கு தெரிய வந்தது. சோ அங்க போயிட்டு நான் வந்து இப்ப கத்துட்டு இருக்கேன்.
1: பாண்டிச்சேரி பொறுத்தளவுக்கு இப்ப ஆன்லைன் கிளாஸ் அது குறிப்பா இந்த ஹோம் பேக்கிங் அப்படினா இது வந்து எங்க நடக்குது?
2: ரெட்டியார் பாளையத்துல நடந்துட்டு இருக்கு சார். அதே மாதிரி நெல்லித்தோப்பு சைடும் ஒரு கிளாஸ் இருக்கு.
1: நான் ஏற்கா இதை கேக்குறேன்னா, சப்போஸ் நம்ம நிகழ்ச்சியை வந்து வானொலியில கேட்டுட்டு இருக்க நேயர்கள் யாராவது ஒரு ஆர்வம் செலுத்துறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நெல்லித்தோப்பு பகுதி புதுச்சேரியில அப்புறம் ரெட்டியார் பாளையம் இந்த ஏரியால வந்து இதுக்கான கிளாஸ் நடக்குது, அவங்க போய் அட்டன் பண்றதுனா பண்ணலாம். இது சர்டிபிகேட் கோர்ஸா?
2: ஆமா, இது சர்டிபிகேட் கோர்ஸ் சார். இது 6 months கோர்ஸ்.
1: டெய்லி ஆன்லைன்லயே பண்ணிக்கிறதா?
2: ஆன்லைன்ல சார், நீங்க நேரடியாக போய் கிளாஸ்ல கத்துக்கலாம், உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்லி கொடுப்பாங்க அந்த கிளாஸ்ல, நீங்களே அங்க செய்யலாம். சோ உங்களுக்கு எப்படி என்ன இன்கிரிடியன்ஸ் என்ன அளவுல போடணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்துருவாங்க சார் அந்த கிளாஸ்ல. சோ நீங்களே கைப்பட நீங்களே செய்யலாம்.
1: அது பிராக்டிக்கலாவும் அவங்க சொல்லி தராங்க, அது வந்து நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நமக்கு. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, நானே ஃபர்ஸ்ட் யூடியூப் பார்த்து செய்ய ஆரம்பிச்சேன் எல்லாம் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சக்சஸ் ஆச்சா? ஏன்னா நிறைய பேர் வந்து சமையல் குறிப்பை கையில வச்சுட்டு செஞ்சு பார்த்து கடைசியில முடிச்சவங்க பார்த்தா அது வந்து நம்ம புக்ல போட்டிருந்ததும் நம்ம செஞ்சதுக்கும் சம்பந்தமே இருக்காது. உங்களுக்கு எப்படி?
2: ஃபர்ஸ்டே நான் வந்து ஒரு கரெக்டான இதுல வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் சார் இருந்தேன். இப்போ ஒரு யூடியூப் சேனல் பார்த்தா அதுல ஒரு அளவு சொல்லுவாங்க, இன்னொரு யூடியூப் சேனல் பார்த்தா அதுல ஒரு அளவு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியே நான் நிறைய சர்ச் பண்ணி தான் ஒருத்தவங்க சொல்றவோட அளவு எனக்கு கரெக்டா பொருந்துச்சு, அவங்களதுலயே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சோ அவங்களது எனக்கு கரெக்டா சக்சஸா வந்துச்சு.
1: நான் எடுத்த உடனே வந்து இந்த வாட்டர் லெவல் கூட கொஞ்சம் தவறி போச்சு அப்படின்னா ஒண்ணு அது குளகுளன்னு போயிடும், அல்லது வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும். இப்போ இதெல்லாம் நம்ம திரும்பி அடுத்த தடவையில் தான் நீங்கள் அதை கொஞ்சம் சரி பண்ண முடியும். இனிப்பு சேர்க்கறதுல கூட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், உப்பு சேர்க்கறதுல கவனமாக இருக்கணும், எல்லா விதத்துலையும். அதாவது பேக்கிங்கிறது நம்ம வந்து வேக வைக்கிறதுல வந்து அதுலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மாறி போச்சுனாவே அதுக்கு சாப்பிடவே முடியாத அளவுக்கு போயிடுது. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன்.
2: என்னோட ஃபேமிலி மெம்பருக்கு ஒரு ஆளுக்கு கேக் செஞ்சேன், ஆனால் அது பார்த்தீங்கன்னா அப்படியே கல் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதோட டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தி வச்சுட்டேன். திரும்பியும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்பியும்
1: போட்டது

0: எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கும், எவ்வளவு செலவாகும், எதுக்காக தான் நான் கேட்குறேன்னா, புதுசாக ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்க எடுத்தவுடனே அவங்க சரியான ஒரு புரிதல் இல்லாமல் அதில் இறங்கி ஒரு பெரிய நஷ்டப்பட்டு இப்போ பண நஷ்டமும் நிறைய ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ எடுத்தவுடனே ஜாக்கிரதையாக இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், மெட்டீரியல் காஸ்ட்லாம் எவ்வளவு என்ன ஏதுன்னு.
1: ஆக்சுவலி நான் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம பெருசாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு நல்லா ஓடலை அப்படின்னா லாசஸ் வந்துடும் நம்மளுக்கு தெரியும். அதனால நான் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. சின்னதாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு அவன் வாங்கினேன், அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான பவுலு, அப்புறம் கேக்கை பேக் பண்ணுறதுக்கு டின்னு, ஒரு ஒரு மாதமாக இதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் வாங்கி வாங்கி தான் சேர்த்து நான் வந்து பண்ணேன். ஏன்னா டோட்டலாக நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பண்ணல, அப்புறம் அதுல லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தான் அது கஷ்டம் ஆயிரும். ஒரு ஃபேமிலி உமனா இருந்துட்டு ஹஸ்பண்ட் தான் சப்போர்ட் பண்றாரு, அவருக்கும் நம்ம வந்து கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் செஞ்சேன். அதனால நான் மத்தவங்களுக்கும் என்ன அட்வைஸ் பண்றேன்னா, எடுத்த உடனே போயிட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு நீங்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அது சக்சஸ் ஆகுதா, உங்களால வந்து கன்சிஸ்டன்டா அதுல இருக்க முடியுதான்னு பாருங்க. என்னால பண்ண முடியும், என்னோட ஃபேமிலியோட கஷ்டத்தையும் என்னால பாத்துக்க முடியும், அதே மாதிரி பிசினஸையும் நான் வந்து பாத்துப்பேன் அப்படின்னா மட்டும் இதை கையில எடுங்க, இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும் உங்களுக்கு பின்னாடி.
0: இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நீ இப்படி புக்கில் படித்து தெரிஞ்சுக்கிறதா, யூடியூப் அப்படி தெரிஞ்சுக்கிறதா, இல்லை வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் நம்ம புதுசாக இது மாதிரி பண்ணி பார்ப்போமே இது நல்லா வருதான் பார்ப்போம், நல்லா வந்ததுன்னா அதையே நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட காட்டலாம் அப்படிங்கிற மாதிரியா, எப்படி ஐடியாஸ்லாம் எப்படி பண்ணிக்கிறீங்க?
1: யூடியூப் பார்த்து தான் சார் பண்ணேன், ஏன்னா பிகாஸ் இதில் வந்து எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ். 100 கிராம் மைதா மாவு போடணும்னா 100 கிராம் தான் போடணும். நீங்கள் 150 போட்டிங்க அப்படின்னா அதோட டெக்ஸ்சர் அதோட சாஃப்ட்னஸே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் பொறுத்து தான் இந்த பேக்கிங் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு யூடியூப் பார்த்து தான் போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு நம்ம எதாவது புதுசாக இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து இப்போ பிஸ்கெட்ஸ்லாம் சில நியூ வெரைட்டிஸ்லாம் கொண்டு வரோம் சார். ஏன்னா குக்கி டின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு எல்லார்கிட்டையும். ஸோ அதனால அதை வந்து நம்ம வந்து இப்போ புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய சாக்லேட்ஸ்லாம் உள்ளா இருக்க போட்டு அதெல்லாம் வந்து பிஸ்கெட்ஸ் மாதிரி ஒரு டின்னில் அழகாக ஒரு டின்னில் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார்.
0: இப்போ இன்னொன்று வந்து நீங்களே சொன்னீங்க வந்து ராகி கம்பு இதெல்லாம் பயன்படுத்துறதா, இதில் வந்து பிஸ்கெட்லாம் தயார் பண்ணுறது. பொதுவாக வந்து ராகி கம்பு இது மாதிரி சிறுதானியங்கள் எல்லாமே வந்து அதனுடைய அந்த லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் தோல், அப்போ வந்து அது சாப்பிட்றதுக்கும் கடினமாக இருக்கும், வேகிறது ரொம்ப நேரம் எடுத்துக்கும், அந்த ப்ராசஸிங்கே ரொம்ப பெரிய வேலை. குழந்தைங்களுக்கும் அந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த காலத்துலலாம் அந்த கம்புலாம் ஏதாவது பண்ணாங்கன்னா பார்த்தாவே கடுப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு, அதுலேயே நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. அதெல்லாம் எப்படி செய்கிறீங்க? ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமாக அவங்க சாப்பிடுவாங்க. ரெண்டாவது சிறுதானியங்கும் போது நிறைய சத்து இருக்குது, நார் சத்தே நிறையா இருக்குது, அப்போ வந்து நல்லது உடம்புக்கு அப்படிங்கும் போது நம்ம கொடுக்கலாம். அது சம்பந்தமா நீங்க என்னென்ன செய்யறீங்க சொல்லுங்களேன்.
1: நான் வந்து ராகி பிஸ்கெட் செஞ்சுட்டு இருக்கேன் சார். ராகி வாங்கி அதை வறுத்து ஆக்சுவலி அதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை அரைச்சி அதுல இருக்கிற துகள்கள்லாம் எடுத்துட்டு அதை ரொம்ப பவுடரா ஆக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த பிஸ்கெட்டே செய்ய முடியும். எவ்வளவு கழுவு கிளீன் பண்ணி நம்ம செய்யறோமோ அந்த அளவுக்கு அது நீட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹைஜீனிக்கா இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பசங்களுக்கு எப்படி அட்ராக்டிவா கொடுக்கலாம், ஒரு ராப்பிங் முதக்கொண்டு ஒரு பேக்கேஜிங் முதக்கொண்டு அவங்களுக்கு அட்ராக்ஷனா எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நான் வந்து ஒயிட் சுகர்லாம் போடுறதில்ல சார், வெறும் நாட்டு சக்கரை தான் போட்டு நம்ம செய்யறோம். ஸோ அதனால நம்ம பசங்களுக்கு ரொம்ப ஒயிட் சுகரும் சேர்க்க கூடாதுன்னு சில பேரண்ட்ஸ் எல்லாம் நினைப்பாங்க, அவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டேஸ்ட் பசங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து பழகிரும் சார். அதனாலதான் நம்ம பிஸ்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தோம், கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் ஹெல்த்தி எல்லாத்தையும் சேர்த்து அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி.
0: இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடலை அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: இதுக்கு தானா ஆசைப்பட்டா பாலகுமாரா படத்துல இருந்து ஏன் என்றால் பாட்டு எனக்கு ரொம்ப
0: எதனால பிடிச்ச பாட்டு உங்களுக்கு?
1: பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வரும், அது நம்மளோட தொழில் சார்ந்த ஒரு பாடலாகவும்
0: இருக்கும்.
1: ஆமா அது தொழில் சார்ந்தாவும் இருக்கும், அதே மாதிரி அது ட்ரெண்டியாவும் நல்லா பாட்டா கேட்கறதுக்கு
2: காப்பகத்துல சேர்த்திருப்பாங்க ரேணு. நான் உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னதை விட சாரி சொன்னதுதான் அதிகம். ஆனா நான் இன்னைக்கு சாரி சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா?

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த ராகியில் மெயினாக பிஸ்கட் சொன்னீங்க, கம்புல என்ன பண்ணுறீங்க?
1: கம்புலையும் நம்ம வந்து பிஸ்கட்ஸ் தான் சார் செஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து ராகி மாவை எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரியே கம்பு வாங்கி அதை அலசி கழுவிட்டு, ஏன்னா கம்புனா ரொம்ப தூசி இருக்கும், அதெல்லாம் வந்து கழுவி அலசிட்டு அதை வந்து வானலில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணி அந்த மாதிரி தான் சார் பிஸ்கட் செஞ்சிட்ருக்கோம் நம்ம. ஸோ அதனால் நம்ம கிட்ட ஹைஜீனை பொறுத்த வரைக்கும் டவுட்டே வேண்டாம், ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்றதுனால நம்ம பசங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு அதே மாதிரி தான் மற்ற பசங்களுக்கும் செஞ்சு கொடுப்போம்.
0: ராகி கம்பு பிஸ்கட் தயாரிக்கிறது சொல்லுங்களா, என்னென்ன தேவைப்படும், மாவு எவ்வளோ எடுத்துக்கணும், நாட்டு சர்க்கரை எவ்வளோ எடுத்துக்கணும், வேற நெய் மாதிரி ஏதாவது கலக்குறீங்களா, வேற என்னென்னலாம் செய்றீங்க?
1: ராகி மாவு, அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும், என் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணுவோம். அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சார் நம்ம செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி பட்டர் தான் யூஸ் பண்ணுவோம், பட்டருக்கு ஆல்டர்னேட்டாக எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது.
0: இப்போ நம்ம ஃப்ளேவருக்கு ஏதாவது வாசனையாக இருக்கணும், கேட்சியாக அவங்க சாப்பிடும்போது ஆர்வத்தை தூண்டுற மாதிரி, இந்த பிஸ்கட்டோட ஷேப் அது கூட ஒரு நிலா மாதிரி இருக்கிறது, கூம்பு மாதிரி இருக்கிறது, வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் நீங்களாம் ஐடியா பண்ணுறீங்களா?
1: ஆமாம் சார், இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு மூன் ஷேப்பில் ஹார்ட்டு, ஸ்டாரு, அப்புறம் வந்துட்டு இந்த பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைனோசாரு, டைனோசார் மூஞ்சி மாதிரி அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஷேப்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் சார்.
0: இப்போ இன்னொன்று நீங்க சொன்னீங்க, பிஸ்கட் வகைகளில் இந்த பட்டர் பிஸ்கட்டு, சால்ட் பிஸ்கட்டு, ஓட்ஸ்ல கூட சொன்னீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்படி தயார் பண்றீங்க?
1: பட்டர் பிஸ்கட்ஸ் பியூர் அண்ட் பியூர் நம்ம பட்டர்ல தான் சார் செய்ய போறோம், அதோட இல்லாம சுகர்

0: இதில் வந்து ஆக்சுவலி சுகர் போட்டால் தான் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட இல்லாமல் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரு, அப்புறம் வந்துட்டு சால்ட்டு, இதெல்லாம் சேர்த்தா மாவு மாதிரி வரும். அதை வந்து நம்ம வந்து எவ்வளோ கிராம்ஸ், இப்போ ஒரு பிஸ்கெட்ஸ் இப்போ நார்மலாக நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா அந்த பிஸ்கெட்டோட கிராம் பார்த்தீங்கன்னா 5 கிராம் தான் இருக்கும். ஆனால் நம்ம பண்ணுறது வந்து 15 கிராம்ஸ், கொஞ்சம் நல்லா பெரிய பிஸ்கெட்ஸாகவே இருக்கும். 15 கிராம்ஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு 1/4 கிலோ பிஸ்கெட் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பிஸ்கெட்ஸ்லேருந்து 25 பிஸ்கெட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாண்ட் பையாக இருக்கும் சார்.
1: இப்போ பொதுவாக வந்து பிஸ்கெட் அப்படின்னா அதனுடைய கவர் பண்றாங்க இல்லையா, மார்க்கெட்டிங்ல ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. உள்ள என்ன இருக்குங்கிறது அடுத்தது, ஆனா நம்ம பார்வைக்கே ஒரு கவர்ச்சியா இருக்கணும். அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
0: கொஞ்சம் நம்மளுக்கு ஆளுங்க எப்படின்னா கொஞ்சம் ஸ்பார்க்லிங், கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருந்தால் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிற இந்த மாதிரி அந்த மாதிரி
1: பிஸ்கெட் உள்ளே இப்போ அது மாதிரிலாம் இருக்குது.
0: ஆமாம் சார், ஒரு சிங்கிள் சிங்கிள் பிஸ்கெட்ஸையும் வந்துட்டு பேக் பண்ணி அனுப்புகிற அளவுக்கு கூட இப்போ ஆயிடுச்சு. நம்ம வந்து அந்த மாதிரி போனால் பட்ஜெட் வந்து இடிக்கும் சார். மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேக்கேஜிங் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுமே நம்ம வந்து அந்த ப்ராடக்டில் தான் நம்ம அதை சேர்க்க போகிறோம் அந்த காஸ்ட்டை. ஸோ அதனால் கஸ்டமர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நினைக்காம நம்மளுக்கும் லாபம் வர மாதிரி பேக்கேஜிங் இப்போதைக்கு போட்டு இருக்கோம் சார்.
1: இப்போ கோடை காலம் வந்துட்டுனாவே இந்த ஐஸ்கிரீம் பயன்படுத்தி அதுல இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது. இப்ப ஐஸ்கிரீம் கேக் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா?
0: ஆமா சார்.
1: அதெல்லாம் தயார் பண்றீங்களா? அதுல நிறைய வெரைட்டிஸ் சொல்றாங்க.
0: ஆமா சார்,
1: அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஒரு ஹோம் பேக்கரா நான் இருக்கேன் அப்படின்னா என்னால வந்து ஐஸ்கிரீம் கேக்ஸ் செய்ய முடியும் அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜ்லயே தான் சார் 24/7 அந்த ஃப்ரிட்ஜ்லயே மெயின்டைன் பண்ணணும். நான் இப்ப என்னோட ஏரியால பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் எடுத்துட்டு சாப்பிடறதுக்கு விரும்புவாங்க. அதே மாதிரி ஓட்ஸ் குக்கீஸ் பார்த்தீங்கன்னா இந்த டயட்ல இருக்கேன் நான், ஆனா எனக்கு பசிக்குது, நான் வந்து சுகர் இன்டேக் பண்ண மாட்டேன், மைதா மாவு இன்டேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம வந்துட்டு அதை கோதுமை மாவுல அதே மாதிரி ஓட்ஸ் போட்டு நாட்டு சக்கரை போட்டு பட்டர் போட்டு இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: குக்கி டின் அப்படிங்கறாங்க அப்படின்னா,
0: குக்கி டின்னா ஆக்சுவலி ஒரு டின்ல வந்துட்டு நிறைய சாக்லேட்ஸ் உள்ளார ஃபில் பண்ணிடுவாங்க சார். அதுக்கு மேல பிஸ்கெட் மாவை வந்து ஃபில் பண்ணிட்டு அதை அவன்ல வந்து பேக் பண்ணோம் அப்படின்னா நீங்க சாப்பிடும் போது அந்த ஆக்சுவலி அந்த டின் அந்த இதுல மேல இருந்து அந்த லேயரை உடச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி அப்படி ஊத்தும்.
1: குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ?
0: குழந்தைகள்ல இருந்து இப்ப பெரியவங்க வரைக்கும் அதை வந்து விரும்பி சாப்பிட்டு இருக்காங்க சார். இப்ப மார்க்கெட்ல அது வந்து ரொம்ப டிமாண்டா போயிட்டு இருக்கு அந்த குக்கி டின் அப்படின்னு.
1: இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம பெரிய பேக்கரி கடையெல்லாம் இருக்குது, நிறைய பேர் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து இந்த ஹோம் மேடுல ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரிதான் விரும்புறாங்க. அந்த போட்டி எப்படி இருக்குது? ஏன்னா வந்து அவங்க பெரிய லெவல்ல பண்ணுவாங்க, ரேட் கூட கொஞ்சம் கம்மியாவே கொடுக்க முடியும் அவங்களால. இப்போ நீங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியல் காஸ்ட் எவ்வளோ இருக்குங்கிறத வச்சு தான் நீங்கள் ப்ராஃபிட் வைக்க முடியும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா, எப்படி இருக்குது நிலைமை?
0: இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹோம் பேக்கிங் அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாங்க. நிறைய லேடிஸ் வந்து ஆண்டர்பிரனராக மாறிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து போட்டின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது சார். நம்ம அந்த போட்டியில் எப்படி முன்னோக்கி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் புதுசாக கொண்டு வரோம் நம்ம பிஸ்னஸில், நீங்கள் சொன்ன மாதிரி பேக்கிங்கில் வந்து அட்ராக்டிவாக பண்ணுறது, அதே மாதிரி கேக் வெரைட்டிஸ்ல அட்ராக்டிவா பண்றது. இப்போ வந்து பிரைஸ்ல நம்ம காம்பன்சேட் பண்ணலாம், ஆனா வந்து ரொம்ப பண்ண முடியாது சார். ஏன்னா எனக்கும் லாபம் வச்சுதான் என்னால சேல் பண்ண முடியும். சோ ரொம்பவும் காம்பன்சேட் பண்ணி இப்ப பேக்கரினா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கே நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனா ஹோம் பேக்கருக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கே ஒரு 10 கேக் அப்படின்ற மாதிரி தான் மூவ் ஆகும் சார். சோ லாபம் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம், பட் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி மாதிரி தான் இருக்கும்.
1: இப்ப நீங்க வந்து ஒரு பேக்கரி ஐட்டமோ இல்ல குக்கீஸ் ஐட்டமோ இதுக்கு வந்து நீங்க மூலப்பொருட்கள் வாங்குறீங்க இல்லையா?
0: ஆமா சார்.
1: அதுல வந்து நாம பொதுவா வந்து விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கணும், அதே நேரத்தில் தரமான பொருளா இருக்கணும், நம்பிக்கையானவர்கிட்ட போய் வாங்கணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வீணான பொருள்கள் நம்ம தயார் பண்ணிட்டு நாளைக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னா பெரிய தப்பு நடந்துரும். எல்லாத்தையும் கவனிக்கணும் இல்லையா?
0: இப்ப
1: அதுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? எப்படி பாண்டிச்சேரியை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்குது நிலைமை?
0: பாண்டிச்சேரி பொறுத்த அளவுக்கு பேக்கரி சம்பந்தப்பட்டமான கடைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுலயுமே சில சிறந்த கடைகள்லாம் இருக்கு பாண்டி சைட்ல.

0: வாடிக்கையாளர்களா நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து புடிச்சு போயிடும்
1: சார். நமக்கு பழக்கத்துல கொஞ்சம் நல்லா
0: தெரிய ஆரம்பிச்சிடும் சார்.
1: ரேட்டு பொறுத்த அளவுக்கு ரீசனபிளா இருக்கிறது, குவாலிட்டியை பொறுத்த அளவுக்கு நல்ல முறையில இருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும்.
0: ஆமா சார்.
1: சரி, இன்னொரு ஐட்டம் என்னன்னா அந்த கேக் ஐட்டம். பர்த்டே கேக்ல இருந்து வெட்டிங் கேக்ல இருந்து எல்லாரும் இப்ப சின்ன சின்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் உடனே கேக் வெட்டுறது ஒரு பழக்கம் ஆகி போச்சு. நைட்டு 12 மணிக்கெல்லாம் கேக் வெட்டுறதுக்கெல்லாம் ஆல்ரெடியா இருக்கிறாங்க. பர்த்டே கேக் எல்லாம் எப்படி தயார் பண்றீங்க? அதுலயும் நான் சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்றாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் கேக்கும் போதே எனக்கு நாக்கில எச்சு விடுற மாதிரி தான் இருக்குது.
0: சொல்லுங்களேன். ஆக்சுவலி இப்ப மார்க்கெட்ல நிறைய கேக் வெரைட்டிஸ் வருது, தான் நிறைய டிசைன்ஸும் வருது. இப்ப பர்த்டே கேக் அப்படின்னா ஏகப்பட்ட பிளேவர்ஸ் இருக்கு சார். இப்போ வந்து நீங்க ரசகுல்லா கேக் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா அந்த ரசகுல்லா முதக்கொண்டு நாங்க தான் செய்யறோம் வீட்டுல. ஒரு டின்ல வாங்கியோ அதை வந்து கேக்ல வச்சியோ நாங்க கொடுக்கறது, அந்த ரசமலாய் கூட நாங்க தான் வீட்டுல செய்யறோம். அப்படின்னும் போது நீங்க வந்து ஹைஜீனோ ட்ரஸ்ட் இஷ்யூவோ உங்களுக்கு இல்லாம நீங்க அதை கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா நாங்களே பாலை வாங்கி அதை திரிச்சு அதுல இருந்து ரசமலாய் செஞ்சு அதுல தான் நாங்க உங்களுக்கு கேக் செய்யறோம். நாங்களே குலாப் ஜாமுன் வந்து இது பண்ணி அதுல இருந்து தான் நாங்க உங்களுக்கு குலாப் ஜாமுன் கேக் செஞ்சு கொடுக்கறோம். அதே மாதிரி வந்து நாங்க கேக்ல கலர் இன்ஃபியூஸ் பண்றது கூட ஃபுட் கிரேட் கலர் தான் சார் இன்ஃபியூஸ் பண்றோம். அதுலயுமே நாங்க என்ன சொல்லுவோம்னா ரொம்ப டார்க் கலர்ஸ் நீங்க போகாதீங்க, ஹெல்த்துக்கு அது நல்லது கிடையாது அப்படின்னு நாங்களே சஜஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா ஹெவி கலர் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுல எந்த ஹோம் பேக்கருமே அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க.
1: சரி, இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், அதை நம்ம கேட்டுட்டு நிறைவான கருத்துக்களில் பேசலாம்.
0: முதல் மரியாதை படத்துல இருந்து வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம் அந்த பாட்டு வேணும் சார்.
1: பேக்கரி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இப்போ போய் நீங்கள் வெட்டி வேறு வாசம் அப்படின்னு கேட்குறீங்க. இருந்தாலும் ஒரு அருமையான

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி வந்து பேக்கரி ஐட்டம் குக்கீஸ் செய்கிறதுலேருந்து குழந்தைங்க எப்படிலாம் விரும்புகிறாங்க எல்லாம் சொன்னீங்க. பர்த்டே கேக்கு அதெல்லாம் சொன்னீங்க. இந்த ப்ரௌனி கேக்குங்கிறாங்க, பென்டோ கேக்குங்கிறாங்க, அது அப்படின்னா
1: என்ன? ஜென்ஜிஸ்லாம் இருக்காங்கல்ல இப்போ இருக்கிற காலகட்டத்தில்
0: அப்புறம் பிறந்தவங்க,
1: ஆமாம், ஸோ அவங்கலாம் விருப்பப்பட்ட ஐட்டம் பார்த்தீங்கன்னா பென்டோ கேக். பென்டோ கேக்னா சின்னதாக ரொம்ப, நான் வந்து இப்போது எல்லாரும் ஹெல்த் ஓரியன்டாக போயிட்டு இருக்கிறாங்க, நான் ரொம்பலாம் கேக் சாப்பிட மாட்டேன், எனக்கு சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு பென்டோ கேக் சின்னதாக ஒரு பாக்ஸ்ல அழகா பேக் பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப போர்ட்டபிளா இருக்கும், நீங்க எங்க வேணா எடுத்துட்டு போயிட்டு அழகா வெட்டி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம்.
0: சின்ன சின்ன பீஸ் சாப்பிட்டுறலாம்.
1: ஆமா சார்,
0: ஏன்னா கேக்குனாவே வந்து பெரிய கேக்கு
1: பிரம்மாண்டமா,
0: இவங்க வந்து ஜென்சி வந்து இந்த மாதிரி விரும்புறாங்க.
1: ஆமா சார்,
0: இப்போ பொதுவாக நம்ம வந்து மார்க்கெட்டிங் தான் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஆன்லைன் ட்ரேடிங் வந்த பிறகு ஓரளவு நம்ம அதில் தான் ஈடுபடுறாங்க எல்லாருமே. நீங்கள் எப்படியெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் கவர் பண்ணுறீங்க? கஸ்டமர்ஸை வந்து ரெகுலராக நமக்கு வச்சுக்கணும், வந்த கஸ்டமரை விட்டுறக்கூடாது, திரும்பி திரும்பி அவங்க வீட்டில் போச்சுன்னா நம்மள்கிட்ட தான் வரணும் அவங்க.
1: ஆமாம் சார்,
0: அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, இதுலலாம் என்ன பண்ணுறீங்க, இதை சொல்லுங்கள்.
1: ஆக்சுவலி மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கு கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க.

0: சொல்றாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம ஒரு ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப். எல்லார்கிட்டயும் இப்போ வாட்ஸ்அப் ஆக்சசபிலிட்டி இருக்கு. சீக்கிரமா ரீச் ஆகணும், நிறைய பர்சன்ஸ் நிறைய மக்களை ரீச் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டால் போடலாம் சார். ஒரு எக்ஸிபிஷன்ல ஸ்டால் போடுறதோ, ஒரு ஈவெண்ட்ல ஸ்டால் போடுறதோ, அந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டு நம்ம நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணலாம். வர கஸ்டமர்ஸை வந்துட்டு சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஹானஸ்டி தான் சார். இதுதான் நான் பண்றேன், இதுதான் நான் இன்கிரீடியன்ஸ் போடுறேன். அவங்க கிட்ட இருக்கிற ஹானஸ்ட் கஸ்டமருக்கு நம்மளுக்கு மேல நம்பிக்கை வரணும். அது வந்துட்டாலே போதும்,
1: நம்ம வந்து நேர்மையா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நம்பணும்.
0: ஆமா சார்.
1: சோசியல் மீடியால வந்து போஸ்ட் போடணும்னா அந்த போஸ்ட் தயார் பண்றதெல்லாம், ஏன்னா வந்து அதுவும் கேட்சியா இருக்கணும்.
0: ஆமா சார்.
1: ஒரு கேக்கோட படம் இருக்கணும், அதை வெட்டுற மாதிரி ஒரு இது இருக்கணும், அப்புறம் நம்ம எழுத்து, பல்வேறு விஷயங்கள் பண்றாங்க இப்ப.
0: ஆமா,
1: அந்த மாதிரிலாம் நீங்களே தயார் பண்ணிடுவீங்களா?
0: ஆமா சார். இப்ப போட்டோகிராஃபில இருந்து எல்லாமே நம்மளே தான் பாத்துட்டு இருக்கிறது. எல்லாருமே வந்து ஒரு நல்ல சாங் போட்டாதான் அதை பார்க்கவே செய்யறாங்க, இல்லைன்னா அந்த சாங் பிடிக்கலன்னா அந்த போஸ்டே கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால சாங் செலெக்ஷன்ல இருந்து போட்டோ ஆங்கிள் இருந்து எல்லாமே நம்ம தான் சார் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ரொம்ப அருமையா உங்களுடைய தொழில் பத்தி சொன்னீங்க, கேக் மற்றும் குக்கீஸ் தயாரிக்கிறது பத்தி. நிச்சயமா மற்றவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்துல நிலையத்துக்கு வந்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டதற்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் உங்களுக்கு மிக்க நன்றி, வணக்கங்க.
0: எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. யாருக்காவது இந்த பிசினஸை எப்படி எடுத்துட்டு போகணும், ஏதாவது க்வெஷ்சனோ இல்லை ஏதாவது டவுட்டோ அப்படின்னா கால் பண்றதுக்கு 8825824501.
1: இன்னொரு சொல்லிடுங்களா?
0: 8825824501. ஆமா சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது கேக்ஸ், பிஸ்கெட்ஸ் மற்றும் குக்கீஸ் தயாரிக்கும் ஹோம் பேக்கர் எம் பாரதி அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இத்துடன் இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே. உழைப்பவர் அரங்கம். உழைப்பவர் அரங்கம்.
3: நேயர்களே, உங்களின் கவனத்திற்கு இப்போது ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncHN1@gmail.com. ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் 12:30. 4 வினாடி.

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் எஸ் சம்பந்த ஓதுவார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடக்கமாக விடலால வாயிலாய் என்ற திருஞான சம்பந்தர் தேவாரம்.

0: பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை தஞ்சாவூர் சம்பந்த ஓதுவார் அவர்களின் பாடியவற்றை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த விவாதத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது. ஜெர்மன் அதிபர் திரு ஃபெட்ரிக் மெர்சுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் ராணுவ திறன் கடந்த 12 ஆண்டுகளில் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு தொழில்நுட்பம் உள்நாட்டு தயாரிப்பின் மூலம் பாதுகாப்புத்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த நிதியாண்டில்

0: 8000 கோடி ரூபாய் அளவிற்கு தளவாட பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 15.6% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2013-14 நிதியாண்டில் இருந்ததை விட தற்போது உள்நாட்டு ஆயுத தளவாட உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாலைவன மாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து அம்சங்கள் மற்றும் ஊட்டச்சத்து, எரிசக்தி போன்றவற்றிற்கு நிலம்தான் அடித்தளமாக திகழ்கிறது என்பதை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்து வருங்கால சந்ததியினருக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்த மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பயிர்கழிவு மேலாண்மைக்காக நடப்பு நிதியாண்டில் 544 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக 272 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்கழிவுகளை எரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தில்லியில் உள்ள 14 மாவட்டங்களில் பயிர்கழிவு எரிப்பு தடுப்பு படையினர் கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 53 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் திரு அபிஷேக் தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் விளைபொருட்களின் பட்டியலில் 500க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். அமெரிக்கா, பிரேசில், சீனா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் போட்டி உள்ள நிலையிலும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக திரு அபிஷேக் தேவ் தெரிவித்தார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாராணா பிரதாப் சுயமரியாதை, சுதந்திரம், தேச அர்ப்பணிப்பு போன்றவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தாய்நாட்டை காப்பதிலும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதிலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டது இல்லை எனவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு குறித்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சீனா, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியா மொனாக்கோ இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ இளவரசர் திரு ஆல்பர்ட்டுடன் பிரான்சில் ஆலோசனை நடத்திய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடல்சார் பொருளாதாரம், புத்தாக்கம், நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இந்தியா மொனாக்கோ இடையேயான உறவுகள் வரும் ஆண்டுகளில் வளர்ச்சியடையும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, பிஜேபியைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் ஆகியோருக்கு புதிய அமைச்சர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய அரசின் வேளாண் மின்னணு சந்தை திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று மதுரை மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.

0: ஆரம்ப கட்ட காலத்துல கவர்மெண்ட் முயற்சி எடுத்து ஒழுங்குமுறை போட்டு எங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு ஆன்லைன்ல பணம் ஏற்றுறது வந்து எங்களுக்கு ஃபீஸபிளாகவும் இருக்கு. மறைமுகம் ஏலம் வச்சு எடுக்கிறது வந்து எங்களுக்கு நிறையாவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது.
1: தேங்காய் கொண்டு வந்து விற்கிறது, கொப்பரை விற்கிறது, தேங்காய் வந்து ஒரு சிலருக்கு ஏலம் எடுக்கிறது, ரெண்டு வேலையுமே நடக்குது. இங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேங்காய் ஏலமும் புதன்கிழமை கொப்பரை ஏலமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு விவசாயிகள் ஒத்துழைப்போடு இது தொடங்கினா அது கொஞ்சம் வெற்றிகரமா தமிழ்நாட்டிலே கூடுதலா இப்ப கொள்முதல் பண்ணிக்கிறது.
2: இந்த ரெண்டு வருஷமா அங்கதே வர்றா விவசாயிகளுக்கு நன்மையா தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு பேங்க்ல பணம் ஏத்தி விட்டுறாங்க ஒரு வாரத்துல, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கமிஷன் இல்ல, வரி இல்ல, எதுவும் இல்ல, அதனால பரவாயில்ல.
3: குஜராத் மாநிலத்தில் பேருந்தும் சரக்கு லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வதோதரா ஹூலால் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நேரிட்ட இந்த விபத்தில் காயமடைந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மாநில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. அமெரிக்காவின் கன்சாஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி 3 கோல் அடித்தார். இதன் மூலம் உலகக்கோப்பை போட்டிகளில் 16 கோல் அடித்த ஜெர்மன் வீரர் மிரோஸ்லாவ் க்ளோஸின் சாதனையை மெஸ்ஸி சமன் செய்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஆஸ்திரியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வென்றது. பிற போட்டிகளில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகலையும் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக்கையும் வென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 24-22 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் கிசோனாவை வென்றார். இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இஷான் பட்நாகர், ஸ்ருதி மிஸ்ரா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இங்கிலாந்தின் லுகாபோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வடமாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 12:35.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
6: நீ நளினி இல்ல? ஆமாம், உள்ளே வாடி. எவ்வளவு நாளாச்சு பாத்து. யாருக்கு உடம்பு சரியில்ல? உக்காரடி. நீ ஸ்கூலை விட்டு போன அப்புறம் என்னெல்லாம் பேசிட்டாங்க. நளினி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு ரொம்பவும் வேண்டிய அம்மா ரொம்ப நோவா படுத்திருக்காங்க. டாக்டரை அழைச்சிட்டு போகலாம்னு நான் வந்தேன். அவர் எப்ப வருவார்? எங்க மாமா தான் அவர். அவர் ஆஸ்பத்திரியிலிருந்து வர 2 மணி ஆகும். அதுவும் இன்னைக்கு ஆபரேஷன் டே வேற. உட்காரேன், பறக்கறையே. உட்கார்த்துக்கு இல்லை நளினி. அவங்க ரத்தமாக வாந்தி எடுக்கிறதால இப்போ எப்படி இருக்காங்களோ வேற. பக்கத்தில் நான் கூட்டிகிட்டு போகிறாப்புல டாக்டர் இருக்காங்களா இங்கே? ஏன், நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு தான், வந்து பார்க்கட்டுமா என்று நளினி சிரிக்கிறாள். அப்போதுதான் மைத்ரேயை அவள் வைத்து

படித்து கொண்டிருந்த தடி புத்தகத்தை பார்க்கிறாள். டியூமர்ஸ் என்ற பக்கம் விரிந்திருக்கிறது. வரியா, பின்ன எனக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்கிறேன். மைத்ரியிடம் வரலாறு கேட்கும் ஆசையினால் உந்தப்பட்டு நளினி அவளுடன் வர சம்மதிக்கிறாள். எங்கள் மாமா இங்கே கிளினிக்கு மட்டும் இந்த வீடு வச்சிட்ருக்கார். நான் இங்கே வந்து படிக்கலாம்னு வந்து தங்குறது வழக்கம். எங்கள் வீடு டவுனில் இருக்குது. மாமா முதல்ல இந்த வீட்டில் இருந்தப்போ இங்கே ப்ராக்டிஸ் பிடிச்சது. இப்போ அடையாறில் வீடு கட்டிட்டு போயிட்டார். ஆனாலும் இங்கே வந்து போவார். யாருக்கடி உடம்பு சரியில்லை? பாடலரசு தனராஜுக்கு தானேடி. உன் அப்பவே டைவர்ஸ் வாங்கிட்டேன் நளினி. கொஞ்சம் சீக்கிரம் வரியா. சரி, நீ போய் ரிக்ஷா கொண்டு வா, இல்லாட்டி டாக்ஸி பிடிச்சிட்டு வா. நான் இதை கிளம்பிடுறேன். மருத்துவக் கல்லூரி மாணவியே வெயிலில் நடந்து நோயாளியை பார்க்க வரமாட்டாள் என்பதை மைத்ரேயி அப்போதுதான் புரிந்து கொள்கிறாள். மீண்டும் ரயிலடிக்கு சென்று நிற்கிறாள். டாக்ஸி ஒன்று நிற்கிறது. ஆனால் அந்த வண்டிக்கு பழைய மாம்பழம் வாசனையே பிடிக்காதாம். மதுரம் இந்நேரம் என்ன நிலையில் இருப்பாளோ. கால் மணி நின்று ஒரு ரிக்ஷாவை பிடித்து கொண்டு வருகிறாள். நளினி ஒரு சிறு கைப்பையுடன் ஏறிக்கொள்கிறாள். எல்லம்மன் சந்துக்கு போகும் வரையிலும் அவளுக்கு மைத்ரேயி தன் கடந்த வரலாற்றை விளக்க வேண்டியிருக்கிறது. இருண்ட பகுதிகளை நீக்கிவிட்டு ஒளிமிகுந்த பகுதியை மட்டும் சொல்லி வைக்கிறாள். அந்த சந்திலுள்ள பொந்து வீட்டை பார்த்ததும் நளினி புருவங்களை உயர்த்துகிறாள். ஓ மை காட், இங்கேயா இருக்கு உன் பேஷண்ட்டு? ஆமாம் நளினி, மனிதர்கள் இப்படியும் இங்கெல்லாம் வாழ்கிறார்கள் என்று வண்டியை விட்டு இறங்குகிறாள் மைத்ரேயி. கிழவி மட்டும் இப்போதில்லை. ஓட்டு போட்டு விட்டு திரும்பிய நபர்கள் வீடு முழுவதும் கரையான் புற்றை நினைப்பூட்ட மொய்த்திருக்கின்றனர். யார் நீங்க, யார் யாரு என்று ஒருவருக்கு மேல் ஒருவர் எம்பிக் கொண்டு விசாரிக்கின்றனர். உள்ளே வருவதற்கு நளினி மறுக்கிறாள். முதலில் நீ கூப்பிட்டேன்னு வந்துட்டேன். நான் சர்வீஸ் பண்ணுறதுக்காக படிக்கலை. சைக்காட்ரி மாதிரி ஏதானும் ஃபாரின்ல போய் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு நல்ல சிட்டியில் பாஷா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போர்டு போட்டுட்டு உட்கார்ந்துடுவேன். ஐ நோ ஐ கேன் மின்ட் மணி. எனக்கு இந்த கேஸை பார்த்து என்ன பிரயோஜனம் சொல்லு. மைத்ரேயிக்கு கண்ணில் ரத்தம் வருகிறது. நளினி, உனக்கு பணம் கொடுக்காமல் நான் ஏமாற்றி விட மாட்டேன். இதுவரையில் வந்து விட்டாய், உள்ளே வந்து பார்த்து ஏதேனும் யோசனை சொல்லிட்டு போ. நளினி நாசுக்காக சேலையை தூக்கி கொண்டு வருகிறாள். சாக்குப்படுதாவை விளக்குகிறாள் மைத்ரேயி. மதுரத்தின் முனகல் கேட்கின்றது. உள்ளே அடி வைத்து பார்க்கும் நளினி அடங்கிய குரலில் கடவுளை கும்பிடுகிறாள். இப்போது மதுரம் மெல்ல கண் விழிக்கிறாள். அருகில் நிற்கும் மைத்ரேயியை பார்க்கிறாள். கண்கள் கரைகின்றன. மாமி, டாக்டர் வந்திருக்கா, அழாதீங்கோ, உங்களுக்கு நன்னாயிடும். அழக்கூடாது நீங்க. பார் நளினி, நெஞ்செல்லாம் புண்ணென்கிறாள். 4 மாசமாக சாப்பாடு விழுங்க முடியவில்லையாம். நாற்றம் பார்த்தாயா? நளினி மருந்துப்பட்டியை திறக்கவில்லை. குழாய் மாலையை போட்டுக்கொண்டு முகப்பினால் நெஞ்சை தொட்டு பார்க்கவில்லை. முகத்தை சுழித்து கொண்டு வெளியே வருகிறாள். அவளுக்கு ஒன்றுமே தெரியாதோ என்று மைத்ரேயி நினைக்கையில் நளினி, இவங்க யார் உனக்கு என்று மெல்லிய குரலில் கேட்கிறாள். எனக்கு ரொம்ப நெருங்கியவர், இதற்கு மேல் கேட்காதே. எப்படி இருக்கு நளினி? எத்தனை ரூபாய் செலவானாலும் பரவாயில்லை, சீரியஸ் ஒன்றும் இல்லையே. நளினி உறுத்து பார்க்கிறாள். அட அசடு என்ற இகழ்ச்சி துணிக்கிறது. இவங்களை இங்கெல்லாம் வச்சு ட்ரீட் பண்ண முடியாது. நாளை காலையில் ஜிஹெச்சில் கொண்டு அட்மிட் பண்ணிடு. புவர் சோல். ஜிஹெச்சிலா? இன்னிக்கே சேர்க்க முடியாதா? இதென்ன டிபியா நளினி? கேன்சர்னு தோணுது. இன்னைக்கெல்லாம் இனிமே முடியாது. நாளை காலமே நீ கொண்டா. அவுட் பேஷண்ட்டிலே நானே வந்து மிச்சத்தை எல்லாம் பார்த்துக்கிறேன். சே, என்ன மைத்ரேயி, நீ இந்த மாதிரி கேஸை கொண்டு வந்து காட்டியிருக்கே. என் மனசே கெட்டு போச்சு போ. நளினி வாசல் ரிக்ஷாவில் ஏறிக்கொள்ளும் முன்பு மைத்ரேயி கைப்பையை திறந்து 10 ரூபாய் நோட் ஒன்றை எடுத்து கொடுக்கிறாள். சே, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த மாதிரி கேஸ்களை பார்க்கையில் இதுக்குத்தான் நான் படிக்கிறேன்னு மனசு கரைஞ்சு போகிறது. வீட்டுக்கு வந்தால் சிட்டியில் பாஷா கன்சல்டிங் ஸ்பெஷாலிட்டின்னு போர்டு போட்டுக்கொண்டு பணம் பண்ணணும்னு தோணும் என்று நளினி சிரிக்கிறாள். சி யூ, நாளைக்கு காலமே கொண்டு வந்துடு என்று கையாட்டி கூறிவிட்டு அவள் போகிறாள். அந்த மிகுதி பகலும் இரவும் ஒவ்வொரு கணமும் துன்பத்தின் யுகமாக ஊர்ந்தாலும் மைத்ரேயிக்கு தன்னை பற்றிய உணர்வு மடிந்து போனதால் துன்பம் தெரியவில்லை. கடைக்கு சென்று 2 துண்டுகள் வெள்ளை மல்லில், 2 உடுக்கைகள், சோப்பு, டம்ளர், கிண்ணங்கள், 1 ஸ்டவ் என்று அத்தனை சாமான்களுமே வாங்க வேண்டியிருக்கிறது.
வெந்நீர் வைத்து அவள் உடலை நன்றாக துடைத்து

0: பவுடர் போட்டு இருட்டு கூடத்தில் புதிய படுக்கையில் தலையணையை வைத்து படுக்க வைக்கிறாள். பால் வாங்கி காய்ச்சி வைத்து கொண்டு நெஞ்சுக்கு இதமாக ஒத்தடம் தந்த பின்பு தேக்கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறாள். நாற்றம் மடிந்து டெட்டால் மனம் கமழ்கிறது. அங்கு சுற்றி அறைகளில் குடியிருக்கும் குடும்பங்கள் எங்கிருந்தோ தேவதை போல் வந்து பணத்தை தண்ணீராக செலவு செய்து அசுத்தங்களை எடுத்து பணி செய்யும் அவளை வாயடைத்து போய் பார்க்கின்றனர். அவளுக்கு உதவியாக தண்ணீர் எடுத்து தரவோ நடையை பெருக்கவோ போட்டி போட்டுக்கொண்டு அந்த எளியவர்கள் முன்வருகிறார்கள். விடியற் காலையில் பையன் சாரங்கன் டாக்ஸி பிடித்து கொண்டு வருகிறான். நான் வேணா கூட வரட்டுமா? எனக்கு ராத்திரி ஷிஃப்ட் தான் டியூட்டி என்று கேட்கிறான். அவனுடைய இளம் மனைவி, ஆமாம் போயிட்டு வாங்கோ, ஜெனரல் ஆஸ்பத்திரி சமுத்திரம், பாவம் அவர் திண்டாட போறார் ஒண்டியா என்று வற்புறுத்துகிறாள். ஏண்டி ஜனகம், தோசைமா விருந்தா? ஆளுக்கு ரெண்டு ஊத்திக்குடேன். பாவம், அதுவும் பட்னியாத்தான் கிடக்கும் என்று கூறுகிறாள் கிழவி. பரிவும் அன்பும் கூட தொற்றுநோய் போலத்தானோ? வறுமையிலும் வாசனை உண்டு, முதலில் அந்த வாசனையை தூவ வேண்டும். சாரங்கன் அவளுடன் ஆஸ்பத்திரிக்கு வருகிறான். நளினி அவுட் பேஷண்ட்டுக்கு வந்து நோயாளியை படுக்கையில் சேர்க்க உதவி செய்கிறாள். மைத்ரேயிக்கு நாட்கள் செல்வதே தெரிவதில்லை. அம்மா காயலாவாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு சொர்ணத்திடம் சென்ற குழந்தைகள் தாங்களாகவே 4 நாட்கள் சென்ற பின்பு பஞ்ச பரதேசிகள் போல திரும்பி வருகின்றனர். மைத்ரேயி சாமான் வாங்கி சமைத்து போடுகிறாள். அவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாள். ஆஸ்பத்திரிக்கு வருகிறாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: எஃப்எம் ரெயின்போவில் இன்று பிற்பகல் 2:15 காலத்தை வென்று காணுங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், ரோபோட்டிக் இறைப்பை குடல் அறுவை சிகிச்சை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இறைப்பை குடல் மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் தியாகராஜன் அவர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி.

0: ஹலோ வணக்கம் நேயர்களே, இது உங்கள் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ எட்ஸில் இன் நிகழ்ச்சி மகளிர் நேரம். நான் உங்கள் ஆர்ஜே ஜு. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம், ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும் மனித வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கும் அடித்தளமா இருப்பது குடும்பம். அந்த குடும்பங்களை உருவாக்கி வழி நடத்தி பாதுகாக்கும் முக்கிய சக்தியாக ஒரு நல்ல சமுதாயம் திகழ்கிறது. முன்னொரு காலத்துல ஊர் ஒன்று சேர்ந்தால் உழவன் வாழ்வான்னு சொல்லுவாங்க. இன்று அதே போல் சமூகம் ஒன்று சேர்ந்தால் குடும்பம் வளரும் அப்படின்ற சொல்லக்கூடிய காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் ஆழமான உரையாடலுக்காக இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சமூக மருத்துவர், சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள். வணக்கம் மேம், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
1: அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் குடும்பமே எல்லா பேஸ் அப்படிங்கிற டாபிக்கை பத்தி, ஃபேமிலியை பத்தி நம்ம பேச போறோம். ரொம்ப முக்கியமான தருணத்துல நம்ம இந்த டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா, நிறைய வயலன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குடும்ப ஒற்றுமை, அதில் வந்து எங்கேயோ ஒரு விரிவு இருக்குது. அதில் அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் அதை பற்றி நம்ம ஈஸியாக டிஸ்கஸாக, ஈஸியாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பேசிக்கலாம்.
0: ஓகே மேம், இப்போ குடும்பத்துக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன மேம்?
1: குடும்பம் தான் ஒரு பேஸ். ஆக்சுவலாக ஒரு சமுதாயத்தோட பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குடும்பம், ஒரு ஒரு குடும்பமுமே அங்கே ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு ஹோல் சமுதாயம்னு எடுக்கும் போது ஒரு நீங்களே பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம நம்ம நம்ம தெருவிலேயே

0: வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10-15 வீடாச்சும் நமக்கு இருக்கும். அப்ப வந்து இந்த நெருக்கத்துல வரும்போது நமக்கு வந்து ஈச் அண்ட் ஒரு ஒரு ஃபேமிலியிலயுமே நமக்கு யார் இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி நமக்கு இருக்கும். பட் இந்த காலகட்டத்தில் இந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி இருக்குதா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாயிடுது. ஓகே, நமக்கு வந்து ஃபேஸ் பை ஃபேஸ் நம்ம வந்து எல்லாரையும் பார்த்துருப்போம், பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட், இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா வருது. ஸோ ஒரு ஃபேமிலி தான் ஒரு கம்யூனிட்டியோ இல்லை ஒரு சமுதாயத்தோட பேஸ். ஸோ நல்லது கெட்டது நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது இங்கேருந்து தான். ஸோ நமக்கு இதோட தொடர்பு நமக்கு நீங்கள் இங்கேருந்தே புரிஞ்சுப்பீங்க. அதாவது ஒரு ஹாப்பியான குடும்பம் இல்லைன்னா ஒரு ஹாப்பியான சொசைட்டின்னும் போது இல்லை ஒரு கம்யூனிட்டின்னும் போது அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து ஸ்மூதாக ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு சில இடத்துல வந்து அது மிஸ் ஆகுது அப்படின்னும் போது எங்கேயோ ஒரு சலசலப்பு இருக்குது, அந்த சலசலப்பை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியாது. ஸோ அதுதான் பேஸு. ஸோ நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாவே நம்ம பாதி பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்த மாதிரி. அதனால் ஃபேமிலி தான் ஒரு கம்யூனிட்டியோ இல்லை ஒரு சொசைட்டியோட பேஸ், அடித்தளம் அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம்.
1: ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம் மேம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சமூக மருத்துவர், சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள்.
1: ஓகே மேம், நீங்க வளர்ந்து வந்த சூழ்நிலை எல்லாம் இருக்கும்ல மேம், அப்ப எப்படி மேம் இந்த சமுதாயத்தோட லிங்க் பண்ணிருப்பீங்க?
2: ஓகே, ஃபேமிலின்னு வரும்போது நம்ம வந்து அப்பா அம்மா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு இவங்க தான் வருவாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து நம்ம ஒரு சில பழக்க வழக்கங்கள் நம்ம கற்றுக்குறோம். அதாவது குடும்பம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு சொல்லணும்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஆக்சுவலாக ஒரு லேர்னிங்கான இடம். அதாவது நம்ம நிறைய விஷயங்கள், அதாவது நல்லது கெட்டது எல்லாமே நம்ம அந்த ஒரு அஞ்சு பேருக்குள்ளேயோ நம்ம கத்துக்கிறோம். இது வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸ்ல வந்துடும்.
1: வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் கிட்ட இருந்தே அவங்க கிட்ட இருக்கிற நல்ல பழக்கத்தை
2: கத்துக்கிறோம். நல்லது கெட்டதையும் நம்ம கவனிப்போம்.
1: ஓகே,
2: இது ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். சரி, நல்லதை மட்டும் நம்ம பார்த்துட்டோன்னா கெட்டது எப்படி இருக்கும், அது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகும், அது எப்படி வெளியில் அதோட வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். ஸோ ஒரு இடத்துல நம்ம கற்றுக்குறோன்னும் போது நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே பார்த்து பழகும்போது தான் நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம கரெக்டாக மோல்ட் ஆகும். இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இதை வந்து ஒரு சிலவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இது சில ஒரு பிஹேவியர், அதாவது நம்மளோட பிஹேவியர் வரும்போது இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இதை வந்து நம்ம கற்றுக்கிற இடமே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி தான். ஏன்னா ஃபேமிலியில் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நமக்கு எப்படி அப்படின்னா ஃபேமிலின்னும் போது அந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டினால அவங்க நம்மளை ரொம்ப ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, இது இப்படி பண்றியா நீ இப்படி பண்றியா, அந்த மிரட்டல் உருட்டல் இதெல்லாம் அவ்வளவா இருக்காது.
1: இப்ப நம்ம வீட்டுல ஏதாவது பேசினா கூட நீ இது பண்றது தப்பு சொல்லி தருவாங்க, ஆனா அதையே நம்ம வெளியே போய் பண்ணிட்டோம்னா வெளியே இருக்கவங்க நம்மள ஜட்ஜ்
2: பண்ணிருவாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயமே வந்து சி, நல்ல விஷயங்கள் வந்து எப்பவுமே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பரவாது, அணு அதுவே வந்து ஒரு சின்ன ஒரு கெட்டது அப்படின்னு அது ஆக்சுவலாக ஒன்றும் மேட்ரே இருக்காது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீயாக பரவும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால நம்ம வந்து ஸோ நமக்கு

0: நல்லது கெட்டது அப்படிங்கிறதே நம்ம வந்து இந்த இந்த நாலஞ்சு பேர் இடத்துக்குள்ளே தான் நம்ம பழகிறோம். அதனால அது ரொம்ப பேஸ், அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு சொசைட்டியில் நிறையா தெரியும்.
1: ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம் மேம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சமூக மருத்துவர், சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள்.
1: ஓகே மேம், இப்ப ஒரு குழந்தைய வளர்க்க கிராமமே தேவை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல மேம், அது ஏன் மேம், எதனால அந்த வேர்டை வந்து சொல்றாங்க?
2: ரொம்ப உண்மையான கருத்து. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தைய, அதாவது நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஸோ அது ஒரு 1 இயர் 1.5 இயர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முகம் பார்த்து தான் அவங்க பழகுறாங்க. ஸோ இவங்க ஸோ அந்த முகம் பார்த்து பழகுது. ஒரு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கத்துக்குட்டி பேச்செல்லாம் வரும், அதெல்லாம் நம்ம ரசிப்போம். பட் அதை தாண்டி ஃபஸ்ட்டே வந்து அவங்க வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா அண்டை வீட்டார், நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை நமக்கு மாடியில் இருக்கிறவங்க, ஸோ அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, இது வந்து அந்த குழந்தைகிட்ட கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருக்கும். அதாவது த என்வாயன்மெண்ட் இன் விச் யூ க்ரோ, தட் பிளேஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட், அதாவது அதோட பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பார்க்கறது, எல்லா விஷயமே நம்ம பேசி தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட காது, நம்மளோட கண்ணு, நம்ம பார்க்குற விஷயம், அந்த உணர்வுற விஷயம், இது எல்லாமே நமக்கு ஒரு லேர்னிங் தான். ஸோ அப்போ அந்த குழந்தை வளர்ப்புன்னும் போது இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு குழந்தை வந்து ஒரு ஹாப்பியான சூழ்நிலையில் வளருதுன்னா பரவாயில்ல, அதுவே ஒரு இப்போ திடீர்னு அது வெளியில் வருது, விளாண்டுட்டே இருக்கும் போது வெளியில் ஒடியாருது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சண்டையோ ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் ஒரு பிரச்சனை ஓடுது அப்படின்னும் போது அந்த குழந்தையோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் ரோல்னு வச்சுக்கோங்களேன். அதனால எப்போவுமே குழந்தை வளர்க்குறோம், நம்ம வளர் பருவத்தில் இருக்கும்போது ஒரு குழந்தைய வந்து ஃபேமிலி பிளஸ் சமுதாயம், அது எப்படி வந்து அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு அதில் அந்த தாக்கம் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
0: ஒரு சின்ன பிரேக், அப்புறம் தொடர்ந்து பேசலாம் மேம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சமூக மருத்துவர், சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள்.
1: இப்ப முன்னாடி இருந்த குடும்பத்தோட கனெக்ஷன் வந்து இப்ப இல்லாம இருக்குல்ல மேம். ஏன்னா முத வந்து நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்தாங்க, நிறைய பேர் வீட்டுல இருந்தாங்க. இப்ப ஒரு அம்மா அப்பா அதுவும் அவங்க ஒர்க்கிங்கா இருப்பாங்க. ஸோ அதனால அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழ்கிறது மேம்? அதனால சமுதாயத்தில் அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க?
2: ஃபேமிலின்னு நம்ம வரும்போது இந்த காலகட்டத்தில் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக்கனாமின்னு எடுக்கும் போதே ரெண்டு பேரண்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணாதான் நம்ம வந்து ஓரளவு ஒரு நார்மல் லைஃப்பை வந்து சொசைட்டியில் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து எதிர்கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லா ஃபேமிலிஸ்லேயும் வந்து ரெண்டு பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. லோன்லினஸ், குழந்தைங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். மெட்டர்னிட்டி லீவ் இப்போ எவ்வளோ? ஜஸ்ட் 6 மந்த்ஸ். முன்னாடி வந்து 4 மந்த்ஸ் தான் இருந்தது, இப்போ வந்து 6 மந்த்ஸ் தான். குழந்தையோடது வந்து நமக்கு வந்து அந்த வளர்றது வந்து 6 மந்த்ஸ்க்குள்ளே ஒன்றுமே அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய போகிறதில்ல. 6 மந்த்ஸில் அவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் தேவைப்படுது. அதனால நமக்கு ப்ரொடெக்ஷன், சைல்ட் ப்ரொடெக்ஷன் பரவாயில்ல, அது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட்

0: கம்யூனிட்டியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வளர்கிறதுக்கான சூழ்நிலை, ஒரு சைல்ட் சென்டர் அந்த மாதிரி, அப்ரிங்கிங் த கிட்ஸ் அந்த மாதிரி, ஒரு ரோட்டரி கிளப் இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனால் அந்த மார்னிங் டு ஈவினிங் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு நல்ல ஒரு பிளேஸ் அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சூழ்நிலையில் அது அது இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு குழந்தை 5 வயசு முடியும் போதே நம்ம வந்து ப்ரீ ப்ரைமரியோ இல்லை எல்கேஜியோ யூகேஜியோ நம்ம போட்டுடுறோம். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. முன்னாடி வந்து 6 வயசுன்னு சொன்னாங்க, இப்போ வந்து 7 வயசு ஆயிருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை என்டர் ஆகணுனாவே ஒரு 6 to 7 வயசு ஆகணும். அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, சிபிஎஸ்இ அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராக்டிஸ். அதனால நான் என்ன சொல்கிறேன், ஸோ அது வரைக்கும் அந்த குழந்தை வந்து எங்கே இருக்கணும், ஒரு ஃபேமிலி தான் இருக்கணும். பட் ஃபேமிலியில் போத் பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய கொண்டு போய் நம்ம வேற ஏதோ ஒரு இடத்துல அது வளரணுங்கிறதுக்காக ஒரு ரோட்டரி கிளப்லேயோ இல்லை ஒரு அந்த இடத்துல விட்டுதான் அங்க. ஸோ அந்த இடத்துலையுமே வந்து குழந்தைங்க எப்படி இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த குழந்தையோட வளர்ப்பருவோங்கிறது வந்து இதோட முடிய போகிறது கிடையாது. அந்த 5 இயர்ஸ்லேருந்து அது வெளியில் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் டீச்சர்ஸை பார்த்து அந்த மாதிரி வளரும்போது தான் இன்னும் நிறைய விஷயங்கள் அதுக்கு தெரிய வரும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து இந்த இடத்துல.
1: ஓகே, அப்படின்னா வந்து குழந்தை வளர்றது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்கூல்ஸு, அடுத்த கட்டமாக வீட்டை விட்டு வெளியே வந்து சமுதாயத்தோட பழகும் போது அவங்க இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறாங்க.
0: ஆசிரியர்கள் ஸ்கூல் நம்ம வரும்போதே அங்கே என்ன வந்துடுறாங்க, ஆசிரியர்களோட பங்கு சரிங்களா இது. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட வளர்ற மற்ற குழந்தைகள் சரிங்களா, இதெல்லாம் வந்துமே வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங், மேஜர் கான்ட்ரிபியூட்டிங். ஆக்சுவலி இதை பேஸ் பண்ணி தான் அந்த குழந்தை வந்து ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலும் அதுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததோட மட்டும் வச்சு அதை ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறது கிடையாது. அது சுற்றி வர என்ன பார்க்குதோ அதை வச்சும் அந்த குழந்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான்
2: ஒரு சின்ன பிரேக், அப்புறம் தொடர்ந்து பேசலாம் மேம்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சமூக மருத்துவர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள். இப்ப வந்து நம்ம சமுதாயம் குடும்பத்தோட பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் இல்ல மேம், ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்டோ லஞ்சோ டின்னரோ ஏதோ ஒன்னு வாட்டவே நம்ம உட்காந்து சாப்பிடும் போது நம்ம குழந்தைங்களுக்கு இந்த சமுதாயத்தை பத்தி என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க கிட்ட
5: நல்ல விஷயங்கள் பேஸா நான் இதை சொல்லிடுறேன். நல்ல விஷயங்கள் அதாவது சாப்பிட்ற டைம்ங்கிறது வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு மேஜர் டைம். அது வந்து எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4-5 பேராக சேர்ந்து உட்காரும்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது

0: எப்படி அப்படின்னா, நம்ம சின்னதாக கேட்கலாம் அந்த குழந்தைகிட்ட வந்து இன்றைக்கி என்ன நடந்தது, ஏது நடந்தது, அந் அது வந்து அந்த குழந்தை வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு. அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு ஓரளவு அந்த குழந்தை வந்து ஒரு நெகட்டிவாக ரிஃப்ளெக்ஷனாக இருந்தாலுமே அந்த நெகட்டிவிட்டியை அந்த குழந்தைகிட்டிருந்து அதை எடுக்கிறதுக்கான முயற்சியை வந்து இது வந்து ஒரு நாளில் நடக்க போகிறது கிடையாது. இது வந்து ஒரு, அதாவது இட் இஸ் அன் பார்ட் ஆஃப் அப்ரிங்கிங். அது வந்து நமக்கு வந்து குழந்தை மட்டும் கிடையாது, ஈவன் அஸ் அடல்ட் நம்ம பெரியவங்கெல்லாமே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒன்று ஒன்றுத்தையும் நமக்கு பார்க்கும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ், அதாவது அதை எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது மாறுபடும். ஸோ அதனால இந்த அந்த எய்தர் பிரேக்ஃபஸ்ட்டோ இல்லைன்னா நம்ம காலை உணவோ இல்லை மதியான உணவோ இல்லை நைட் உணவோ நம்ம சாப்பிடும்போது நல்ல விஷயங்களை கேட்டு பழகி அந்த குழந்தைகிட்டேருந்து மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு குவாலிட்டி டைம் நம்ம சொல்லுவோம்ல, இது ப்ராக்டிஸாகவே நம்ம வச்சுக்கலாம்.
1: ஓகே, அப்படின்னா வந்து இன்னைக்கு டே ஃபுல்லாக குழந்தைங்களோ அடல்ட்டோ என்ன பண்ணியிருக்காங்க ஏது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம நைட்டு உட்காந்து ஒரு டின்னர் ப்ரிப்பரேஷன்லேயோ இல்லை டின்னர் சாப்பிடும் போதோ அது பேசும்போது அவங்களுக்கு அன்னைக்கு காலையிலேருந்து ஏற்பட்ட டவுட்டு ஸ்கூலில் நடந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது நம்ம எப்படி இந்த சமுதாயத்தோட கனெக்டாக இருக்கோம் அப்படின்றத நம்ம பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வந்து சொல்லி கொடுக்கலாம்.
0: கண்டிப்பாக
2: ஒரு சின்ன பிரேக், அப்புறம் தொடர்ந்து பேசலாம் மேம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சமூக மருத்துவர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள். இன்றைய பெற்றோர்கள் வந்து குழந்தைகளோட செலவிடுற டைம் வந்து குறையுது இல்ல மேம், அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணலாம?
1: பெற்றோர் இதுல விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ரொம்ப ஹெல்த்தி பேபியை நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கிறதே கிடையாது. இதில் வந்து குவாலிட்டி மேட்டர்ஸ் மோர் தென் குவான்டிட்டி, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ ஒரு 15 மினிட்ஸோ நீங்கள் வந்து குழந்தையோட ஒரு குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுற விதவுட் ஜட்ஜ்மெண்ட்,
0: ஓகே,
1: அது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைய வந்து நம்ம சின்னதுலேருந்தே வந்து சொல்லிக் கொடுக்கலாம், இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது இது இது இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். பட் அதை வந்து அவங்க மேலே திணிக்கக்கூடாது, நீ இப்படி தான் பண்ணுவ, அதனால அந்த மாதிரி நமக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ இதை நீ இப்படி பண்ணியிருக்கலாமே, இதை நீ அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு அவங்களுக்கு நீங்கள் சஜஷன்ஸ் நிறையா கொடுக்க கொடுக்க அந்த குழந்தையாவும் அது வந்து ஒரு ஒரு அதோட பார்வை வந்து ஒரு மல்டிப்பிள் ஆங்கிளில் இருக்கும். ஒரு 360 டிகிரியில் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னும் போதே அந்த குழந்தை வந்து பேஸ்லேருந்தே உருவாகிறது வந்து வேற மாதிரி இருக்கும். சோ இட் இஸ் நெவர் அபவுட் குவாண்டிட்டி, இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் குவாலிட்டி. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க வந்து இப்போ நம்ம வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணுறோம் நம்ம சமைக்கிறதுக்கு அப்படின்னா அதுங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளண்ட் நைஃப், அதாவது அது கூர்மை இல்லாத கத்தியை வச்சு நீ இதை பேசிக்கிட்டே செய்வாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி அதை வந்து நம்ம கொடுக்கும்போதே அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், ஏன் வந்து அதை சொல்லிக் கொடுங்க, அதை நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவேன். மெயினாக நான் பார்க்குற ரொம்ப ஒரு பரிதாபமான சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஜிப்மர் மருத்துவர்களே எல்லா பேரண்ட்ஸுமே இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபோனை கொடுத்துட்றாங்க குழந்தை கையில். சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து அந்த குழந்தை எப்படின்னா மனுஷங்க பேசி அது கேட்டு வளர்றதே இல்லை கிடையாது, வெறும் அந்த ஃபோனில் வந்து நான் வந்து சொல்லியே கொடுப்பேன், இல்லை இல்லை இந்த மாதிரி செய்யாதீங்க, அதுக்கு வெறும் கேட்குற திறன் தான் அதில் இருக்குமே ஒழிய அந்த கேட்குறதுலேருந்து அது எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி அது கற்றுக்க வேண்டிய விஷயங்க வந்து அங்கே என்ன ஆகிடும், நில்லாயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். எப்போவுமே கம்யூனிகேஷன் போத்த சைட்ஸ் இருந்தது அப்படின்னும் போது தான் அது வளர்ச்சிக்கான ஊன்றுகோல். அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு எமோஷ்னலோ இல்லை ஒரு பர்சனல் க்ரோத்தோ இருக்கும் அப்படி இருக்கணும்னா அது பிளண்ட்டாக நம்ம ஜஸ்ட் அப்படியே ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம கற்றுக்க போகிறதில்ல, அதில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்வர்சேஷன் இருந்தது அப்படின்னா தான் நம்ம கற்றுக்க முடியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த குழந்தைங்களோட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் 10 நிமிஷமாக இருந்தாலும் சரி 15 நிமிஷமாக இருந்தாலும் அந்த சாதம் ஊட்டுற டைமில் கூட அதுக்கு நிறைய நல்ல விஷயங்களை காதுல கேக்குற மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்.
0: எமோஷனலா நம்ம
1: கனெக்ட் ஆகி இருக்கணும்.
0: கண்டிப்பா ஃபோன் பாக்கும்போதுன்னும்போது ஜஸ்ட் நம்ம தேடுறது மட்டும் தான் அதுல பசங்க பாப்பாங்க, இது ரைம்ஸோ இல்ல கேம்ஸோ அப்படின்ட்டு. இதை நம்ம வந்து பேசும்போது கிட்ஸ் கிட்ட இல்ல தாத்தா பாட்டியோ குழந்தைங்க கிட்ட பேசும்போது எமோஷனலி கனெக்ட் ஆகும், பழைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்ப ரோட்ல போகும்போது தாத்தா பாட்டி கூட வெளியே போனாங்க அப்படின்னா ரோடு எப்படி கிராஸ் பண்ணணும்ன்றத சொல்லி
1: தருவாங்க,
0: ஏன்னா தெரியாது. இல்ல இப்ப கடைக்கு எப்படி போனாங்க அப்படின்னா எப்படி சேஞ்சஸ் வாங்கணும், என்ன மாதிரியான அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே சொல்லி கொடுக்கறது நமக்கு இந்த சமுதாயத்தோட நம்ம எப்படி இருக்கோன்றத நம்ம இந்த கிட்க்கு கன்வெர்ட் பண்ணிடலாம்.
1: அதெல்லாம் தான் லேர்னிங், அதெல்லாம் தான் லேர்னிங்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு ஒரு 50 பீஸ் இப்போ 50 பீஸா அவ்வளவா இல்லை, ஸோ ஒரு 1 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு அந்த 1 ரூபால எப்படி அதை ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கறது ஒரு லேர்னிங். முன்னாடி அப்பா அம்மா

0: நிறைய எல்லா ஃபேமிலியிலுமே தாத்தா பாட்டி இருந்தாங்க. இப்ப தாத்தா பாட்டியுமே வந்து குறைஞ்சிட்டு வராங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ படிக்கிற இடத்துலயே நமக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. அப்ப நம்ம வெளியில போறோம் அப்படின்னும் போது தாத்தா பாட்டி சில ஃபேமிலிஸ்ல வந்து ஸ்டே பண்ண முடியுது, பட் ஒரு சில ஃபேமிலிஸ்ல வந்து ஸ்டே பண்ண முடியல. அதனால ஒரு குழந்தைய வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நல்ல ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்துட்டோம். குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு என்பது குறித்து நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சமூக மருத்துவர் சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்கள். நேயர்களை இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை வருகிற புதன்கிழமை கேட்கலாம்.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போவில் இன்று 3 மணிக்கு ஹலோ டாக்டர். ரோபோட்டிக் இறப்பை குடல் அறுவை சிகிச்சை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இறைப்பை குடல் மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். தியாகராஜன் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஷாந்திரின், 6:20க்கு திரை இசை. நேயர்கள் கவனத்திற்கு, இப்போது ஆகாஷவாணியில் விளம்பரம் நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விளம்பரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்கான ஓராண்டுகால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் DGE ஆல் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவினைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டுகால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு July 1, 2026 முதல் தலை சிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. எங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்புமிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 27 மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 30 ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.

0: பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருள்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு NCVT சான்றிதழுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வம் உள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் June 22, 2026 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார மையம், N5 3 குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 5. தொலைபேசி எண் 0413-2200-115, 88-70-07-36-22, 96-29-34-24-46. இந்த செய்தி புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
2: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
1: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 KHz கேட்டு மகிழுங்கள்.
3: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
4: Afternoon. This is Akashwani and I'm Shagun Chopra with the midday news. The headlines. G7 leaders adopt declarations on global stability, security cooperation and efforts to counter transnational organized crime. Prime Minister Narendra Modi to meet US President Donald Trump on the sidelines of G7 summit in Evian, France, to reach Paris this evening as part of his visit to France. Defence Minister Rajnath Singh says India's sovereignty non-negotiable, cites surgical strikes, Balakot and Operation Sindoor as decisive actions against terrorism. India's defence production soars to record 1.78 lakh crore rupees in financial year 2025-26, surges 110% since 2020-21. Security forces intensify enforcement and counter-insurgency operations across Manipur. 3 militants arrested, 26 illegal bunkers destroyed. And in men's cricket, second ODI of 3-match series between India and Afghanistan underway in Lucknow. And now the news in detail. The G7 leaders have adopted a series of declarations focusing on global stability, security cooperation and efforts to counter transnational organized crime. In their statement, the leaders welcomed the deal between the United States and Iran under US President Donald Trump. The leaders emphasized the importance of safe maritime passage through the Strait of Hormuz and supported steps to strengthen regional security. In another declaration, the G7 pledged to intensify action against drug trafficking, describing it as a growing threat to national security, public health and economic stability. Partner countries Brazil and South Korea also backed the initiative. They also proposed a G7 plus ports network to enhance intelligence sharing and disrupt trafficking routes alongside deeper cooperation with international agencies such as Interpol and UNODC and a stronger focus on tracing and recovering illicit financial assets. Prime Minister Narendra Modi is set to participate in a series of high-level outreach programs today on the second day of his visit to Evian in France for the ongoing G7.

என்றும் இனியவை நிகழ்ச்சிக்காக அடுத்து டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரலில் சிவகாமியின் செல்வன் படப்பாடலை கேட்டு மகிழலாம்.

பணம் படைத்தவன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல் ஒலிக்க வரும் நேரம் 2:33:40

என்றும் இனியவை நிகழ்ச்சியை சிறப்பிக்க குளமா குணமா படத்திற்காக ஒலிக்க வரும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: நீங்கள் கேட்டு மகிழ்வது என்றும் இனியவை. பணக்கார குடும்பம் படத்திற்காக பி. சுசீலா குரலில் இதோ பாடல்.
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: இனி கேட்கலாம் பணக்கார குடும்பம் படத்திலிருந்து பி. சுசீலா குரலில் பாடல்.

நம் செவிகளுக்கும் மனதிற்கும் இதமான பாடல்களை ஒலித்து கொண்டிருப்பது என்றும் இனியவை. நிகழ்ச்சிக்காக அடுத்து வல்லவனுக்கு வல்லவன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரலில் பாடல்.

நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணம்.

0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

0: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை காணப்பட்டது. காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மேல் ஆலத்தூரில் 3.6 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.8 டிகிரி செல்சியஸும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 23.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வடதமிழக பகுதிகள் முதல் லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் நிலவுகிறது. கிழக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு விதர்பா மற்றும் தெலுங்கானா வழியாக தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்றும் நாளையும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், நாளை அரியலூர், நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும் இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடனும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவலாம். கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி.

பார்த்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள் தென் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க

பன்மொழி பாடல்களில். அடுத்து தால் என்ற படத்திற்காக அல்கா யாக்னிக் உதித் நாராயண் குரலில் ஒலிக்க வருகிறது பாடல்.

பாடல்களுக்காக உலா வந்தது நதி என்ற மலையாள படத்திற்காக ஒலித்த குரல் கே ஜே யேசுதாஸ். பன்மொழி பாடல்களை நிறைவு செய்ய குச்சி குச்சி ஹோதா ஹே படத்திற்காக உதித் நாராயண், அல்கா யாக்னிக் குரல்களில் இதோ பாடல்.

ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீத சாரல். இந்நிகழ்ச்சியில் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் வாசித்த புல்லாங்குழல் இசை கேட்கலாம். துளசி பில்வ என்ற தியாகராஜர் கீர்த்தனை, கேதார கவுளை ராகம், ஆதி தாளம்.

சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் நிறைவாக மீ வல்ல குணதோஷா என்ற தியாகராஜர் கீர்த்தனை காப்பி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

0: சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் வாசித்த புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM Rainbow 102.8 மற்றும்

0: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
3: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
2: தினம்தோறும் காலை 6:15
4: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
2: தெய்வீக ராகம் தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
5: நேரம் 4 மணி.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

0: டிபி பிலிம்ஸ் வழங்கும் ஜல்லிக்கட்டு காளை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் பிரபு, கனகா, ஆனந்தராஜ், செண்பகம், கவுண்டமணி, செந்தில், மனோரமா, மலேசியா வாசுதேவன் மற்றும் பலர். இசை தேவா, இயக்கம் மணிவாசகம்.
1: லட்சுமி, நீ வீட்டுக்கு வந்த நேரம் அஷ்டலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு.
2: சுப்புலட்சுமி, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால தானே கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா பசுமாடு கண்டு போட்டிருக்கு.
1: ஆமா, இவனுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணுமே. கோபாலகிருஷ்ணா,
3: என்னம்மா கூப்பிட்டீங்களா?
1: வாய்யா, வா வா. நம்ம லட்சுமி கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா காலக்கண்ணு குட்டி போட்டிருக்குப்பா, அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். நல்ல பேரா சொல்ல?
3: தங்க முத்துன்னு பேர் வச்சு முத்துன்னு கூப்பிடுவோம், போதுமா?
1: தங்கம், நல்ல பேர், முத்து, நல்ல.
3: சரி, வேலைக்கு நேரம் வச்சு வாங்க.
1: கோபாலகிருஷ்ணா, போற வழியில இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திப்பா, கிருஷ்ணன் கோயில போய் சாமி கும்பிட்டு போங்க.
3: சரி, வாங்க போங்க.

0: எட்டு நாளைக்கு சோறு இறங்காது.
1: அந்த கோயம்புத்தூர் போக வேண்டிய என்ன ட்ரெயின் அனுப்பிச்சிட சொல்லுங்க.
2: சரி, புண்ணாக்கு
1: புண்ணாக்கு எல்லாம் எடுத்து சாக்கில தச்சிட சொல்லு.
3: அழகுன அழகு, இந்த ஊர்ல நான் தான் கொள்ளை அழகு. என்றே பற்று போலருக்கடோய்
1: அம்மாடி.
3: ஏண்டா ஆறுனானே
4: கவுண்டருங்க,
3: ஊருக்குள்ள எல்லாரும் என்னன்னு கூப்பிடுறானுங்க.
4: லூஸ் கவுண்டர்னு சொல்லுவாங்க.
2: ஐயா, ஊர் ஜனங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க.
3: என்ற அழக பார்க்க வேணாமா? பின்ன வாங்க போவோம்.
2: வாங்க
3: கந்தலுக்கு. வடக்கு பிள்ளை பக்கம் இருக்கட்டும். என்ன காவடிச்சுட்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்?
2: நாங்க எல்லாம் பழனி முருகனுக்கு வேண்டுதலை மொட்டை அடிக்கணும்னு உங்க கையால உண்டியில பணம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறோம். எனக்கு என்னங்கன்னா, என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணுங்க.
5: என் பொண்டாட்டி ஒரு இருமல் கேசுங்க. அவன் எப்ப பார்த்தாலும் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே இருக்கான். அந்த சீக்கிரம் மண்டையை போடணும், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்.
3: இதெல்லாம் முருகிட்ட வேண்டிப்பீங்களா? அதையெல்லாம் முருகன் நிறைவேற்றி வைக்க மாட்டான். அவனுக்கு வேற வேலை இருக்குது. கவுண்டவனா இதெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன். கடவுள் கட்டிட்டு மொட்டைய இந்த கவுண்ட முன்னாடி அடிச்சுட்டு போயிருக்கு.
2: அது எப்படிங்க பழனி முருகனுக்கு வேண்டி இருக்கிற மொட்டைய உங்க முன்னாடி அடிக்கிறது? அது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க.
3: ஏண்டா, எங்கேயோ மலமலை இருக்க முருகனுக்கு மொட்டை அடிக்கிறேன் வேண்டிக்கிறீங்க. உள்ளூர்கார கவுண்ட கேக்குற மாட்டேன்றீங்க. கவுண்ட ஆசைப்பட்டு கேக்குறது இல்ல. நான் செத்து போன எல்லாம் பாக்க வேணா போறேன். நான் தான் உங்க ஆசை நிறைவேற்றி சொல்லிட்டு இல்ல. உங்களுக்கு தெரியாதா கவுண்ட ஆசைப்பட்டு நடக்கிறேன்னா நான் பொக்குன்னு போயிருவேன்னு. ஒரு கத்தி எடுத்து உன் தலையெல்லாம் சரிச்சு விடுறேன். கவுண்ட கண்ணார பாத்துக்கிறேன்.
2: அதுக்குத்தான் நான் சொன்னேன், உண்டியலை தூக்கிட்டு பின் வழியா லூஸ் கவுண்டர் தெரியாம போயிடலாம்னு. கேட்டீங்களா? அவர் பாத்துட்டு போனாதான் மரியாதைன்னு. இப்ப என்ன ஆச்சு?
1: கவுண்டரே, நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் மொட்டை அடிச்சுட்டுங்க.
3: அப்புறம் என்ன, மோளத்தை கூட்டத்தில் ஒரு ஆடுத்தி போட்டு போங்க.
6: பையில எடுத்து வரது பார்த்தா அனைமா பொம்பளை ஆபீசரா தான் இருப்பாங்க.
7: ஆபீசரா?
6: பயப்படாதீங்க, நான் போய் சமாளிக்கிறேன்.
8: என்னமா அங்க பேசி கிளிக்கிறேன்னு? இங்க விட்டா கால் உழுந்துரு போல
7: இருக்கேன்.
6: என்ன
7: செக் புக் மட்டும் கையெழுத்து போட மாட்டாருங்க, எங்கிட்டையும் குடுக்க மாட்டாருங்க. நான் பணத்தை எடுத்து ஓடிடுவேன்.

0: இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா, நீங்க யாரு?
1: ஒரு
0: தப்பு கூட இருக்காது.
1: எழுதுவீங்க
0: என்ன கோபால, இவள போய் ஆபீசர் அது இவள தெரியல, என் பொண்ணு ராதா.
2: உங்க பொண்ணு ராதாவா?
0: இந்த 5 வயசுல மூக்கு சிந்து தெரியாம வாயில சப்பிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணா இது?
3: என்ன நீ, நாங்க உன்ன தேடி ரயில்வே ஸ்டேஷன் போனா நீ இங்க வந்து கலட பண்ணிட்டு இருக்கியா?
1: சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க.
0: முதலாளி, நல்ல வேலை 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தியா, இல்லன்னா என்ன குப்பரையில போட்டு அமுக்கி இருப்பேன்.
1: போங்கப்பா வேலையை பாருங்க. என்ன மாது நேர வீட்டுக்கு வராம இங்க வந்து கலாட்ட பண்ணிட்டு இருக்க?
3: அப்பா, என்னோட படிப்பு முடிஞ்சிருச்சு, இனிமே இந்த ஆயில் மில்ல நான் தான் பாத்துக்க போறேன். என்னென்ன தப்பு நடக்குதுன்னு ஒரு ஆபீசர் மாதிரி செக் பண்ண வந்தேன். நான் முதலாளி பொண்ணு, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனா இங்க ஏதாவது தப்பு நடந்தா அது எப்படி என்னால கண்டுபிடிக்க முடியும்?
1: என்ன தப்பு கண்டுபிடிச்ச?
3: ஒண்ணும் இல்ல.
1: அதான் கோபாலகிருஷ்ணன், இந்த மில்லுல முதலாளி வேலையில இருந்து தொழிலாளி வேலை வரைக்கும் எல்லாத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கிறது கோபாலகிருஷ்ணன் தான். நான் இந்த மில்லு பக்கமே வர்றதில்ல. எப்படி
3: கோபாலகிருஷ்ணன், கணக்கு வழக்கெல்லாம் ஓகே, ஆனா இந்த அரை ட்ரௌசர் அது இது சுத்த மஞ்ச மக்கப்பா.
1: ஐயா, ஆணை பார்த்தெல்லாம் இட போட கூடாதுமா, குணத்தை பாக்கணும்.
3: நீ சின்ன பொண்ணு, அதெல்லாம் உனக்கு தெரியாது.
0: ஏண்டா, 100 வயரம் தான் இருப்ப, உனக்கு எப்படி கிடைச்சது 500 ரூபாய்?
1: சரி சரி, என்கிட்ட இல்லையடா.
4: அப்பள, நான் 500 ரூபாய் பார்த்தே இல்ல, கொடுங்க. சமாப்ள, இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா?
1: ஏண்டா சிரிக்கிற?
5: நல்ல நோட்டா கள்ள நோட்டாங்கிறது இப்படியா பாக்குறது?
1: வேற
5: நோட்டாங்க, இப்படி இப்படி சுண்டி பாக்கணும்னே, சுண்டி
3: பாக்கணும்.
1: இங்க என்ன கொண்டு வந்த மாப்ள? இவன் சொல்ல தாங்க முடியல, புடி மாப்ள, புடி புடி புடி புடி
5: தலியா.
1: ஓடி வந்து புறத்துல போய் ஓட்டிச்சு மாப்பிள, அதை எப்படியாவது எடுக்கணும். இறக்கு
5: இறக்கியா
1: மாமா, பணம் இங்கதான் இருந்துச்சு, காண மாதிரி. ஒருவேளை பணம் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோமா? அது எப்படி மாமா பணம் பாக்கெட்ல வச்சு?
4: ஆட போ மாப்ள, பணம்னா பணம் வாய் குழக்கம்பாங்க. நான் எதுக்கு பாக்கெட் செக்அப் பண்ணிட்டுமா?
5: பண்ணுங்க
1: மாப்ள. பாத்தியா, செத்ததுக்கு அப்புறம் நாய்க்கு ஆசையா? பாத்தியா பாரு, இது 10வதுன்னு நெத்தியில வேற 1 ரூபாய் கொண்டு வர, எங்கடா குடியில போய் செலவு பண்ண போறியா? யாரு பேசுறது?
6: நான் பணத்தோட மனசாட்சி பேசுறேன்டா.
1: என்ன வேணும்?
6: நான் 10 லட்சம் சம்பாரிச்சோம்டா, போகும்போது 1 ரூபாய் நெத்தியில கொண்டு வர, அதையும் புடுங்குறீங்கடா.
1: புடுங்குறான் பாத்தியா, 10 லட்சம் சம்பாதிச்சு மூஞ்சியாது. நான் தெரு பிச்சையிட்ட மூஞ்சியாது வச்சு சொல்லடா. இந்த பத்திரமா வச்சுக்க, அவங்க மாப்ள, 500 நோட்டு டிவி கம்பியில் போய் மாட்டிச்சு மாப்ள.
0: மாமா, என்ன ஆனாலும் டிவி கம்பியில் ஏறி அதை எடுக்கணும்.
7: நான்
8: வேலை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேங்க.
7: நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்க நான் நினைக்கவே இல்ல.
8: நான் அப்படி என்ன அங்க கேவலமா நடந்துட்டேன்?
7: எவ்வளவு தைரியம் தான், எங்க வீட்டு சிவரேறி குதிச்சு நான் குடிக்கிறத பாத்துட்டு மட்டும் இல்லாம ஊரெல்லாம் கேக்குற மாதிரி சத்தம் போட்டு நான் பாத்துட்டேன் கத்துவீங்க.
2: ஐயோ, நான் செவரேறி குதிச்சது வாஸ்தவம் தாங்க. ஆனா என் கண்ணுல அந்த 500 ரூபாய் நோட்ல தான் இருந்துச்சு. நீங்க அங்க இருந்ததும் தெரியாது, குடிச்சதும் தெரியாதுங்க.
9: இல்ல நீங்க பாத்தீங்க.
2: ஐயோ பாக்கல,
9: நிஜமா
2: பாக்கல,
9: உண்மையா பாக்கல,
2: அப்புறம் பாக்கல. ஏன் பாக்கல? ஏன் என்னது? ஏன் பாக்கலையா? எப்படி?

0: நான் போய் உங்களை பாக்குறது?
1: நீங்க ஆயிரம் தான் சொன்னாலும் நீங்க பாத்தீங்க.
0: ஐயோ சத்தியமா நான் பாக்கல, போதுங்களா? ஏன் சில் பண்றீங்க? என்ன இதுக்கு எதனமா பண்ணுது? கும்பரதர் பக்கம் இருக்கட்டா, கொஞ்ச நாள் கும்மி அடிச்சுட்டு போங்க.
1: காலங்காத்தால பொழப்ப பாக்காம கும்மி அடிக்க சொல்றீங்களே?
0: ஏண்டா கரும்பு காட்டுக்குள்ள கல் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க?
2: 30 ரூபாய்.
0: கூட 20 போட்டு 50 கொடுக்குற, ஒரு ஆட்டம் போட்டு போங்க.
1: நல்ல
0: பாட்ட பாடுங்க.
3: உங்களுக்கு
1: ஏன் இந்த சிரமம்? எல்லாருக்கும் நானே குடுக்கறேன், கொடுங்க.
3: என்னது அத்தையா? ஆடி அளவ இவனடி, ஒரு நாளைக்கு அக்கா கூப்பிடுறா, ஒரு நாளைக்கு அம்மா கூப்பிடுறா, ஒரு நாளைக்கு அத்தை கூப்பிடுறா, இவளுக்கு எல்லாம் கிறுக்கு பிடிச்சு போச்சா? அடியே பூவாத்தா, பகலெல்லாம் பழக்கூடிய தூக்கிட்டு வீதி வீதியா வியாபாரம் பண்ற, தாங்கள் ஆச்சுன்னு அக்கடான் படுக்கறத விட்டுட்டு இங்க வந்து அத்தை சொத்தலுக்கிட்டு.
1: இந்தா இத புடி. என்ன என்ன சொன்னீங்க? இத பாருங்க, ஊர்ல இருக்கிற அத்தனை பொம்பளைங்களும் உங்க புள்ளைய சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு மட்டும் போய் வீட்டுல தூங்க எப்படி மனசு வரும்? என் கோபால, நான் சொல்றது சரிதானே?
0: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள சிரிச்சு கட்டின வீடு சிக்கில்லாம எடுத்து தந்தா சென்ன பட்டணம் பாதி. அது
1: என்ன இடியாப்போ?
0: இடியாப்போ காமட்ல குத்துவேன்.
3: மாட்டிக்கிச்சு சாமியார் ஜட.
0: ஏன் மாமியார் ஜடன்னு சொல்ல வேண்டியதானே? ஏமா சுமார்மா, என்ன தெரியல? தெரியலையா?
1: தெரியல, நீங்களே சொல்லுங்க.
0: தாதா உனக்கு
1: இல்ல தெரியல.
0: தூக்கணாங்க உருவி கூடு.
3: தாதா
0: இந்த உலகத்துல எத்தனையோ பறவைகள் கூடு கட்டுது, ஆனா அந்த தூக்கணாங்குருவி கூடு இருக்கே அது ரொம்ப வித்தியாசமானது. சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள இந்த ஜோடி குருவிங்க, அதாவது அது கட்ட கூட்ட மனுஷனா இருக்கிற நாம சிக்கலாம் பிரிக்கவே முடியாது. அப்படி அது பிரிச்சுட்டா சின்ன பண்ண பாதி எழுதி கொடுக்கறேன்டா. சோன்னு மழை பெய்துன்னு வச்சுங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த கூட்டுக்குள்ள போகாது. உச்சாணி மரத்துலதான் அது கூடு கட்டும். அந்த காத்துல அது ஆடும் போது அந்த தாளாட்டோட தான் அந்த ரெண்டு குருவியும் தூங்கும். அது தூங்கும் போது நம்மள மாதிரியே பெட்ரூம்ல தேவைப்படுது, அதாவது வெளிச்சம் வேணுமா. அதனால ஒரு குருவி என்ன செய்து, போய் கொஞ்சோண்டு களிமண்ணை எடுத்துட்டு வந்து அந்த கூடுக்குள்ள வச்சிருது. இன்னொரு குருவி இந்த மின்மினி பூச்சி லைட் பூச்சிங்கிறாங்களே அதை எடுத்துட்டு வந்து இந்த களிமண்ணுக்குள்ள சொருகி விட்டுருது. ராத்திரி பூரா வெளிச்சமா அந்த கூடு பிரகாசமா இருக்கும். அதுல கிச்சுமிச்சு கிச்சுமிச்சு கிச்சுமிச்சு சந்தோஷமா வாழ்க்கை நடத்தும். அதுதான் தூக்கணாங்க குருவி கூடு.
4: ஏன் போவாதா, இந்த பழத்தை கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா இல்ல கத்தில அறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா?
1: என்னையா கிண்டலா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், உங்க பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறம் நான் வாய தரணும்னா நாரி போயிட, நாரி பழம் வாங்குற மூஞ்சிகளை பாரு.
4: பழம் வைக்கிற உன் மூஞ்ச விட பழம் வாங்குற எங்க மூஞ்சி நல்லா தான்
1: இருக்கு. சொன்ன
4: பாருமா, பழ வியாபாரம் நமக்கு ஒத்து வராது. ஆமா உனக்கு என்ன வேலை சொல்றாங்க?
0: சண்டை கட்டிக்கு தம்பி, பழக்காரிய நடு ரோட்ல விட்டு வம்பளுக்காருங்க, உதைக்காம என்ன பண்றது? கால விடு, மன்னிப்பு கலாவிட்ட.
4: அம்மா என்ன மன்னிச்சிருப்போம்?
0: கோவால் தம்பி, இவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தம்பி, மன்னிச்சு விட்டு போடு தம்பி. நீங்க சொல்றீங்கிறதுக்காக விடுறேன், இல்லன்னா மூஞ்சி மோரகட்டெல்லாம் உடைச்சிருப்பேன். வீட்டுக்கு போய் சேர்ப்போம்.
5: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஜல்லிக்கட்டு காளை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். ஜல்லிக்கட்டு காளை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.

0: நேத்து ரிப்பேர் பண்ண மிஷினுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்ல வாங்குறீங்கல்ல, அந்த பில் எல்லாம் எங்க?
1: அது வந்து டவுசர் பாக்கெட்ல இருக்கு.
0: ஐயோ எனக்கு அது இப்ப வேணும்.
1: இந்த கையெல்லாம் கிரீஸா இருக்கு, கொஞ்சம் இருங்க. ஏய் பொண்ணு இங்க வா, கொஞ்சம்
0: என்ன கோபாலு,
1: டவுசர் பாக்கெட்ல பில் இருக்கு. ஏடு
0: ஏய் பாப்பா, டவுசர் பாக்கெட்ல பில் இருக்கு. நான் எதுக்கு இங்க இருக்கேன்? என்கிட்ட சொன்னா

0: கூப்பிட்டீங்க?
1: அது நீங்க முதலாளி பொண்ணு, அது எப்படி சொல்றது?
0: பரவாயில்ல, எந்த பாக்கெட்ல இருக்கு?
1: இந்த பாக்கெட்ல இருக்கு.
0: என்ன
1: ஒண்ணு இல்ல, நீங்க உள்ள விடுங்க.
0: என்ன
1: தோணணும் ஒண்ணும் மாதிரி ஆவலையே.
0: என்ன
1: இந்த அம்மா,
2: கோபாலு என்னப்பா சாப்பிடல? தம்பி என்ன சாப்பிடாம விட்டதே பாத்துக்கிட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல,
2: சாப்பிடு.
1: ஏமா மஞ்சமாக்கானா? என்னம்மா
2: மஞ்சமாக்கானா? பொண்ணே அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா? இதுக்கு முன்னாடி உங்க அப்பன தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
1: எதுக்கு சொன்னாங்க அப்படி?
2: உங்க அப்ப கள்ளங்கபடம் இல்லாத ஒரு வெள்ளச்சோளம். ஒரு தரம் நம்ம கிருஷ்ணன் கோயில் ஐயரு ரெண்டு குத்து விளக்கு கொடுத்து ஆத்துல கொண்டு போய் வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாரு. இவர் நேரம் காவேரி ஆத்துல கொண்டு போய் வச்சுட்டு
1: வச்சிருக்காரு.
2: அட யாரு இவன்? ஐயர் பாஷையில ஆத்துனா வீடுன்னு அர்த்தம்.
1: அப்ப வீட்டுக்கே வாத்துன்னு அர்த்தம். சுமாரா நீ சொல்லுக்க.
2: அப்புறம் ஒரு தரம் எனக்கு ரொம்ப வயிற்று வலியா இருந்துச்சு, ஒரு சோடா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். குடுகுடு ஓடி போய் சோடா வாங்கிட்டு வந்து நின்னாரு. என்ன சும்மா நிக்கிறீங்க, உடச்சாத்தானே குடிக்க முடியும், உடங்க என்ன உடைச்சிட்டாரு.
1: கரெக்டா தான செஞ்சிருக்காரு மச்சான்.
2: என்னத்த சோடா மூடிய உடைக்கிறதுக்கு பதிலா பாட்டிலே கீழே போட்டு உடைச்சிட்டாரா?
1: ஏக்கா அப்ப மச்சான் மஞ்சமாக்கான் தாக்கா?
2: என்னடா லட்சுமி கத்துது,
1: நமக்கெல்லாம் பசிக்குது சாப்பிடறோம், லட்சுமிக்கு பசிக்காதா? ஏதாவது போய் வைக்கா.
2: ஆமா ஆமா நீங்க சாப்பிடுங்க வர.
1: ஆமா நீ ஏன் மஞ்சமாக்கான பத்தி கேக்குற? உன்ன யாராவது சொன்னாங்களா? சொல்லிருப்பாங்க. சொல்லி யாரு பொண்ணா? ஆனா
3: பொண்ணு
1: யாரு? என்ன ஒரு தலை கழுத்துல ஒரு கொட்டை அரை டவுசர் கூட இந்த நாயை புடிச்சிட்டு போனா எவன் உன்ன மஞ்சமாக்கான்னு சொல்லாம இருப்பா?
3: அதுக்கு என்ன மாமா பண்றது?
1: என்ன இப்படி விழுறீங்க மேல?
0: நான் என்ன பண்றது? வழுக்குது.
4: அண்ணாட வண்டி நிறுத்து.
1: அம்மனை யாருங்க?
0: பாருங்க
1: வண்டிய தொட்டா வலுவலன் இருக்குங்க, கண்ணாடிய பார்த்தா பல பலன் இருக்குங்க, ஹெட்லைட் கூட நல்லா எடுப்பா இருக்குதுங்கோ, ஆனா இன்ஜின் தான் ரிப்பேருங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, நமக்கு இந்த மாதிரி புது வண்டியை ஓட்டுறதுனா ரொம்ப குஷிங்க.
0: ஒசுக்குன்னு
1: சொல்லி போட்டீங்க. இது இப்போதைக்கு வேலைக்கு ஆகாதுங்கோ, நம்ம வண்டியில அவங்க வீட்டுல விட்டு போட்டு போறனுங்க. ஆனா ஏன் அப்படி வைக்கப்படுற? சுந்தரகவுண்டி என்ற ஃப்ரெண்டு தான், சும்மா வா போலாம். போ ஏ பண்ணாட, வண்டி எடுத்து வீடு வந்து.
0: வண்டிக்குன்னாங்க
1: பாய்க்கு தான்டா ஏட்டல, ஆனா கை கெட்டும்.

0: நாட்டு தண்ணியில குளிச்சலாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க, வீட்டுக்கு போய் சுடுதண்ணி போட்டு எதமா குளிச்சாதான் எனக்கு ஓகே.
1: என்ன விஷயம்? பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், அதுக்கு 10,000 ரூபாய் வேணும், அதான் காலையில போட்டு போலான்னு
2: வந்தேன். மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கடன் வாங்கின 10,000 ரூபாய், அதே இன்னும் சரியா திருப்பி கொடுக்க,
1: எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறாங்க, இல்லன்னு மட்டும் சொல்லிடாங்க. நீங்க பணம் கொடுக்கலன்னா என் பொண்ணு கல்யாணம் நின்றும், என் மான மரியாதை எல்லாம் போயிடுங்க.
2: உன்னோட தொல்லையா போச்சு, சரி சாயந்தரமா வீட்டுல வந்து பாரு.
1: நல்லதுங்க, இல்ல நல்லபடியா நடக்கும்.
2: அப்பா போயிட்டாரு,
1: தாதா அப்பா போயிட்டாரு, தாதா தாதா மாமா தாதா தாதா தாதா தாதா தாதா இதான் வாரி இருக்கா, தண்ணிக்குள்ள போயிட்டே உயிரே போயிடுச்சு தெரியுமா.
3: நிச்சயமாவா?
4: கோபாலே என்னப்பா அம்மா நல்லா கூப்பிட்டு திடீர்னு உமா உமான்னு கூப்பிடுற?
2: ஒண்ணு இல்லம்மா.
4: என்னது கையில?
2: ஒண்ணு இல்ல.
4: ஒண்ணு இல்ல, நீ எதையும்
2: மறக்கிறது.
4: ஆட பாப்பா, எனக்கு அடுப்புல நிறைய வேலை இருக்கு, நீ கூப்பிட்டேன்னு
2: வந்தேன். இப்படி உட்காரு.
4: எதுக்கு
2: உட்காரு? உட்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.
4: என்ன?
2: நேத்து கோயம்புத்தூர் போனா அங்க ஒரு பெரிய ஜோசியர் பார்த்தன.
4: கையில பாத்தியா?
2: இல்லம்மா, நீ குப்பையோட குப்பையா வச்சிருந்தியா என் ஜாதக புத்தகம், அதை ஒட்ட அடிச்சுட்டு அவர்கிட்ட போய் காட்டானே.
4: அப்பா இப்பதான் என் பிள்ளைக்கு வயசுக்கு தந்த பொறுப்பு வந்திருக்கு. ஜாதகத்தை பார்த்து என்ன சொன்னாரு?
2: என் ஜாதகத்துல சுத்தி பார்த்தா சுக்கர திசை, குறுக்கால பார்த்தா குரு திசை, புரட்டி பார்த்தா புதன் திசைன்னு சூப்பர்ன்றாரு.
4: அப்புறம் என்ன சொன்னாரு?
2: மட்டும் இல்லம்மா, வாயாசன்னா அதுல நான் முந்திரி, பார்லிமெண்ட்னா நான் அதுல மந்திரி, நகைக்கடியில ஒரு தங்கம், நாலு பேருக்கு மத்தியில சிங்கன்ட்டார.
4: என் பிள்ளைக்கு இவ்வளவு பொருத்தம் இருக்குன்னு
2: சொன்னாரா? 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ சிங்கிள் பொண்டாட்டின்ட்டாரு.
4: என்னது?
2: என்ன கல்யாணமே நடக்காதுன்ட்டாரு.
4: எவன் சொன்னவன்? கட்டையால அடிப்பாவன.
2: அப்படி மீறி நடந்தா காதல் கல்யாணம் தான் நடக்கும்னாரு.
4: காதலோ கத்துக்கையோ கல்யாணம் நடக்கும் சொல்லிட்டாருல, அப்புறம் ஏப்பா கவலையா இருக்க?
2: இந்த முகத்தை யாருமா காதலிப்பா?
4: ஏப்பா உன் முகத்துக்கு என்ன, உன்னை காதலிக்கிறதுக்காக எத்தனை பொண்ணுங்க காத்துக்கிட்டு இருக்காளுங்க.
2: இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் பாத்துக்கீங்க. அதுவும் என்ன லவ் பண்ணுது?
4: என்னப்பா பொண்ணோட சேர்ந்து நானும் தாட்டு போட்டுன்னு பேசிட்டேன், போட்டோ பார்த்த உடனே நெஞ்செல்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. உன் முதலாளியோட பொண்ணு, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா? பொண்ணு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, பெத்தவங்களும் சம்மதிக்கணும்.
2: அம்மா, ராதா மேல அவங்க அப்பா உயிரையே வச்சிருக்காரு. என்னதான் கல்யாணம் பண்ணிக்கு, ராதா போய் அவங்க அப்பா கிட்ட ஒரு வாரத்தை சொல்லட்டும், அடுத்த நாளே கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சிருவாரு.
4: அப்படியா?
2: சுப்பலட்சுமியம்மா
4: வாங்க வாங்க வாங்க, இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அப்படி ஊஞ்சல் உட்காருங்க, காப்பி கொண்டாந்துறேன்.
2: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். என் பொண்ணும் உங்க பையனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க.
4: ஆமாங்க, இப்பதான் கோபால் அதை பத்தி எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு.
2: அதனாலதான் என் பொண்ணுக்கு உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பத்திரிக்கை கூட அடிச்சிட்டேன்.
4: கோபாலே, நீ நினைச்சது எவ்வளவு சரியா போச்சு பாத்தியா? நீ ராதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்கன்னு தெரிஞ்ச உடனே கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டாங்கன்னா பொண்ணு மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரிதான். ஏங்க, கல்யாண பத்திரிகையில கோபாலோட அப்பா பேர் போட்டிருக்கீங்க.
2: நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க, கல்யாணம் என் பொண்ணுக்கு தான், ஆனா மாப்பிள்ள கோபாலகிருஷ்ணன் இல்ல, பாம்பே மாப்பிள்ள. சுப்பலட்சுமி அம்மா, உங்க மக ரொம்ப நல்லவன், நாணயமானவன், என் பொண்ணு அவனை கட்டிக்க ஆசைப்பட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் அவ எடுத்துக்கிட்ட முடிவு சரியா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பா தெரியுது. என்னால இதை ஏத்துக்க முடியாது. 18 வருஷமா பெத்து வளர்த்த அப்பா அத்தா பெருசு இல்ல, 10 நாள் பழகின காதலம் தான் பெருசுன்னு ஒரு பொண்ணு சொன்னா அது மத்தவங்களுக்கு வேணா செய்தித்தாளா இருக்கலாம், ஆனா பெத்தவங்களுக்கு அது நெஞ்சில போட்ட நெருப்பாத்தான் இருக்கும். நீங்க ஒரு அம்மா சாரத்துல

0: கடவுள் சன்னிதானத்துல வைக்க வேண்டிய கல்யாண பத்திரிகைய உங்க காலடியில வச்சிருக்கேன். என் மக கல்யாணம் நான் நினைச்சபடி நடக்கணும்னா அந்த கல்யாண பத்திரிகை எடுத்து என் கையில கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னா ஏதாவது விஷம் இருந்தா கொடுங்க, நானும் என் பொண்டாட்டியும் குடிச்சிட்டு செத்துறோம். வெட்டி போட்ட பச்சை மட்டையில என் மக கல்யாணத்துக்கு பந்தல் போடுறதா இல்ல எங்க சாவுக்கு பாட கட்டுறதான்னு நீங்க தான் முடிவு சொல்லணும்.
1: ஐயா, எங்களை சொன்னதாங்க கல்லா நினைச்சு உங்க பாரத்தை எங்க மேல இறக்கி வச்சிட்டீங்க. இனிமே நாங்க உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டோம். உங்க மனசுபடியே உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்திக்கங்க ஐயா.
0: எல்லாரும் கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் வர வேண்டாம்னு சொல்றேன், அதுக்காக என்ன மன்னிக்கணும்.
1: கோபாலு, கோபாலு,
0: என்ன மல்லு அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு பத்திரிகை கை

0: அவங்க மனசுபடியே அவங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்திக்கங்க ஐயா.
1: எல்லாரும் கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் வர வேண்டாம்னு சொல்றேன், அதுக்காக என்ன
0: மன்னிக்கணும்.
1: என்ன மாதிரி அவர் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு பத்திரிகை கையில கொடுத்துட்டு போறாரு, நீ பாட்டுக்கு வாங்கிட்டு பேச நினைக்கிற?
0: என்ன என்ன பசியே சொல்ற, வந்தவன் அதிகாரமா பேசியிருந்தா நானும் எதிர்த்து பேசியிருப்பேன். உன் பையனுக்கு படிப்பு இல்ல, வசதி இல்ல, அந்தஸ்து இல்ல, அதனால என் பொண்ணு அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தான்னா அந்த பொண்ணை முதல்ல தூக்கிட்டு போய் தாலி கட்டி கூட்டிக்கிட்டு வாடான்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். அதையெல்லாம் விட்டுட்டு கால விழுந்து கெஞ்சிருப்போ என்ன என்ன பசிய சொல்ற, பெற்றவங்க வயிற்றுச்சல் கொட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு வீட்டு வாசப்படியை தாண்டிட்டான்னா அப்புறம் அவ புகுந்த வீட்டுல பூகம் வந்தாப்பா மிஞ்சு. கோபாலு கோபாலு எல்லாம் நம்ம தலைவிதிப்படிதான் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு மனச மாத்திக்கப்பா, மனச மாத்திக்கப்பா.
1: எப்படிப்பா?
2: யார் நீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
3: நீங்க பொண்ணு பார்க்க வந்தீங்க இல்லீங்களா? அந்த ஊர்க்காரங்க நாங்க, ஐயா உங்களை பாக்கணும்னு வந்திருக்காருங்க.
4: என்ற பேர் லூஸ் கவுண்டருங்க. நீங்க பாத்துட்டு வந்தீங்கல்ல பொண்ணு, அத பத்தி சில விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேங்க.
2: என்ன விஷயம்?
4: அவன் சொல்றதுக்கு ஏற்பட்ட விஷயம் இருக்குதுங்க, சிலதை மட்டும் சொல்றேனுங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒருத்த வேலை செய்யறானுங்க. அவன் பேரு கூட என்ன பேரு?
3: கோபாலகிருஷ்ணனுங்க.
4: கோபாலகிருஷ்ணனுங்க பாக்குறது நல்லா பப்பள பல மாட்ட பல பலன் இருப்பானுங்க. அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் லவ்ங்க. லவ்னா தெரியலன்னு நம்ம ஊர் பக்கம் காதல்னு சொல்லுவாங்க. காதலுங்க. இந்த பாருங்க, என்னடா உள்ளூர்கார பொண்ணை பத்தி இப்படி சொல்றானு தப்பா நினைக்காதுங்க. நமக்கு பொய் பேச தெரியாதுங்க, மனசுக்கு பிடிக்காதுங்க. ஏதாவது வெளிச்சமா பேசி போடணுங்க. நீங்க வேற பாம்பேல இருந்து வந்திருக்கீங்களா? நமக்கு இருக்கிற வசதிக்கு எதுக்கு அந்த போனாலும் நமக்கு எதுக்குன்னு கேக்குறேன். புள்ள வேற பாக்குறதுனால பழிச்சுட்டு இருக்குதுங்க. ஊருக்குள்ள நானு போட்டி போட்டு பொண்ணு கொடுக்க வருவானுங்க. அதுல ஏதாவது நடந்தா பாத்து கட்டலாம் இல்லீங்களா? நான் வேணா ஒரு நல்ல பொண்ணா பாக்குட்டுங்களா?
2: இப்படி சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு வயசு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால ஆம்பளைங்களோட சுத்துறது வெறும் வயசு கொள்ளாதுதான். அது இன்னைக்கு நாகரீகமா போச்சு. இத போய் பெருசு படுத்துறீங்களே.
1: அம்மா சொல்றது கரெக்ட். நான் கூட காலேஜ்ல படிச்சிருக்கும் ஒரு பொண்ணா லவ் பண்ணேன். அந்த பொண்ணு வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிட்டா. காதல் வேற, கல்யாணம் வேற.
4: அது சரி தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா,
2: நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நெல்ல எங்களுக்கு கேட்குது.
4: காதலுக்கு போலக்கு பெரிய மனசானுங்கோ. ஏதோ நல்லது நடக்குன்னு சொல்லி போட்டு போலான்னு வந்தானுங்க. என்ன பண்றது, கல்யாணம் ஜாம்தான் பண்ணுங்க, வந்து கலந்துக்கறேன் பாருங்கோ. வாடா. ஏண்டா பாம்பே கேப் மாதிரி உன்னை பத்தி நான் பொண்ணு வீட்டுல சொன்னேன்னு பை. நீ பாம்பே மாப்பிள்ளைய இருக்க மாட்டேன், எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன் தான் மாப்பிள்ளையா இருப்ப. ஏய், ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இனிமே நான் பேசுவ நீ கேளு. தலு
2: தயவு செஞ்சு வெளியில சொல்லிடாதீங்க. எங்களுக்கு கிடைக்கிற சொத்துல பாதி சொத்து உங்களுக்கு கொடுத்துட்டேன்.
4: யாருக்கு வேணும் சொத்தெல்லாம்? நமக்கு சொத்துல எல்லாம் ஒண்ணு பங்கு வேணா?
2: என்ன சொல்றீங்க?
4: உனக்கு இதுவும் கூட புரியலையா? சரி, புரியற மாதிரி சொல்றேன். அந்த பையன் ராதா காத்துல தாலி மட்டும் தான் கட்டணும். முத ராத்திரி அது எங்க கூட தான் நடக்கணும். அதுக்கப்புறம் நீ ராதா கூட்டு பாம்பேக்கு போனாலும் சரி, துபாய்க்கு போனாலும் சரி, ரெண்டு பேரும் யோசிக்கிறத பார்த்தா நான் ஏதோ ஃப்ராட் பண்ற மாதிரியும் நீங்க ஏதோ நாணயமா பொண்ணு கட்ட மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி சரி யோசிங்க. நான் எப்படி நேரா ஊருக்குள்ள போறதா இல்ல போலீஸ் போயிட்டு போவா?
3: என்ன விஷயமா
0: வந்திருக்கேன்? அவர் கூட கொஞ்சம் பேசணும். இனிமே அவனை பார்த்து பேசி என்னமா பிரயோஜனம்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு.
2: பத்திரிக்கை அடிச்சு பந்தல் போட்டதுனால பழகுன பழக்கம் முடிஞ்சு போயிடுமா? இல்ல என் மனசுல இருக்கிற அவரோட உருவம் தான் மறைஞ்சு போயிடுமா?
0: நில்லு, போ உள்ள, போடா உள்ள.
1: அம்மா,
0: அம்மா தான் சொல்றேன். அம்மாங்கிற வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுக்கறவனா இருந்தா அந்த வாசப்படியை தாண்டவும் கூடாது, இந்த பொண்ணு கூட பேசவும் கூடாது.
2: நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பெத்த வளர்த்த உரிமையை காட்டி உங்க பிள்ளைய ஊமையாக்கிட்டீங்க. அவர் என்ன காதலிக்கல, என் மேல ஆசை வைக்கல, என் நினப்ப அவர் மனசுக்குள்ள இல்லைன்னு உங்களால அவரை சொல்ல வைக்க முடியுமா?
0: அவன் சொல்ல மாட்டான். நான் சொல்றேன், இனிமே உனக்கு என் மகனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏதோ நூலேணி வச்சு நிலவ பிடிச்ச கதையா? தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசை வச்சு பழகிட்டீங்க. அந்த நினைப்பையெல்லாம் உன் மனசுல இருந்து இறக்கிடு.
2: எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க. இதோ பாருங்க, ஒரு பொண்ணு பைக்ல சுமக்கிற உறவை நேரம் வந்தா இறக்கி வச்சிடலாம், ஆனா மனசுல சுமக்கிற உறவை ஆகிற வரைக்கும் இறக்கி வைக்க முடியாது. அதுக்கு பேருதான் காதல். அதை சாகடிக்கிற உரிமை உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது.
0: படிச்ச பொண்ணு இல்ல, நல்லாவே பேசுற. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, வயத்துல சுமக்கிற உறவு தான் நிஜம், மனசுல சுமக்கிற உறவு நம்பிக்கை. நிஜம் என்னைக்கு கூடவே இருக்கும், நம்பிக்கை சில சமயம் கையை விட்டு காணாம போயிடும். அந்த நிலைமையிலதான் நீங்க இப்ப இருக்கிறீங்க. நாளைக்கு பொழுது விடிஞ்சா நீ இன்னொருத்தருடைய பொண்டாட்டி. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசாம வீட்டுக்கு போயிடு.
5: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் ஜல்லிக்கட்டு காளை திரைப்பட ஒளிச்சித்திரம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
6: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
5: தினந்தோறும் காலை 6:15
7: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனேவனோ பாக்கியவா.
5: தெய்வீக ராகம்
8: வீண் கொடி நாட்டிய தேவா.
5: தினந்தோறும் காலை

0: 15 தெய்வீக ராகம்
1: தொடர்வது ஜல்லிக்கட்டு காளை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: ஆசைப்பட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு மகளா பொறுக்கல, ஆனா உங்களுக்கு மனைவி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் செத்தாலும் இந்த முடிவு மாறாது, காத்திருப்பேன். அடுத்தவன் என் கழுத்துல தாலி கட்டுற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருப்பேன். அதுக்குள்ள நீங்க வரலன்னா

0: நாயாருது பொண்ணாச்சின்னு வாங்கோ.
1: இந்த பாம்பே மாப்பிள சொன்னபடி நடந்துக்குவானா?
2: அதுக்குதான் நாக்கு தொங்க போட்டு நாய் மாதிரி நின்றுட்டு இருக்க. நம்மள விட்டு போயிருவான், அவன் தாலி கட்டட்டும், பொண்ணு தூக்கிட்டு போயிருவோம்.
1: போயிட்டு ஹலோ
3: யாருக்கா கல்யாணம்?
1: ராதாவுக்கும் பாம்பே மாப்பிளைக்கு.
3: ஆமா, நீங்க யார் பேசுறது?
1: நாங்க வேலை செய்யறவன், என் பேர் ஆர்ச்சாமி. அப்படியா?
0: ஓம் அக்னி ஸ்வாஹா. கட்டி மேல கட்டி மேல.
1: இவரை விட்டு நான் பாத்துக்கிறேன்.
4: உலகத்துல பணமும் காசும் தான் அந்தஸ்து நினைச்சேன். இல்லப்பா, நல்ல மனுஷன் தான் அந்தஸ்தானவன். என்ன மன்னிச்சிரு, முகூர்த்த நேரம் முடிய போது, நீயே என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு.
1: அப்புறம் பாரு.
5: இதுவரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட எத்தனையோ பொண்ணுங்களை நான் கூட்டி வந்திருக்கேன், நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா நம்ம கையில சிக்காதவ அந்த ராதா மட்டும்தாங்க.
6: இன்னும் கொஞ்ச நேரத்துல ராதாவுக்கும் கோபாலகிருஷ்ணனுக்கும் முதலிரவு.

0: வரவேண்டும் வரவேண்டும். பண்டுண்ணா செம்பகமே, வள்ளுவன் கண்ட செந்தமிழே, வானகத்து தேனூற்றே, ஆசமுள்ள பூங்காற்றே, நீ வர வேண்டும், கட்டிலில் அமர வேண்டும்.
1: என்னங்க இது
0: எல்லாம் இந்த செட்டப் பண்ற வேலைதான்?
1: என்னங்க திடீர்னு புலவர மாதிரி கவிதை எல்லாம் பண்றீங்க?
0: எல்லாம் கல்யாணமான சந்தோஷம்தான். லட்சுமி சாப்பிடுங்க.
1: நீங்க உட்காருங்க, அம்மா இருக்காங்கல்ல. முத்து செத்து போயிடுச்சுப்பா, பாம்பு கடிச்சதோ என்னமோ தெரியல, வாயெல்லாம் தோற நிறைய தள்ளுது. நல்ல நாள் அதுவுமா இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன செய்வேன்?
0: இருமா இருமா, ஏமா சத்தம் போட பாக்கலாமா கொஞ்சம்.
1: ஐயோ நான் எப்படி வளர்த்தேன், ஐயோ. இல்லப்பா செத்து போச்சுப்பா, எப்ப செத்துச்சுன்னே தெரியலையே. ஐயோ
2: ஏற்கனவே சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரமா தானே நான் பாத்து கொடுத்தேன், அதுக்கு அப்புறமும் எப்படி இப்படி ஆச்சு?
3: சுப்புலட்சுமி அம்மா அந்த கண்ணு குட்டிய பெத்த புள்ளையாட்ட வளர்த்தனாங்க, அதுக்கு போய் இப்படி ஒரு சாவு வந்துருச்சு.
0: என் மாப்பிள்ள சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல இப்படி ஒரு சங்கடத்துக்கு ஆளாகிட்டானே.
4: இதுல சங்கடத்துக்கு என்ன இருக்குன்னு
2: கிருஷ்ணா கிருஷ்ணா நன்னா இருக்கு நீ சொல்றது அபத்தம்.
4: ஐயர நடந்தது நடந்து போச்சு, இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க.
2: அப்படி கேளுங்க சுப்புலட்சுமி அம்மா, தினம் மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணி சாம்பிராணி புகை போட்டு கற்பூரம் ஏத்தி கோமாதாவுக்கு பூஜை பண்ணுங்க. சாயங்கால வேளையில கிருஷ்ணருக்கு தீபாரதனை ஏத்தி வைங்க. இப்படி 10 நாள் ஆத்ம திருப்தியா பூஜையை

0: பதினோராவது நாள் ஜாம் ஜாம்னு சாந்தி முகூர்த்தத்தை நடத்துங்க, ஒரு குறையும் இருக்காது. அது வரைக்கும் பையனையும் பொண்ணையும் கொஞ்சம் பிரிச்சு வைக்கிறது நல்லது.
1: அப்படியே செஞ்சிடலாம் சாமி. பிள்ளைங்க 100 வருஷம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 10 நாள் பிரிஞ்சிருக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. என்னங்க சம்பந்தி?
2: என்னங்க
3: மாப்பிள்ள என்ன சொல்றாருன்னு
1: கேளு. அது என்னங்க சொல்றதுக்கு இருக்குது? சின்ன பிள்ளை, பெரியவங்க நம்ம தான் நல்லது கெட்டது முடிவெடுக்கணும்.
2: அப்போ ராஜா வீட்டுக்கு அழிச்சிட்டு போயிடுவோம்.
1: ஆமா
3: சாமி, பஞ்சாங்கத்தை ஒழுங்கா பாத்தீங்களா? பழைய பஞ்சாங்கமா இருக்க போகுது.
1: சும்மா இருடா,
3: அப்ப நான் வரட்டுமா?
1: வாங்க சாமி. அம்மா ராதா புறப்படுமா?
2: வாமா.
4: சீரவாண்டி கோட்டையிலே செஞ்சர ஜெஞ்சர ஜெஞ்சர ஜங், வெள்ளி முளைக்கும் வேலையிலே செஞ்சர ஜெஞ்சர ஜெஞ்சர ஜங், கொலுசல் சத்தம் மனசை திருடியதே. ஜெஞ்சர ஜெஞ்சர ஜெஞ்சர
3: ஜெஞ்சர நேரம் அடக்கி வச்சிருந்து இங்க வந்து விடுறான் பாரு மாப்பிள.
4: ஐயோ ரெண்டு பையன்.
3: நான் தான்டா நாய பாடுறா.
4: இல்லதே
3: என்ன நொண்ணண்ண?
4: தெரியலண்ண.
3: என்ன தெரியலண்ண?
4: திரும்பி
3: பாடா
4: டிங் டிங் டிங் டிங்
2: என்ன சொல்றீங்க நீங்க?
3: யாருகிட்ட பேசிட்டு இருக்க?
2: என்ன
3: ராதா பண்றது? யார பார்த்தாலும் ஒண்ணு மாதிரியே தெரியுது. ஞாபகத்துல இருக்க
2: முடியாதுட்டி. இது வெளியே வாங்க, கட்டு போடுற.
1: இந்தமா மல்லிப்பூ தலை நிறைய வச்சுவிடு, அப்புறம் சுசில அங்க வா.
3: அப்ப சமந்தியம்மா நல்லபடியா பாத்துங்க, நாங்க போயிட்டோம்.
2: அண்ணி மறந்துடாதீங்க, ராதாவ 10 மணிக்கு அப்புறம் ரூம் கண்டுங்க.
1: நான் பாத்துக்கிறேன் இப்போ.
3: அறிவு கட்டவுல அறிவு வந்து சாப்பிடறாளுக்கு என்னடியாச்சு?
5: நான் ஒருத்தர் நம்பி மோசம் போயிட்டு இனிமே என் வயித்துல குழந்தையோட எப்படி வாழ முடியும்?
3: இதுக்குதான் சொல்றது, பொம்பளைய பிறந்தா மாறாப்ப இழுத்து போத்தனா மட்டும் பத்தாது, மனசும் இழுத்து கட்டணும்.
5: வெளியில தெரிஞ்சா ஒரே
3: நாம மூடி மறைச்சிட்டா அது எப்படி வெளிய தெரியும்?
5: வாழ்க்கையே இருக்கு.
3: இந்த பார்ப்பு வாத்தா, நான் சொன்னா சொன்ன மாதிரி நடந்துக்குவேன். உனக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, இது சத்தியம். வீட்டு போ.
2: வாத்தா, நீயும் என் புருஷன் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல ராதா. ஒண்ணும் இல்லனா நீயே அழணும், அவரதுக்கு உன் கைய பிடிச்சு சத்தியம் பண்ணணும், மரியாதையை உண்மையை சொல்லிடு. இல்ல ராதா, உண்மையை சொன்னா உன் வாழ்க்கை பாதிக்கும்.
5: ஏன் வாழ்க்கை பாதிக்குமா?
2: என்னடி சொல்ற
5: ராதா? உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் புருஷனும் நானும் நெருக்கமா பழகிட்டு இருந்தோம்.

0: அவரோட பிள்ளைய வயித்துல சம்பந்தத்தை நிக்கிற அதுக்காக அவர்கிட்ட எனக்கு ஒரு முடிவு கேட்டு அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? என்னமோ நடந்தது நடந்து போச்சு, இத வெளியில சொல்லாத. ராதாக்கு நான் தாலி கட்டின புருஷனா இருந்தாலும் உனக்கு நான் தாலி கட்டாத புருஷனா இருந்து உனக்கு வாழ்க்கை தரேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. ராதா, நான் சொன்ன விஷயத்த எங்கேயும் மறந்துரு, அதையே மனசுல வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுவே போதும்.
1: அன்பே ராதா, என் உயிரே, என் கண்மணி வரவில்லையே. வருது. ஹேய் ராதா, உனக்கு பயமே இல்லையா? எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த தைரியம்?
0: தைரியம் இல்லாதவளா இருந்திருந்தா இந்நேரம் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருப்பேன்.
1: ராதா, என்னது கண்ணுல தண்ணி? இன்னைக்கு சந்தோஷமா நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க போறனால் அபசகுனமா பேசிட்டு இருக்கிய, என்னாச்சு
0: உனக்கு? வாழ்க்கையை திசை மாறி போனதுக்கு அப்புறம் எங்க இருந்து வர சந்தோஷம்?
1: ராதா, என்ன நீ மனசுல ஒண்ணு வச்சுட்டு உதட்டல ஒண்ணு பேசிட்டு, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடு.
0: சொல்றேன், அந்த பழக்காரிக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க?
1: பழக்காரிக்கும் எனக்கு சம்பந்தமா? அவ பழம் விக்கிறவா வருவா போவா?
0: அப்படி வந்து போனதுனாலதான் அவ வயித்துல உங்க வாரிசு வளருது. ஏன் கத்துறீங்க? உண்மை தெரிஞ்சு போயிடுச்சுங்கிற ஆத்திரமா? உங்க ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு பழக்காரி ஆசையோட குடும்பம் நடத்துறதுக்கு இந்த ராதா? நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா வெக்கமா இல்ல?
1: எரியிற நெருப்பு உடம்ப சுடும், ஆனா நீ பேசுற வார்த்தை குடும்பத்தை எரிச்சு சாம்பலாக்கிடும். சொத்து சுகத்துக்காக பொண்ணுங்களை ஏமாத்துற ஈன பிறவியா எங்க அம்மா என்ன? பெக்கவும் இல்ல, அப்படி வளர்க்கவும் இல்ல. அந்த பழக்காரி யாரோ ஏமாத்திட்டாங்களா, அதனால அவ தற்கொலை பண்ணி போனா. அதை தடுத்து நிறுத்தி யார் அவளை ஏமாத்துறானோ அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்க சொல்லி அனுப்பிச்சேன். அதை தெரிஞ்சுக்காம என் மேல சந்தேகப்படுற நீ? என்ன படிச்சிருந்தாலும் பொம்பளை புத்தியை
0: காமிச்சிட்டு கண்ணால பார்த்த உடனே கட்டின புருஷனை சந்தேகப்படுற அளவுக்கு நான் ஒண்ணு புத்தி கேட்டவல்ல. உங்களால பாதிக்கப்பட்ட அவதான் சொன்னா.
1: என்ன சொன்னா?
0: நீங்களும் அவளும் ஒன்னா பழகுனீங்க, இப்ப அவ வயித்துல வளர்றது உங்க வாரிசுதான், எல்லாமே உண்மைன்னு இதுக்கு என்ன சொல்றீங்க?
1: ராதா ராதா, இந்த மாதிரி கட்டின புருஷன் நான் சொல்ற என் மேல நம்பிக்கை இல்ல. எவ்வளவு ஒரு பழக்காரி சொன்னது அவ பேச்சு பெருசா போச்சா? இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு? அவளை கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தி அவ சொன்னதெல்லாம் பொய்னு சொல்ல வைக்கட்டுமா?
0: முதல்ல அத செய்யுங்க.
1: சொல்ல வைக்கிறாடி, சொல்ல வைக்கிறேன்.
0: அவளை சொல்ல சொல்லுங்க.
1: போடி,
0: நான் கோபாலகிருஷ்ணன் மேல ஆசைப்பட்டேன், ஆனா அது எனக்கு கை கூடல. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு வாழ்க்கை தரதா சொன்னீங்க, அந்த நம்பிக்கையில இப்ப நான் 3 மாசம் முழுகாம இருக்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் ராதாவோட மனசுல சந்தேகத்தை உண்டாக்கிட்டு வந்துட்டேன்.
2: அப்படின்னா இன்னைக்கும் கோபாலகிருஷ்ணன் முதலிரவே?
0: இத பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துகிட்டேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களே, அது எப்போ?
2: ஐயோ, நம்ம கல்யாணம் பண்ணி குடும்பம் எல்லாம் நடத்த தெரியாது கண்ணு, கொலை பண்ணி உதைக்கத்தான் தெரியும்.
1: பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்க.

0: ಮಾಡಲೇ
1: ನೆನಚ நீங்க வீட்டை விட்டு கோவத்தோட வரும்போது நினைச்ச எங்க நீங்க பண்ண தப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமோன்னு இப்படி போவத்த கொண்டுட்டீங்களே நீங்க மனுஷனா மிருகமா
0: ஐயோ ராதா நான் கொலை செய்யல சத்தியமா சொல்றேன் நம்ப ராதா நான் கொலை செய்யல
1: ஏன் போய் சொல்றீங்க நீங்க தான் அவளை கொலை பண்ணீங்க
0: இல்ல ராதா நான் போய் சொல்லல நான் வரதுக்கு முன்னாடி யாரோ பூவாத்தா கொலை பண்ணிட்டாங்க என்ன நம்புறாதா
1: நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நான் தான் உங்களை நம்பி ஏமாந்து போயிட்டேன் நீங்க ஒரு கொலைகார நீங்க ஒரு கொலைகார நீங்க ஒரு கொலைகார
2: இல்ல என் மகன் கொலைகார இல்ல என் மகனை கொலைகாரன்னு சொல்லாத நான் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் நம்பவே மாட்டேன்
1: நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் இவர் தான் இந்த கொலையை செஞ்சிருக்காரு நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்
0: நான் சொல்றது கேளு நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் அந்த பூவாத்தாக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நான் எல்லா பொண்ணுகிட்டயும் யதார்த்தமா பழகிறது உண்டு அதே மாதிரி தான் அவகிட்டயும் பழகினேன் யாரோ நமக்கு வேண்டாதவங்க தான் அதை செஞ்சிருக்காங்க எனக்கு ஒரு நாலஞ்சு நாள் டைம் கூட நான் யாரு கொலகாரன்னு
1: கண்டுபிடிச்சிருக்கேன் கொலையை நீங்களே செஞ்சுட்டு கொலகார யாருன்னு கண்டுபிடிப்பேன்னு சொல்றீங்க அதை நான் நம்பணும் இல்ல
0: ஐயோ ராதா அவ வீட்டுக்கு போகும்போதே அவளை யாரோ கொலை பண்ணி போட்டிருந்தாங்களே அதான் நான் பார்த்தேன் என்ன நம்பு
1: இதை நம்பவே மாட்டேன் இந்த கொலையை நீங்க தான்

0: அம்மா இரு, போலீஸுக்கு போகணுமா? போ போலி.
1: இருப்பா ராதா, உன் புருஷனை கொலகாரன்னு சொல்றியே, அவன் கொலை பண்ணது நீ கண்ணால பாத்தியா? எப்படி கொலை பண்ணா? வெட்டினானா குத்தினானா சொல்லு.
2: அவர் கையில தான் ரத்தம் இருக்கே, இதை விட வேற ஆதாரம் உங்களுக்கு என்ன வேணும்?
1: ரத்தம் இருந்தா எல்லாரும் கொலகாரங்களா? இங்க கொண்டப்பா, கொண்ட கொண்ட. இந்த என் கையில கூட ரத்தம் இருக்கு, நான் கொலகாரியா? உன் புருஷன் நீ கொலகாரன்னு சொல்றியே, அது தப்பு. அவன் கொலை செஞ்சிருப்பானோ நீ சந்தேகப்படுற, அவ்வளவுதான். அவன் தான் கொஞ்ச நாள் டைம் கேக்குறானே, கண்டுபிடிக்கிறேன்.
2: டைம் கேக்குறது இந்த கொலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக. கட்டின புருஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சா தண்டனை அடைஞ்சே தீரணும்.
1: பரவாயில்லம்மா, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கட்டின புருஷனா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு செஞ்சிருந்தா தண்டனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறியே? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். என் மகன் அந்த கொலையை செஞ்சிருந்தான்னா இப்ப நீ என்னமா சொல்ற? நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் புருஷன் கொலகாரன்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? நீ சொல்லு. போலீஸும் கோர்த்தும் அதை நம்பி என் மகனுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்து அதை நிறைவேற்றி வைப்பாங்க. ஏன்னா கட்டின பொண்டாட்டிய புருஷனை கொலகாரன்னு சொன்னா அதை விட வேற சாட்சி என்ன இருக்கு? அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன? நீ பூ வச்சுக்க முடியுமா? பொட்டு வச்சுக்க முடியுமா? தாலி அற தெரிஞ்சிட்டு மூலையில உட்காந்துருக்கணும் என்ன மாதிரி? அதானே வாசை? உன் ஆசைப்படியே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க. ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ கழிச்சு என் மகன் அந்த கொலையை செய்யல, அவன் நிரபராதின்னு தெரிஞ்சா செத்து போன உன் புருஷன் திரும்ப உயிரோட வந்துருவானா? இல்ல, என்ன அம்மானு கூப்பிடுறதுக்கு தான் என் மகன் எனக்கு திரும்ப கிடைப்பானா? நீ பூ வச்சுக்க முடியுமா? பொட்டு வச்சுக்க முடியுமா? அறுத்தறிஞ்ச தாலியத்தான் திருப்பி எடுத்து கத்திக்க முடியுமா? முடியாது. அதனால கொஞ்சம் பொறுமையாருமா, சீக்கிரம் உன் புருஷன் அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சிருவான்.
2: என்னைக்கு நீங்க இந்த கொலையை செய்யல நிரூபிக்கிறீங்களோ அன்னைக்குதான் நீங்க எனக்கு புருஷன், நான் உங்களுக்கு பொண்டாட்டி.
3: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஜல்லிக்கட்டு காளை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
4: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
3: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை. முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஜல்லிக்கட்டு காளை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: கோபால், நமக்கு எதுக்கு பயந்த சோதனை? நம்ம யாருக்கு என்ன செஞ்சோம்?
0: என்னது, எங்க மாப்பிள்ள போனத காரணம் இங்கதானே பார்த்தேன். என்னது, குணம் எப்படி மாயமா போச்சு? மாப்பிள்ள ஏத்தி வச்சு விளக்கு அப்படியே இருக்கு, பணத்தை மட்டும் காணுமே மாப்பிள.
5: ஆமா, பூவாத்த ரத்த வெள்ளத்துல நேத்து ராத்திரி இங்கதான் கிடந்தா. நானும் பார்த்தேன், ராதாவும் பார்த்துச்சு.
0: ராத்திரி கிடந்த போனா எங்க போகும்? மர்மா இருக்க
5: தெரியலையே.
0: சரி, எதுவா இருந்தாலும் இங்க பேச வேண்டாம், வெளியில போய் பேசலாம்.
1: ஏன்பா, அந்த பூவாத்த கொலைய பத்தி ஏதாவது தெரிஞ்சதா?
5: ராத்திரி போய் பார்த்த அந்த பணம் காலையில அதே இடத்துக்கு போனா காணுமே.
1: காணுமா? எங்க போயிருக்கோம்?
5: என்ன, யார சந்தேகப்படுறதுன்னு தெரியலையே.
1: ஒண்ணு மட்டும் தெரியுதுப்பா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறது யாருக்கோ பிடிக்கல, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுள்தான் அவங்களுக்கு கூலி கொடுக்கணும். நீ சாப்பிடு.
5: ராதா சாப்பிட்டாளா?
1: சாப்பிட்டுச்சு சாப்பிட்டுச்சு. ஏதோ தனியா சமையல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சோறு வடிக்க தெரியாம படிச்சு காலில கஞ்சி தண்ணி ஊத்திக்கிட்டா.
5: அதை பாத்துட்டு சும்மா இருக்கியா?
1: சும்மா இருப்பேன் ஐயா, மருந்து எடுத்துக்கிட்டு ஓடுறேன். உங்க மருந்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், என்ன தொட கூட விட மாட்டேன்ட்டா. என்ன என்ன செய்ய சொல்றேன்?
5: இப்ப எங்க இருக்க?
1: ரூம்லதான் படுத்திருக்கு. அப்பா சாப்பிடு.
5: சாப்பிடுறேன்.

0: ஏன் வந்தீங்க?
1: இல்ல ராதா, உன் கால்ல காயம் பட்டிருக்குன்னு
0: சொன்னாங்க. எனக்கு காயம் பட்டிருக்குங்கிற சாக்குல நீங்க என்ன நோக்கத்தோட வந்தீங்க எனக்கு நல்லா தெரியும்.
1: இல்ல ராதா, உண்மையிலே
0: போதும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கொலைகாரன் தான். எனக்கு புருஷன் கிடையாது, வெளிய போங்க.
1: ராதா, நான் சொல்றது
0: நம்ம. கெட் அவுட்.
1: இல்ல ராதா, நான் சொல்றது
0: போங்க. வரல
1: ராதா,
0: நான் வெளிய போங்க.

0: என்னம்மா
1: பூவாத்தாவ பாத்தீங்களா?
0: நீ யாரம்மா?
1: அவங்க சின்னம்மாங்க, ஊரெல்லாம் விசாரிச்சுட்டேன், யாருமே பாக்கலங்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க.
0: ஆனா ஏமா, அந்த பூவாத்தாவை தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். பார்த்தோம்னா சொல்லி அனுப்புறா, ஊரு போய் சேரு.
1: வர்றனுங்க,
0: ஒரே பஸ் தான் இருக்கு, சீக்கிரமா போ. மாப்பிள, பூவாத்தாவை நம்ம மட்டும் இல்ல, சொந்த பந்தம் எல்லாம் தேட ஆரம்பிச்சிருச்சு.
2: என்ன பூவாத்தலை பத்தி உள்ளாக்கரே பேசிட்டு இருக்கீங்க?
0: ஆனா அந்த பொண்ணு அஞ்சாறு நாளா ஊருக்குள்ள காணங்க. பொண்ணு பாக்குறதுக்கு சிகப்பா அழகா இருப்பாளா? பசங்க எல்லாம் பின்னாடியே சுத்திட்டு இருப்பானுங்க. எவனோ ஒருத்தன் கூட்டிட்டு போய் கெடுத்து கத்தியால குத்தி மண்ணை பறிச்சு பொதைச்சுதான் போட்டுருக்கு.
2: யாரு பழகாரி பூவாத்தாங்களா? ஆட நீங்க வேற. நேத்து குணத்துறை சந்தையில கூட நிறைய பழம் வாங்கிட்டு போறத நான் பாத்தனேன்.

0: நிஜமா நீங்க பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க?
1: கண்ணால பாத்துங்க, பொய்ய சொல்ற, எல்லாம் சொல்லு.
0: ஆமாங்க, நானே என் கண்ணால பாத்தேன்.
1: பேசுனது சொல்லு.
0: நானே அவகிட்ட பேசுறேங்க.
1: ஊருக்குள்ள பேசுறதுக்கு ஏகப்பட்ட நியாயம் இருக்குது. பூவத்த நாயம் பேசிட்டு இருக்காங்களாமா. வண்டியோடு அப்ப வாரனுங்க.
0: என்னங்க, நாம தானே பூவத்தலை உயிரோட கொண்டு போதிச்சோம். அவங்க கிட்ட போய் பூவத்தலை உயிரோட சந்தையில பாத்துதான் சொல்றீங்க?
1: ஏண்டா, அவனுங்க பூவத்தலை தேடிட்டு இருக்காங்க.
0: ஆமா,
1: நான் உசுரோட பாத்தேன்னாதான் அவளை தேடுறத விட்டு போட்டு வேற வேலை பாப்பானுங்க. எப்படி
0: நீங்க விவரமான ஆளுங்க.
1: என்ன ஊருக்குள்ள லூசுனிட்டு இருக்கானுங்க. வண்டியடு
0: மாமா, பூவாத்த செத்து கிடந்தது என் கண்ணால பார்த்தேன், இவன் சந்தையில பாத்தேங்கிறான். எப்படி மாமா?
2: பாப்பல புண்ணாக்கு சொன்னதுதான் உண்மை. இந்த லூசு கவர்ட்டு தான் அந்த குறைய பண்ணிருக்கணும்.
0: அப்புறம் ஏன் மாமா ஒரு பொய் சொல்லிட்டு போனோம்?
2: அதான் மாப்பிள ஒண்ணுமே புரியல
0: மாமா. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு இந்த லூசு பயல நாலு சாத்து சாத்தி உண்மையை கக்க வைக்க
2: மாப்பிள. பாத்தியா, அவசரப்படுறிய, இப்பதான் கடுகளவு உண்மை வந்திருக்கு. இந்த கொலைய அவன் தான் பண்ணினான்னு அவன் வாயிலேயே சொல்ல வைக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம்.
0: கரெக்ட்.
2: உள்ளேறப்பா, நாங்க வேண்டியபடியே பூவாத்தாவை குணமாக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பா.
0: இந்த தேங்காய் உடைங்க.
2: சரியா போச்சுங்களா இல்லையா?
0: நாங்க சரியா தாங்க போதச்சோம். நீங்க ஒழுங்கா குத்துறீங்களா?
1: நீ போச்சது உண்மைண்ணா, குணத்தை காட்டுவா.
2: டேய், என்னடா பண்ற? சீர் தோணுதுடா. டேய், குணம் தெரியுதா பாரு.
3: சவுண்ட்ர பாத்தீங்களா பயக்காரிய, எங்களை போய் சந்தேகப்பட்டீங்களா? சரியா புதைச்சுமா இல்லையானே இப்போது நம்புறீங்களா?
2: நம்பர் இருக்கட்டும்டா, நாத்த மூக்க புடுங்குது, போட்டு முடிச்சு விடுறா.
3: படப்பாடு விடுறா.
2: நான் உங்க எல்லாரையும் நம்புறேன்டா. ஆனா அழுகி போன பணமா பூவாத்தா இங்க இருக்கும் போது ஆஸ்பத்திரியில பாத்தேன்னு கோபாலகிருஷ்ணன் ஏன் சொன்னா? ஏண்டா சொன்னா? எனக்கு தெரியலடா. உனக்கு தெரியுமாடா? சொல்றா, உனக்கு தெரியுமாடா?
0: உனக்கு
2: தெரியுமாடா? உனக்கு உனக்கு தெரியுமாடா?
0: தெரியுங்க.
2: யாரா சொல்லி தொலைங்கடா. ஏன்னா சொன்னா அவன் நம்ம விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்குமா? ஏண்டா போனா இங்க இருக்குது. அவன் அங்க பாத்தனு ஏன் சொன்னா?
0: ஐயோ, யாரா சொல்லி தொலைங்கடா.
3: நான் சொல்றேன், தவளை தவாயில கெட்ட மாதிரி நீ ஓவாயில என்கிட்ட சிக்கிட்ட. லூஸ் கவுண்டர்ங்கிற பேர்ல நீ செஞ்ச அக்கிரமம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் முக முடியல கிழி கிழின்னு கிழிக்கல. பழக்காரிய கெடுத்து கொலை பண்ணது இல்லாம அவளுக்கு எனக்கு தொடர்பு இருக்கிறத ஏண்ட என் பொண்டாட்டிட்டு சொல்லி நம்ப வச்சேன்? ஏன் நான் என் குடும்பம் உனக்கு என்னென்ன துரோகம் பண்ணும்? எதுக்காக செஞ்ச சொல்றா? இதெல்லாம் உன்னையும் இந்த குழியில போட்டு புதைச்சிருவேன். சொல்றா, சொல்லு.
4: கோவாலே, பழக்காரி நான் கெடுக்கவும் இல்ல, கொலை பண்ணவும் இல்ல, எல்லாமே தெய்வம் தான். என்னோட பாக்காத கோவாலு, என்ற தலைமையில சத்தியமா சொல்றேன் கோவாலு, நான் கொலை பண்ணல கோவாலு. டா, நான் நிக்கிற இந்த மண்ணு மேல ஆனே சொல்ற கோவாலு, என்ன நம்பு கோவாலு.
3: இனிமேல உன் லூஸ் தனத்தை நம்ப நான் தயாரா இல்ல.
4: அவரை நெசந்தான் கோவாலு.
5: ராதா, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திமா, கோயில்ல விசேஷம். ராத்திரி மில்லுக்கு வேலைக்கு போன கோபாலன் இன்னும் வரல. அவன் வராட்டியும் பரவாயில்ல, நீயாவது வாமா, ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்.
6: நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க.
5: என்னம்மா, நல்ல நாள் அதுவுமா கோயிலுக்கு கூட வரமாட்டேங்கிறியே. நம்ம மனசுல உள்ள கலக்கம் எல்லாம் தீரணும்னா கோயிலுக்கு தம்மா போகணும். வாமா.
6: நான் தான் வரலே சொல்றேன்ல, போக வேண்டியது தானே.
4: ஒன்றை பேரையே சொல்லிட்டு இருக்கு.
1: கழுதை படுத்துட்டு இருக்க பாரு, அது பாரம்னு ஒரு வீட்டுக்காரன் ஆயில் மில்ல வேலை செய்யறான், ஒண்ணு தெரியாதுன்னு பார்த்தா இங்கிலீஷ் படத்துல ஜேஸ் பண்ண மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு போட்டான். அதான் கட்டி தொங்க விட்டேன். அம்மனே, அவன் கை தட்டாத, நம்மகிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குல்ல,

0: நம்ம எப்பவுமே கல்யாணம் ஆகாத பொண்ணு மேலதான் கை போடுறது, மத்தவங்க கை போட நான் போடுறது இல்லைங்க. ஆனா நீங்க தான் மணி நம்மள ரொம்ப தொங்கல்ல விட்டீங்க. கல்யாணம் கல்யாணம்னு காலை வரைக்கும் போயிட்டீங்க.
1: ராதா இங்க இருந்து போயிடு.
2: இல்ல நான் போக மாட்டேன், உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன்.
1: போ ராதா, என்ன பத்தி கவலைப்படாத போ.
2: நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் போக மாட்டேன்.
1: ராதா ஓடி ஓடி ராதா.
0: யாரா சுத்த கேளைனா இருக்க? நான் என்ன பண்ற பொண்ணு ஓடுறதுக்கு கூட்டி வந்தேன். பொண்ணு லட்சம் வண்டி வச்சிருக்க, ஓட்டி பிடிச்சிட மாட்டேன். கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு வரேன். பாருங்க அம்மனே, சும்மா காய்ச்சி மூச்சு கத்த கூடாது. சுத்தில காடுதான் இருக்கு, ஒரு பயில வரமாட்டா. கவுண்டர் சொல்றபடி கேட்டு நடந்துட்டு அப்புறம் உன் புருஷன் போய் பொறுப்பா வாழ்ந்துக்கோ. எப்படி
2: உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது, அதுக்கு வேற ஆள பாரு.
0: ஐயோ, ஊர்ல எல்லாரையும் பார்த்தாச்சு, கண்ணு கடைசியா நீதான் வா. இல்ல அரவால எடுத்து ஒரே வட்டி விடுவேன். இது கொஞ்ச நேரம் பிளுக்குன பரவாயில்ல, இந்த பிளுக்கு பிளுக்குற தள்ளிப்பட.
1: இனிமே இந்த கையால எந்த பொண்ணையும் நீ தொடக்கூடாது.
3: என்ன நீ இன்னும் ராதா மாப்பிளையும் வரல?
4: கோபால் ராத்திரி வேலைக்கு போனது இன்னும் வரல. ராதா நீங்க முன்னாடி போங்கத்த, நான் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு. வந்துடும்.
5: குங்குமத்தை கோமாதாக்க வச்சு விடுங்க, நீங்களும் வச்சுக்கோங்க.
6: ஏன் நியூஸ் கவுண்டர் இப்படி ஓடி வர்றாரு?

0: கூட்டிக்கு விஷம் கொடுத்து அதை கொண்டவனே அவன் தான். பழக்காரிய நான் கொண்டதா ராதாய மேல சந்தேகப்பட்டுச்சு, அவளையும் கொண்டவன் அவன் தான். நாலஞ்சு பொண்ணுங்க காணாம போயிட்டாங்களே, அவங்களதான் கெடுத்து கொண்டவன்
1: வந்தாமா. எதுக்காக இவ்வளவு கெடுதல் பண்ணா நமக்கு?
0: ராதாவை அடையணுங்கிற ஒரே நோக்கத்தோட
1: சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, தென விதைச்சவன் தென அறுப்பான், வென விதைச்சவன் வென அறுப்பான்னு. அவன் விதைச்சவனே அவனே அறுத்துக்கிட்டு இருக்கான். நான் கும்பிட்ட தெய்வம் நம்மள கைவிடல. எப்படியோ என் புள்ள மேல பட்ட சந்தேகம் உனக்கு தீர்ந்து போச்சுல்ல. வாங்க இனிமையாவது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க, அதுவே எனக்கு போதும்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது
3: மணக்குற காத்து அதிகே நிறவுகள் பூத்து தினம் கூடி கூடி பேச சொல்லுதம்மா.
2: கேபி பிலிம்ஸ் வழங்கிய ஜல்லிக்கட்டு காளை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் பிரபு, கனகா, ஆனந்தராஜ், செண்பகம், கவுண்டமணி, செந்தில், மனோரமா, மலேசியா வாசுதேவன் மற்றும் பலர். இசை தேவா, இயக்கம் மணிவாசகம்.
4: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்,
5: தண்ணில் தேனிடக்க தாழைமரம் நீர் தெளிக்க கன்னி மகள் நடைபயின்றே
4: காதோடு காதல் பேசும் கானங்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 5 மணி, பொன் மாலை பொழுது. அமீர்களே, இதமான இந்த மாலை வேளையில் வீச வருகிறது பொன் மாலை பொழுது. இன்றைய பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அலை என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு மகிழ்விருக்கிறோம். அலை என்றாலே ஒரு உத்வேகம் நமக்குள் இருக்கிறது. ஏனென்றால் ஓய்வெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதுதான் அலை. அலைகள் எப்பொழுதும் ஓய்வதில்லை,

இடைவிடாமல் அனுதினமும் ஆர்ப்பரிக்கும் அலைகள் மண்ணை, அதாவது கடல் மண்ணை முத்தமிடுகிறது.

நேரம் இப்போது 5:11:50. பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அலைகள் என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நுரை ததும்பும் அலைகளோடு விளையாடும் அனுபவமே தனி சுகம்தான்.

ஒப்பனை தேவைப்படுகிறதோ அதுபோல் அலையில்லாத கடல் கலை இல்லாமல் தானே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கடலுக்கு பெருமை சேர்க்கிறது இந்த அலைகள்.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சிகள் இதுவரை அலை என தொடங்கும் அலை சம்பந்தமான பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் இப்போது 5:30. இனி கேட்கலாம் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி.

0: திரையிசை கேட்டீர்கள். இனி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 5 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மத்திய பிரதேசம் செல்கிறார். பிரான்சின் எவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். ரோஜ்கர் மேலா திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்கவுள்ளார். புதுச்சேரி அரசின் புதிய அமைச்சர்களாக

0: திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகியோர் இன்று லோக் நிவாசில் பதவியேற்றுக் கொண்டனர். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 5 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மத்திய பிரதேசம் செல்கிறார். அவரதின் பயணத்தின் முதல் கட்டமாக இந்தூர் சென்று அங்கிருந்து பெத்துல் பகுதியில் பிரம்மகுமாரிகள் அமைப்பினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். பின்னர் ஓம்காரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறார். தொடர்ந்து வரும் 19ஆம் தேதி சர்வதேச சிக்கில் செல் இரத்த சோகை விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் மேற்கு வங்கத்தில் உள்ள கலைகுண்டாவிற்கு செல்கிறார். பின்னர் சனிக்கிழமையன்று மீண்டும் மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் சென்றடைவார். சர்வதேச யோகா தினமான ஜூன் 21ஆம் தேதி ஜபல்பூரில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் ராணி துர்காதேவி பல்கலைக்கழகத்தின் 36ஆவது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். குடியரசுத் தலைவரின் வருகையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று அம்மாவட்ட ஆட்சியர் டாக்டர் கௌரவ் சஞ்சய் சோன்வானே தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதன் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று உபராஷ்டிரபதி பவனில் மலரஞ்சல் செலுத்தினார். இந்தியாவின் சுதந்திரத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தவர் வாஞ்சிநாதன் என்றும் காலனி ஆதிக்கத்தையும் சுதேசி இயக்கத்தை ஆங்கிலேயர் அடக்கியதையும் அஞ்சாமல் எதிர்த்தவர் என்றும் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். திருநெல்வேலியில் பிரிட்டிஷ் ஆட்சியரால் புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை நடவடிக்கைகளுக்கு மணியாச்சி ரயில் நிலையத்தில் தனது வரலாற்று சிறப்புமிக்க செயலால் வாஞ்சிநாதன் பழித்தீர்த்தார் என்றும் பின்னர் நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்தார் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். இளம் வயதில் வாஞ்சிநாதன் வீர செயல், அபாரமான துணிச்சல், அசைக்க முடியாத தேசபக்தி மற்றும் தேசத்திற்காக அவர் செய்த தியாகம் ஆகியவை சுதந்திர போராட்டத்தில் எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்ந்தன என்றும் அவர் கூறினார். பிரான்சின் எவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். அனைவரின் நலனுக்காக சமச்சீரான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் என்பதே இம்மாநாட்டின் கருப்பொருளாகும். இது குறித்த மேலும் விரிவான தகவல்கள்.
1: பிரான்சில் நடைபெறும் இந்த உயர்மட்ட அமர்வில் G7 உறுப்பு நாடுகள், கூட்டாளர் நாடுகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியவற்றின் முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இன்று மாலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்தும் இருதரப்பு சந்திப்பு குறித்து அனைவரின் கவனமும் ஈர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 பிப்ரவரியில் வாஷிங்டன் DC இரு தலைவர்களும் சந்தித்த பிறகு நிகழும் தற்போதைய இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்தியா ஒரு வல்லரசாக உருவெடுத்து வரும் நிலையில் சிக்கலான சவால்களுக்கான தீர்வுகளுக்கு சர்வதேச சமூகம் புதுடெல்லியை அதிக அளவில் எதிர்பார்த்து வருவதால் இந்த உச்சி மாநாடு பெரும் எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கிறது. செயற்கை நுண்ணறிவை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் திறம்படவும் செயல்படுத்துவதை உறுதி செய்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் கூட்டத்திலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். டிஜிட்டல் புத்தாக்கத்தின் எதிர்காலம் குறித்து விவாதிப்பதற்காக G7 உறுப்பு நாடுகள் மற்றும் முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர்லேயனுடனும் ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்சனுடனும் இருதரப்பு சந்திப்பையும் மேற்கொள்ளவிருக்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கனடா பிரதமர் மார்க் கார்னி, இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்.
0: இந்தியா ஒரு முக்கிய மின்னணு உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளது என்றும் தற்போது உலகின் 6ஆவது பெரிய மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியாளராக திகழ்கிறது என்றும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புனேவில் உள்ள ரஞ்சன்காவ் பகுதியில் அமெரிக்காவை சேர்ந்த ஜாபில் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி ஆலை திறந்து வைத்து பேசிய அவர், பிரதமர் திரு மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா உலகளாவிய மின்னணு உற்பத்தி மையமாக மாறியுள்ளது என்றும் உலகம் முழுவதும் உள்ள சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். வரும் ஆண்டுகளில் உலகின் 2ஆவது பெரிய மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியாளராக மாற இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் நாட்டில் தற்போது 2 குறை கடத்தி ஆலைகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் இந்த ஆண்டின் இறுதிக்குள் இந்த எண்ணிக்கை 4ஆக உயரும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார். மின்னணு மற்றும் குறைக்கடத்தி விநியோக சங்கிலியை வலுப்படுத்தும் வகையில் புனேவில் துல்லியமான இயந்திர உதிரி பாகங்களின் உற்பத்தியை தொடங்க இருக்கும் திட்டத்தையும் அமைச்சர் அறிவித்தார். மகாராஷ்டிராவில் முதலீடுகளை ஈர்க்க உதவிய நடவடிக்கைகளுக்காக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸை திரு வைஷ்ணவ் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ், இந்தியாவின் டேட்டா சென்டர் என்னும் தரவு மைய கொள்ளளவில் சுமார் 60% அம்மாநிலத்தில் அமைந்துள்ளதாகவும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ்

0: பக்கத்தையும் ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும் @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 1.78 லட்சம் கோடி ரூபாய் எட்டியுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மைல்கல் முந்தைய நிதியாண்டின் உற்பத்தியான 1.54 லட்சம் கோடி ரூபாயை விட 15.6% குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். சமீபத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பாதுகாப்பு உற்பத்தி துறை மற்றும் பிற அனைத்து தரப்பினரின் கூட்டு முயற்சிகளின் விளைவாகும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வளர்ச்சிப் பாதை நாட்டின் விரிவடைந்து வரும் பாதுகாப்பு தொழில் தளத்தின் தெளிவான அறிகுறி என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரதம மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கர் ரோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்கவுள்ளார். வேலைவாய்ப்பு உருவாக்கம், முறைசார் வேலைவாய்ப்பை ஊக்குவித்தல் மற்றும் சமூக பாதுகாப்பு வரம்பை விரிவுபடுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட இந்த வேலைவாய்ப்பு சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவது ஒரு சிறந்த மைல்கல் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முதல் முறையாக பணியில் சேரும் ஊழியர்கள் பணிச்சூழலில் நுழைவதை ஆதரிக்கும் வகையில் 15,000 ரூபாய் வரையிலான ஊக்கத்தொகையை பெற தகுதியுடையவர்கள் ஆவர். இத்திட்டம் உற்பத்தி துறைக்கு கூடுதல் ஆதரவை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசின் புதிய அமைச்சர்களாக திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகியோர் இன்று ரோஸ் நிவாசில் பதவியேற்றுக் கொண்டனர். இதுகுறித்து மேலும் தகவல்கள்.
2: புதுச்சேரி அரசின் புதிய அமைச்சர்களாக திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகியோர் இன்று லோக் நிவாசில் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிய அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு அனைத்து அமைச்சர்களும் பதவியேற்றனர். விரைவில் அனைவருக்கும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், இந்த அரசு மாநில நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செயல்படும் என்றும் விரைவில் சபாநாயகர் தேர்தல் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ராஜவேலு, புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் அமைச்சராக பதவியேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், முதலமைச்சரின் எண்ணம் மற்றும் செயல்பாடுகளுக்கு ஏற்ப அவரது ஆலோசனையின்படி அமைச்சர்களாக பொறுப்பேற்று செயல்பட ஆவலாக உள்ளதாகவும் கூறினார். அரசு அதிகாரிகளும் தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்று தாம் நம்புவதாகவும், அரசியல் பாகுபாடின்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் திரு ராஜவேலு கூறினார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களை பாதுகாத்து எதிரிகள் மீது பேரழிவை ஏற்படுத்தும் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்தியா புனரமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல்லை தாண்டிய எதிரிகளுக்கு எதிராக துல்லிய தாக்குதல்கள், வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் போன்ற ஆயுத பலத்துடன் பதிலடி கொடுப்பதாக இருந்தாலும், சட்டப்பிரிவு 370 ரத்து செய்வதாக இருந்தாலும், நக்சலைத்தை ஒழிப்பதாக இருந்தாலும், உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்துவதாக இருந்தாலும், தேசிய பாதுகாப்பிற்கான தனது உறுதியான அர்ப்பணிப்பிற்கு இந்தியா உலகமே போற்றும் வகையில் முன்மாதிரியாக அமைந்துள்ளது என்று திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார். பாரிஸில் நடைபெற்ற விவாடெக் 2026 கண்காட்சியில் இந்திய அரசின் தொடக்க விழாவில் இந்தியாவும் பிரான்ஸும் புத்தாக்கம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகியவற்றில் தங்களது உறுதிப்பாட்டை வலியுறுத்தியுள்ளன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் இன்று நடைபெற்ற குரூப் கே பிரிவு ஆட்டத்தில் போர்ச்சுகல் அணி டிஆர் காங்கோவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி 10:30 தொடங்க உள்ளது. முன்னதாக இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜோர்டான் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஆஸ்திரியா அணி வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 5 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மத்திய பிரதேசம் செல்கிறார். பிரான்சின் எவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். ரோஜ்கர் மேலா திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்கவுள்ளார். புதுச்சேரி அரசின் புதிய அமைச்சர்களாக திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகியோர் இன்று லோக் நிவாசில் பதவியேற்றுக் கொண்டனர். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy.
4: Go for PLI.
5: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
6: Akashvani Puducherry, நேரம் இப்போது 6:20. காற்றாலையில் மிதந்து பக்திமணம் வீச வருகிறது. இந்த மாலை வேளையில் மனோ

காற்றலைகள் மிதந்து பக்திமனம் வீசியது மனோரஞ்சிதம். இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் எடிங்லே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பில் இனி கேட்கலாம் திரையிசை நிகழ்ச்சியில். தொடக்கமாக புலிவால் படத்திற்காக கார்த்திக் சைந்தவி பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேரம் இப்போது 6:41 40 நொடி. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சரவணன் இருக்க பயமேன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், சியான் ரோல்டன், கல்யாணி நாயர்.

0: இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் எட்டிங்லே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். பிரான்சின் எவியன் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். அனைவருக்கும் பயனளிக்கும் வகையிலான சமச்சீரான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் உரையாற்றிய அவர், வளரும் நாடுகளுக்கு பொருளாதார ரீதியான உறுதியை அளிக்கும் வழிமுறைகளை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். குஜராத் மாநிலத்தில் பேருந்தும் சரக்கு லாரி மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிர்ந்தனர். வதோதரா ஹொலால் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை ஏறிட்ட விபத்தில் காயமடைந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாராணா பிரதாப் சுயமரியாதை, சுதந்திரம், தேசிய அர்ப்பணிப்பு போன்றவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர் அவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். புதுச்சேரி அரசின் புதிய அமைச்சர்களாக திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகியோர் இன்று லோக்நிவாசில் பதவியேற்றுக் கொண்டனர். துணைநிலை ஆளுநர் திரு கைலா

0: ராஜநாதன், திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகியோருக்கு லோக் நிவாசில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிய அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். லக்னோவில் நடைபெறும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் 2வது ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு இந்தியா 403 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை நிர்ணயித்துள்ளது. தொடர்ந்து ஆடி வரும் ஆப்கானிஸ்தான் அணி 14 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் நடைபெறும் எடிங்லே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்து ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் AIR ஆப்பில் இனி கேட்கலாம் திரையிசை நிகழ்ச்சியில். தொடக்கமாக தர்மதுரை படத்திற்காக செந்தில்தாஸ் சுர்மிக்கு ராமன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

திரையிசையில் அடுத்ததாக தனுஷ் ஸ்வேதா மேகன் குரல்களில் ஒலிக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இட்லி கடை.

இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் எடிங்லே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டி குறித்து ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் இரண்டாவது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சர்வதேச நிதி நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் நடைபெற்று வரும் ஜி

0: G7 உச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதவுவதற்கென தனி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் பசிபிக் தீவு நாடுகளை இணைப்பதற்கான போக்குவரத்து கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என குறிப்பிட்ட பிரதமர், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அனைவரின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை அனைத்து தரப்பு மக்களும் பெற வேண்டும் என்ற தலைப்பில் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் நட்பு நாடுகள், சர்வதேச செலாவணி நிதியம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். G7 உச்சி மாநாட்டை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ளது உலக அரசியலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. G7 உச்சி மாநாட்டை ஒட்டி ஜெர்மன் பிரதமர் ஃபெட்ரிக் மெர்க்ஸை சந்தித்து பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெர்மன் பிரதமருடன் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பொருளாதாரம், பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜெர்மன் இடையிலான கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் தாம் விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மூலம் தீவிரவாதத்துக்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான தீவிரவாத செயல்களுக்கு பதிலடியாக நமது ராணுவம் தீவிரவாதிகளுக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். பாதுகாப்புத் துறையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எதிரிகளின் தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாக்க உறுதிபூண்டுள்ளதாக கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை, ஆபரேஷன் சிந்தூர், நக்சல் தீவிரவாதத்தை ஒழிப்பது, உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2,400 கோடி ரூபாய் நிதியுதவியை வரும் வெள்ளிக்கிழமை புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் வழங்கவிருக்கிறார். வேலைவாய்ப்பை உருவாக்குவது, நிரந்தர வேலைவாய்ப்புகள், சமூக பாதுகாப்பை உறுதி செய்வது போன்ற நோக்கங்களுடன் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. நாட்டில் இதுவரை 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்கிறார்கள். பிரதமரின் வேலைவாய்ப்புடன் இணைந்த சலுகை திட்ட பயனாளிகளுக்கு 15,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. திறன் மேம்பாட்டு பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்கும் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய் கூடுதலாக இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. உற்பத்தி துறையில் பணியாற்றும் இளைஞர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கும் இதர துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலகிலேயே ஆறாவது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் அமெரிக்க தொழில் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி பிரிவை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியா மின்னணு சாதன உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக கூறினார். உலகிலேயே இரண்டாவது மிகப்பெரிய மின்னணு

0: ஏற்றுமதி நாடாக இந்தியா மாறுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் இரண்டு செமி கண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைத்து வருவதாக கூறிய அமைச்சர், இந்த ஆண்டு இறுதிக்குள் நான்கு தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ், டிஜிட்டல் கட்டமைப்பு வளர்ச்சியில் மகாராஷ்டிரா முன்னணி மாநிலமாக திகழ்வதாக கூறினார். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் சேவை தொடங்குவதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார வழித்தடம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வாத்வான் துறைமுகம் விரைவில் அமைக்கப்படும் என்று கூறிய திரு தேவேந்திர பட்னவிஸ், உலகிலேயே மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக இது திகழும் என்றும் கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பியாஸ் ரயில் நிலையம் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என ரயில்வே இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தெரிவித்துள்ளார். அம்ரிட்ஸர் கத்ரா வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் குர்தாஸ்பூர் வழியாக இயக்கப்படும் என கூறினார். புனித நகரங்களான அம்ரிட்ஸரையும் ஸ்ரீ மாதா வைஷ்ணவோ தேவி கோவில் தலத்தையும் இந்த ரயில் இணைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு 5 டன் அத்தியாவசிய மருந்து பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது. வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்களின் நலனுக்காக இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. அந்நாட்டு மக்களுக்கு மனிதநேய அடிப்படையில் இந்தியா தொடர்ந்து உதவி அளிக்கும் என்றும் அந்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. உலகக்கோப்பை பிக்கல் பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனான அர்ஜுன் சிங்கும் 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக பீர் ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் 30 தொடங்கி செப்டம்பர் 6 வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஜப்பானின் ஒகசாவா ஜீவானை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயன்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18 19-21 21-15 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சனம் மீரை வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றிருக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் 2வது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:25. இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் எடிங்லே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் AIR ஆப்பில் இனி கேட்கலாம் திரை இசை. ஆசை படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

நேரம் இப்போது 7:41. திரை இசையில் அடுத்ததாக நேருக்கு நேர் படத்திற்காக ஹரிஹரன் ஷாகுல் ஹமீத் பாடிய பாடல்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: இதுவரை இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் எட்டிங்லே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்து ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 8:00. மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருள்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் இடம்பெற கேட்கலாம்.

நேரம் இப்போது 8:45. 23 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கொம்பேரி மூக்கன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்

0: இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் எடிங்லே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ஐசிசி டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்து இந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். முதலீட்டாளர்களை ஏமாற்றும் இணையவழி குற்றவாளிகளை ஒட்டுண்ணி என்று வர்ணித்த உச்சநீதிமன்றம் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளது. வெவ்வேறு மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைகளை ஒன்றிணைக்க கோரிய மனுவை விசாரித்த போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் தேசிய இணைய குற்ற உதவி எண் 1930 செயல்பாட்டை ஆய்வு செய்தார். புகார் அளிப்பதை எளிமையாக்குவதற்காக செயற்கை நுண்ணறிவு மற்றும் பன்மொழி ஆதரவை பயன்படுத்துமாறு திரு அமித்ஷா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதால் எழும் குறைகளுக்கு தீர்வு காணுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மங்களம் தொகுதியில் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்தை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்தங்கன் ஆய்வு செய்தார். அங்கு வைக்கப்பட்டிருந்த வருகை பதிவேட்டை பார்வையிட்ட அவர் அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர், மின்வசதி, இருக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அரசு ஊழியர்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு வர வேண்டும் என்றும் பொதுமக்களை காக்க வைக்காமல் சேவைகளை வழங்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். ஐசிசி மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் லீட்ஸில் உள்ள ஹெலிங்டனில் நடைபெற்ற குரூப் ஏ பிரிவு ஆட்டத்தில் டாஸ் வென்ற நெதர்லாந்து அணியால் ஆடப்பணிக்கப்பட்ட இந்திய அணி சற்று முன் வரை 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்துள்ளது. 210 ரன் என்னும் வெற்றிலக்கை நோக்கி நெதர்லாந்து அணி களமிறங்க உள்ளது. லக்னோவில் நடைபெறும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் 2வது ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு இந்தியா 403 ரன் என்ற வெற்றி இலக்கை நிர்ணயித்துள்ளது. தொடர்ந்து ஆடி வரும் ஆப்கானிஸ்தான் அணி 38 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 9:29:40. இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் எடிங்லே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்து ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை இனி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பில் இனி கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சிகள். தொடக்கமாக கரகாட்டக்காரன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய பாடல்.

நேரம் இப்போது 9:39. 40 திரையிசையில் அடுத்ததாக சின்னத்தாயி படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.

முத்துக்காலை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மதுரை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேரம் இப்போது 10:14. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய பறவை படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

இதுவரை இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் எடிங்கல் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற மகளிருக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இப்போட்டியில் இந்திய அணி 95 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியில். தொடக்கமாக போலீஸ்காரன் மகள் படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரையிசை. ஆகாஷவாணி புதுச்சேரி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நேரம் இப்போது 11 மணி. நிகழ்ச்சி நிரல். நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் புளிச்சக்கீரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் துளசி கவுடா தொடர்ச்சி. வாசிப்பவர் K.R. ரவிச்சந்திரன் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 கவிதை சோலை. எழுதி வழங்குபவர் தருமர் பழனிசாமி அவர்கள். 7:25 நலமாய்வாழ. ட்ராமா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி மதுரை. 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் நுரையீரல், இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிரணயாமம் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்பவர் இயற்கை மருத்துவர், யோகா மருத்துவர் கே. கிருஷ்ணாதேவி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் ஏ. சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை இடம்பெறுகிறது. உடன் வயலின் வாசிப்பவர் எம் எஸ். அனந்தகிருஷ்ணன் அவர்கள். சேர்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் எம் குருராஜ் ஆகியோர் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். தலைப்பு தரமான உணவை தேர்ந்தெடுத்து சமைத்து உண்ணும் வழக்கம் அல்லது கலை. 12 மணிக்கு வளமான பாரதம் சிறுதானிய திட்டம் சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை மதுரை எஸ். சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். நிறைவு பகுதி வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்ற மினியவை. 2:55 வானொலி அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் திருச்சூர் வி. ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு. நாளை மாலை 4 மணிக்கு கட்டபொம்மன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை தேவா, கதை வசனம் இயக்கம் மணிவாசகம். 5 மணிக்கு பொன் மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சிகள். நாளை இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும் பின்பு 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பயிர்கழிவு மூலம் மண்வள மேலாண்மை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி. மங்களாதேவி அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை

இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 நாடக மலர். மாய துப்பாக்கி நாடகம் எழுதியவர் எம் கௌரி, அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10:00 முதல் 10:25 வரை தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருள்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு ஒளிபரப்பிய நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: enthusiastic response that reflects growing participation by institutions, organizations, and communities in promoting the message of yoga across the country. In the ICC Women's T20 World Cup, India defeated the Netherlands by 95 runs in a Group A match at Headingley in Leeds tonight. In reply, the Netherlands were bowled out for 114 in 17.3 overs, and for India, the Sri Charan start with a 4-wicket haul, while the Shefali Verma picked up 3 wickets and Nandini Sharma claimed 2. Batting India first posted a formidable 209 for 5 in their allotted 20 overs, powered by Smriti Mandhana in 74 and Shefali Verma by 55. In cricket, India beat Afghanistan by 170 runs in the second ODI of the three-match series in Lucknow to take an inaccessible 2-0 lead. And that's the end of the news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் இப்போது 11:10. நேர்களே, புதுச்சேரி வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:44 இதே அலைவரிசையில் தொடங்கும். நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலையத்தின் நேரம் 11:30. வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.